அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்லே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 25 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 32 2026 ஜூலை மாதம் 16 வியாழக்கிழமை. வந்தே மாதரம்.

0: வழங்கினார். ஒரத்தநாடு திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி.

இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம். தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 குழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அறிமுகங்களின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னிலை திரைசை பொது அறிவினை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00, இரவு 10:00 மற்றும் நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி நிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம். தொடர்ந்து திரையிசை. 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து 3-in-1. 8:30 கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் கிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 10:02 குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சி. 11:02 எக்ஸு. தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மாணவர்களுடன் நேர்லை நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சியில் 12:10 மனநணியும் மதுரமொழி. இது தேரர் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய வாழ்வு மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான ஆரோக்கியமான உணவு முறை குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரையிசை. இன்று பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியில் பெண்கள் பங்கேற்கும் சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள் என்ற தலைப்பில் நேரலை. 1:55 2:15 திரையிசை. இன்று பிற்பகல் 2:55 வானிலை இருக்கை. 3:02 தேனி நிறம் இதில் அனுபவ பிழை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செம்பன்மொழி கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள். மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து வானிலை. அதனைத் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதான நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சியில் 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரையிசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: will end at the Sri Gundicha Temple, covering a distance of nearly 3 kilometers. Multi-layer security arrangements have been put in place to ensure the smooth conduct of the festival. Delhi's iconic Red Fort complex has been closed to the public till the 80th Independence Day celebrations on 15th of August. An order in this regard has been issued by the Archaeological Survey of India in view of the ongoing preparations for the Independence Day celebrations at the complex. A senior ASI official said that such orders are issued every year ahead of Independence Day. The first international flight service from Madhya Pradesh has been launched. Chief Minister Dr. Mohan Yadav flagged off the first direct flight from Indore to Abu Dhabi, the capital of the United Arab Emirates. Speaking on the occasion, the Chief Minister said that Prime Minister Modi had always believed that even a common man should be able to fly. The state's aviation policy has been built on this very idea. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed confidence that the India-EU Trade and Technology Council meeting will take forward the strong momentum of the partnership enabled by the India-EU FTA, Security and Defence Partnership and the Mobility Framework. The minister made this statement to the press after the third India-EU Trade and Technology Council meeting in Brussels yesterday. He said that India and the EU have a natural affinity. Commerce and Industry Minister Piyush Goyal also described the India-EU FTA as fair, equitable and balanced, which is a win-win agreement for every sector in both nations. Highlighting the discussions during the meeting, he said that they shared a vision for an innovation-driven, trusted and future-ready growth partnership. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in US to set up the title clash of the FIFA World Cup against Spain. The first half ended goalless, but Anthony Gordon scored the opening goal for England in the 55th minute. Argentina's Enzo Fernandez equalised in the 85th minute and Lautaro Martinez struck in the 90th minute to complete a dramatic 2-1 comeback victory for Argentina. Now Argentina will play against Spain in the final on Sunday night. In men's cricket, second one-day international of three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in first ODI at Edgbaston in Birmingham on Tuesday to lead the series 1-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றிவாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள். அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர்காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலியச் சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா எனத் தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தார். அவரிடம் எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா.

0: வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்துக் கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போன போது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால் தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், காலை 6:15. சொல்லில் சுவையும் சிந்தனையில் செழுமையும் தரும் இனி அமுதம் குரல் அமுதம்.

0: மனைவிக்கு அஞ்சுபவன் எப்போதும் நல்லவர்களுக்கு நன்மையான செயல்களை செய்வதற்கும் அஞ்சுவான். குறள் எண் 905 அதிகாரம் பெண்வெளிச்சேரல்.
1: இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுமற்று எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல்.
0: மனைவிக்கு அஞ்சுபவன் எப்போதும் நல்லவர்களுக்கு நன்மையான செயல்களை செய்வதற்கும் அஞ்சுவான். குறள் எண் 905 அதிகாரம் பெண்வெளிச்சேரல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

விழியலின் அமைதியிலும் மனதின் ஆழத்திலும் இறைநாமம் ஒலிக்கட்டும். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. பக்தியின் பாதையில் மலரச் செய்யும் பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுஜாதா பாடியது.

கைகள் கூப்பி வணங்கும் போது கண்ணீரும் பூவாய் மாறும். இறை அருள் துணையாக இருந்தால் இருள் கூட ஒளியாகும். நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. நினைப்படுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான ஆரோக்கியமான உணவு முறை குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று

0: அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரிய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆறிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை தலைமை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என தில்லானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: இருவரி செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராபாத் 13

3-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேரடிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று வராபவரிடம் ஆனி மாதம் 32 வியாழக்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 2330066.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். காற்றின் வேகம் மணிக்கு 18 முதல் 20 கிலோமீட்டர் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். மரவள்ளியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். போரேட் குருணை மருந்தினை மல்லிகை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்ஃபோபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். பப்பாளியில் அறுவடைக்கு பின் ஏற்படும் பழ அழுகலை தடுக்க மேங்கோ சேப் என்ற மருந்தினை 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து பழம் அறுவடை செய்வதற்கு முன்பு தெளிக்க வேண்டும். லவங்கப்பட்டை செடியில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த கால்சதம் காப்பர் ஆக்சி குளோரைடு தெளிக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பு பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளின் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெடால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள் அல்லது

0: தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பு பருவத்தில் பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீடு தொகை ஏக்கருக்கு 702 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பு நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாய் ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீடு தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்யலாம் என வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் நடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பாலருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.
0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் 2026 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் தகவல். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட பொதுமக்களின் மருத்துவ தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள 5 புதிய ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை நேற்று முன்தினம் திறந்து வைத்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் சி ராஜேஷ்குமார் அவர்கள் குத்துவிடுக்கேற்றி கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று கட்டிடங்களை திறந்து வைத்ததற்கு மாவட்ட பொதுமக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்தார். மேலும் இது கிராமப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை தங்கு தடையின்றி மிக எளிதாக சென்றடைய வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 2026 வரும் 27ஆம் தேதி நாகர்கோவில் பயோனீர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் https://www.tnprivatejobs.tn.gov.in/ என்ற இணையதளத்தில் முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுமாறு நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் சி ராஜேஷ்குமார்

0: மாணவர்கள் நேற்று மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட பல அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.
9: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
9: போன் 233-066.
0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. பண்பலையில் இனி நாம் கேட்போம்
11: முச்சத்தில் இன்று.

0: ஏ அப்பா, யாராவது வரமாட்டாங்களான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, கடவுள் புண்ணியமா ஏதோ ஒரு மனுஷன் வாராரு. அந்த நடைய பார்த்தா நம்ம பக்கத்து வயல் ராஜபாண்டிய மாதிரியே தான் இருக்கு. பக்கத்துல வர வர
1: ஏய்,
0: ஆளு வேற
1: தண்ணியை
0: மாதிரில
1: என்னப்பா
0: தெரியுது.
1: துறக்கிற?
0: ஜிப்பா
1: ஏய், ஒரு
0: போட்டிருக்காரு,
1: முறையா துறக்கணும்ப்பா.
0: பக்கத்துல ஒரு பையும்
1: என்னப்பா
0: கூட
1: இது?
0: வச்சிருக்காரு.
1: தண்ணி அடுத்த வயலுக்கு
0: வேக
1: ஃபுல்லா அடைச்சி
0: இருக்கும்,
1: வைக்காத.
0: நம்ம
1: சீப்பா,
0: அண்ணன் மாதிரில
1: தண்ணி
0: இருக்கு.
1: எல்லாரும் பயன்படுத்தணும்ப்பா. லே, தோண்டி விடு,
0: ஜபீன்தார்
1: ஃபுல்லா
0: மாதிரி
1: அடைச்சிடலாம்,
0: ஆளை
1: வயலுக்கு
0: எல்லாம்
1: மட்டும்
0: போட்டு
1: பாய்ச்சாத.
0: வந்திருக்காரு.
1: ஏய் தம்பி, என்ன வேலை நடக்குது?
0: ஏய், எங்க அண்ணனை பாரு, கெட்டப்பே மாறிட்டார. ஜிப்பா போட்டிருக்காரு, அதுல வச்சிருக்க கூடிய பட்டன் தக தக தக மின்னுது. ஒருவேளை தங்கமா இருக்குமோ? தங்க விக்க கூடிய விலையில பாரு மனுஷன.
1: என்னப்பா, உன் மின்னுக்கு வந்துட்டு இருக்கிறேன். சாதா உன் வீட்டுக்கு வெளியே தெருவில் வந்தாலே அந்த ஒரு உணர்தல் தன்மையில, எனை வாங்க வாங்க வாங்கன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற தன்மையில, வயல் பக்கம் வந்ததுக்கு பிறகும் என்ன சிந்தனை? என்கிட்ட பார்த்த மாற்றத்தை பார்த்து பிரமிச்சு நிக்கியா?
0: ஆமாண்ணே, ஆமாண்ணே.
1: ஒரு நிமிஷம் பொறு.
0: ஏய், என்னன்னு தெரியலையே, பேக வேற துறக்கிறாரு. ஒரு நிமிஷம் பொறுன்னு வேற சொல்றாரு. ஒருவேளை 500 ரூபாய் கட்டு தர போறாரா? நம்மளுடைய நிலைமை பார்த்து என்னன்னு தெரியலையே. கையில ஒரு சொலவு மாதிரில எடுக்காரு என்னமோ.
1: தம்பி, கொஞ்சம் சத்தம் இத்தம் போடாத, கொஞ்சம் அமைதியாரி. ஹலோ,
0: ஏய், காதலில வச்சு பேசுற சொலவ?
1: குமாரா பேசுற?
0: என்னது,
1: இன்னைக்கு சாயங்காலம் அங்க பரப்புரைக்கு தான் தயாராயிட்டு
0: டிவி மாதிரி இருக்கு.
1: நம்ம தம்பி வயல்ல நிக்கிறாங்க, சிவான்னு சொல்லக்கூடியவங்க. அவங்ககிட்ட சில தகவல்களை கேட்டு உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிறது. தம்பிக்கு அனுபவம் உண்டு வயல் ரீதியாட்டு. அந்த கோடை உழவை பத்தி தானே பேசணும் நீங்க இன்னைக்கு பரப்புரை?
0: ஏ, இது என்னண்ணே டிவி மாதிரி இருக்கு?
1: என்னப்பா, எல்லாருடைய கையிலையும் நீ பாக்குறது இல்லையா?
0: இடே, பாத்திருக்கோம்னே பாத்திருக்கோம்னே. அலைபேசியில பட்டன்ல இருக்குமேண்ணே, இது என்னென்ன வித்தியாசமா போட்டு அங்க எங்கமா கீச்சிட்டு கிடக்குறீங்க?
1: தம்பி, உனக்கு இன்னும் நவநாகரிகம் அப்படிங்கறது இன்னும் தெரியல. அலைபேசிங்கிறது இன்னைக்கு அத்தியாவசிய பொருள்ப்பா. அதான் நீ ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்க.
0: என்னவா சொல்றது, முன்னேற்றம் இல்ல முன்னேற்றம் இல்லன்னு?
1: அலைபேசி ஒண்ணு வாங்கி வைக்கிறதன் வழி உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். இப்ப என்ன எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பக்கம் சொல்லு.
0: ஏனே, என் மனைவி பழையத புளிஞ்சு வச்சு தந்தானே, தண்ணி வைக்க மறந்துட்டானே, யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கோம்னே.
1: பாரு, உன் வேலை மெனக்கிடு. இதுக்கிடையில நீ வேலையை செய்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் இல்லப்பா. தம்பி ஒரு அலைபேசி நாளைக்கு வாங்கணும்.
0: ஏனே, என்னென்ன சொல்றீங்க? என்ன வேலை செய்யாம முடக்கலாம்னு பாக்குறீங்களா?
1: என்ன முடக்கலாமான்னு? அலைபேசி வச்சிருக்க கூடியவங்க நல்ல தகவல் எடுத்துட்டு எவ்வளவு பேர் மேன்மையான நிலையில போயிருக்காங்க.
0: போய் அப்படி என்னவோ இந்த அலைபேசியில நன்மை இருக்கு சொல்லும்.
1: தம்பி, இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு கருவி கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அது அலைபேசிப்பா.
0: எங்கேயோ நமக்கு உதைக்க மாதிரி சொல்றாரு.
1: அலைபேசியை வந்து முறையா பயன்படுத்தாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட தீமைகள் இருக்கு. அதை நான் ஒத்துக்கிட்டேன்.
0: ஒத்துக்கிட்டுறா, ஒத்துக்கிட்டுறா. அதான் எடுக்கிறேன், இவ்வளவு சொல்லுறேன். அந்த தீமை

0: என்ன இருக்கு சொல்லும் பாப்போம் கேப்போம்.
1: தொடர்ந்து பாக்குறதுனால கண் பார்வை கெட்டு போகும், கழுத்து வலி வரும், தூக்கங்கிறது வராது, உருண்டு உருண்டு படுப்போம் ஆனா தூக்கம் வராது, உடல்நல பாதிப்பு அப்படிங்கறது ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும், என்ன பேசுறோம் அப்படிங்கறத யோசிக்காம பேசக்கூடிய தன்மை வரும், அதனால விதாண்டவாதம் ஏற்படும், கோபம் வரும், சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும். இதுக்கெல்லாம் தீமையான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா தம்பி சொல்ற மாதிரி அலைபேசிதான் ஒத்துக்கிடு. ஆனா நம்ம எதுக்கு அந்த பக்கமா போகணும், அளவா பயன்படுத்தணும். அலைபேசிய தேவைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு ஒரு கெட்டெல்லாம் கொடுக்கும்.
0: என்ன இப்ப எல்லாம் புரியுது
1: தம்பி? தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற அடிப்படையில என்ன தகவல் வேணாலும் இந்த பெட்டகத்துக்குள்ள அற்புதமா இருக்குத தம்பி. ஏஐ தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க பாரு, அதை கூட பயன்படுத்தக்கூடிய தன்மை இந்த அலைபேசியில இருக்க.
0: என்ன பெரிய விஷயத்த சொல்றாரு, நான் கூட இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலையே.
1: ஒரு அலைபேசி நாளைக்கு எடுப்பியா எப்படி? வேளாண்மையில தொய்வு இல்லாம செய்யறதுக்கு அலைபேசி கை கொடுக்கும.
0: என்ன இப்பதாமே புரியுது, ஒரு மணி நேரத்தை வீணாக்கி போட்டேனே. என் கையில ஒரு அலைபேசி இருந்திருந்தேன்னா என் மனைவி கிட்ட இங்க இருந்தே போன் பண்ணி ஏமா இந்த மாதிரி தண்ணிய கொண்டு வாமா அப்படின்னு சொல்லியிருந்தா ரெண்டு நிமிஷத்துல கொண்டு வந்திருப்பாளே.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
4: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
5: இந்த சூப்பரான மார்னிங் இன்னும் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு குட்டி ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: த்ரிஷ்யா.
5: த்ரிஷ்யா, எங்க இருந்து வரீங்க?
6: அழகிய மண்டபத்துல இருந்து வரேன்.
5: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க?
6: திருக்குறள் சொல்ல போறேன், பாட்டு பாட போறேன்.
5: சரி, அத நாங்க கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா.
6: எங்க அம்மா பேரு தீபிகா, அப்பா பேரு ஜெனில் கவாஸ்கர், பாட்டி பேரு தங்கம், சித்தி பேரு சாலினி, சித்தப்பா பேரு ரோபன், தம்பி பேரு ரிஷ்வன், இன்னொரு தம்பி பேரு விதுல்.
5: சூப்பரா உங்களோட ஃபேமிலிய பத்தி நீங்க சொல்லியாச்சு. சரி, நீங்க வந்து ஸ்கூல் எல்லாம் போனதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க?
6: பிரேயர்.
5: பிரேயர் பண்ணுவீங்களா? பிரேயர் பண்ணும்போது என்ன கேப்பீங்க?
6: ஃபுல் மார்க் எடுக்கணும், பெரியாளாகணும், கலெக்டர் ஆகணும்.
5: அப்படியா, நீங்க ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, கலெக்டர் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
6: மக்களுக்கு சேவை பண்ணுவேன்.
5: ஓ சூப்பர். நம்ம த்ரிஷ்யா வந்து ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் திருக்குறள் சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா?
6: திருக்குறள்
5: சொல்லுங்க.
6: கற்றதனால் ஆய பயணங்கொள் வாளறிவன் அற்றால் தொழார் எனின். பொருள், தன்னை விட மூத்த பெருந்தல் யாழர்களின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் ஒருவன் என்னதான் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை. மலைமிசை ஏகினார் மானடி சேர்ந்தால் இளமிசை நீடு வாழ்வார். மலர் போன்ற மலரில் இணைந்தவனை பின்பற்றி நடப்பவரின் புகழ்வாழ்வு நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். வானின் உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று நடப்பாற்று. உலகத்தை வாழ வைப்பது மலையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் ஆக எண்ணப்படுகிறது. பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீரொழுக்கு நெறி நின்றால் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்பொறிகளையும் குற்றப்படுத்தி தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நடப்பவரின் புகழ்வாழ்வு நெடுங்காலம் நிலைத்து நிற்கும்.
5: சூப்பரா வந்து திருக்குறள் வந்து சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு மொத்தம் எத்தனை திருக்குறள் தெரியும்?
6: பொருளோட 15 தெரியும்.
5: அப்படியா, சரி ஓகே. அடுத்ததா வந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
6: பாட்டு பாட போறேன்.
5: பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
6: கணநாயகாய கண தெய்வத்தாய கணாதக்ஷாய தீமஹி குணசரீராய குணமண்டித்தாய குணப்ரவிஷ்காய தீமஹி.

0: திமகி
1: சூப்பராக அழகாக ஒரு பாடல் வந்து பாடியிருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே ஃபியூச்சரில் கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா பை பை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை இன்றைக்கு நம்ம குமரி பண்பலை 101 ஒளிபரப்பாகக்கூடிய நேர்லை நிகழ்ச்சி என்னெல்லாம் பார்த்திடலாம். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 10:02 குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. இன்று 1:10 ஹாய் ஸ்நேகிதியில பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேர்லை, சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள் அப்படிங்கிற தலைப்புல நேர்லை கேட்டு நேர்லையில பங்கேற்று பேசலாம். அதுக்கப்புறம் இன்று மாலை இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 10:15 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேர்லையில் பங்கேற்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற இணைப்பு என்னோடு 2602 மற்றும் 2907222 அலைபேசி எண் 8903257019. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை என்ற

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோவ்ஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை

0: பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3 கோடியே 30 லட்சம் பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகழ்பெற்ற புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்களை இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயணக் கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சி அடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள்

0: சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கல பதக்கத்திற்கு

0: கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25 சேவை செய்திகள் கேட்கும்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
2: தட்சிண பாரத ஹிந்தி பிரசார சபா மூலம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 8, 9, 16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உயர்நிலை மற்றும் ஆரம்ப நிலை ஹிந்தி தேர்வுகளுக்கான செமினார் வகுப்புகள் நடைபெறவுள்ளன. ஹிந்தி தேர்வு எழுதும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இம்மாதம் 19 ஞாயிறன்று காலை 9:30 மாலை 4:30 வரை நாகர்கோவில் வெட்டூன்னிமடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து ஆரம்பநிலை உயர்நிலை தேர்வுகளுக்கான வகுப்புகள் நடைபெறும். இதில் குமரி மாவட்ட மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
2: முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 20 காலை 9 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள், அவர்களை சார்ந்தோர்கள் மற்றும் படைவீரர்களை சார்ந்தோர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இன்று நாகர்கோவில் தடிக்காரன் கோணம், வடசேரி, ஆசாரி பள்ளம் மற்றும் வல்லன் குமாரவிளை உப மின் நிலையங்களில் நடைபெறவிருந்த மாதாந்திர பராமரிப்பு பணியானது சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்று நாகர்கோவில், பெருவிளை, சுங்கான்கடை, வடசேரி, கிருஷ்ணன் கோவில், MS ரோடு, காலேஜ் ரோடு, கோட் ரோடு, KP ரோடு, பால்பண்ணை, நேசமணி நகர், ஆசாரிப்பள்ளம், தோப்பூர், வேம்பனூர், அனந்தன் நகர், பார்வதிபுரம், புத்தேரி, இறச்சகுளம், அருமநல்லூர், கடுக்கரை, காட்டுப்புதூர், தடிக்கார்கோணம், அழகிய பாண்டிபுரம், தேரேகால்புதூர், கோதை கிராமம், அப்டா மார்க்கெட், திரவியம் ஆஸ்பத்திரி, சடையன்குளம், நாவல்காடு, எறும்புக்காடு, தம்மத்துக்கோணம் மற்றும் அனந்தநாடார்குடி கோணம், இருளப்பபுரம், பட்டகசாலியின் விளை, கலைநகர், பொன்னப்ப நாடார் காலனி, குருசடி, பீச் ரோடு, NGO காலனி, குஞ்சன் விளை மற்றும் புன்னை நகர் ஆகிய இடங்களில் மாதாந்திர

0: பராமரிப்பு காரணமாக மின் நிறுத்தம் செய்யப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் நாகர்கோவில், தடிக்காரன்குணம், வடசேரி, ஆசாரிப்பள்ளம் மற்றும் வல்லன் குமாரவிளை ஆகிய உபமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பானது வரும் 22ஆம் தேதி புதன்கிழமையன்று மேற்கொள்ளப்படும் என்றும், அன்று மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக மின் நிறுத்தம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரடியில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்,
1: போன் 2330666.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:30. மன்னரும் மந்திரியும் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாமா?
1: இன்றைய குறுஞ்செய்தி. வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே.
1: என்ன இது, மன்னர் தன் விரல்களில் இருக்கும் மோதிரங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
2: மந்திரியார் கையில் உலக வரைபடம். மந்திரியாரே, உமது கையில் உலக வரைபடம் ஏதோ இருக்கிறதே. யாராவது நம் நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறார்களா? போர் ராஜதந்திரங்களை பற்றி விவாதிக்க வேண்டுமா?
1: மன்னா, அதற்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை.
3: உலகத்தில் ஒரு இடத்தில் தங்கம் பறக்கிறதாம் காற்றில். அதை பற்றிய ரகசிய ஓலை சுவடிதான் நான் கையில் வைத்திருக்கிறேன்.
2: காற்றில் தங்கமா?
4: தங்கமே தங்கமே,
2: அது எந்த ஊர் மந்திரியாரே? வேண்டுமென்றால் நமது நாட்டின் எல்லை அந்த ஊர் வரைக்கும் நீட்டித்து விடலாமா? நமது நாட்டோடு இணைத்துக் கொள்வோமா? எப்படி
1: மன்னா? அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மன்னா. அந்த இடம் மவுண்ட் எரபஸ். இது நம் ஊரில் இல்லை, உலகத்தின் தென்முனையில் இருக்கிற அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கிற ராஸ் தீவுகளில் இருக்கும் ஒரு ஆக்டிவான எரிமலை அது.
2: எரிமலையா? எரிமலையில் நெருப்பு குழம்பும் சாம்பலும் தானே வரும். எப்படி தங்கம்? ஆமாம், அதுவும் எப்படி அந்த பனி பிரதேசத்தில்?
1: நெருப்பும் பனியும் சேர்ந்த இணைப்பு தான் அது. அண்டார்டிகாவில் இருக்கும் உயரமான மலைகளில் இது இரண்டாவது மலையாம். இந்த எரிமலையின் உச்சியில் எப்போதும் ஒரு எரிமலை லாவா குழம்பு ஏறி ஒன்று தக தக தக தக என்று தகித்துக் கொண்டே இருக்குமாம்.
2: ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதிலும் தங்க கட்டி வேறு வருகிறது என்று கூறுகிறீரே?
1: ஆமண்ணா, அந்த எரிமலை சும்மா புகையை கக்கவில்லை. தினமும் வான்வெளியை நோக்கி 80 கிராம் சுத்தமான தங்கம் கலந்த தூசியை காற்றில் உமிழ்கிறது மன்னா.
2: தினமும் 80 கிராமா? அப்படி என்றால் மாதத்திற்கு 2.5 கிலோ தங்கம், வருடத்திற்கு 30 கிலோ தங்கம்.
1: அதாவது ஒரு வருடத்திற்கு இப்படி பனியில் படர்ந்து கிடக்கும் தங்கத்தை எடுத்து விற்றால் லாபம் மட்டும் 18.9 கோடி ரூபாய் சேருமா?
2: ஆஹா, அற்புதம். அதுவும் சும்மா காற்றில் பறக்கிற தங்கம். அப்படி என்றால் அந்த தங்கத்தை தேடி போக வேண்டும்.
5: தங்கமே தேடி வந்தனே.
1: ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிறது மன்னா. அந்த தங்கம் அப்படியே கட்டியாக விழாது, மிக நுண்ணிய துகள்களாக, அதாவது தங்க தூசியாக காற்றில் கலந்து அந்த எரிமலையை சுற்றி கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காற்றில் பரவி கொண்டே இருக்குமா. விஞ்ஞானிகள் இதை பார்த்து ஷாக் ஆகி இருக்கிறார்கள்.
2: 1000 கிலோமீட்டரா?

0: விஞ்ஞானிகள் என்ன ஷாக் ஆகுவது? நானே ஷாக் ஆகிவிட்டேன். மந்திரியாரே, இன்னுமா நீர் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்? உடனே நம் நாட்டு படகுகளை எல்லாம் அண்டார்டிகாவுக்கு அனுப்பும்.
1: ஐயோ மன்னா, அண்டார்டிகா முழுக்க ஒரே பனிப்பாறை, அங்கே குளிர் தாங்காமல் நம் வீரர்கள் எல்லோரும் ஐஸ்கிரீம் மாதிரி உறைந்து போய் விடுவார்கள் மன்னா.
0: அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. பெரிய பெரிய கொசு வலைகள், துணி வலைகள் எல்லாம் இருக்கிறதல்லவா, அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த எரிமலைக்கு மேலே 1000 கிலோமீட்டருக்கு பிரம்மாண்டமாக கட்டி தொங்க விட சொல்லும். காற்றில் பறக்கும் தங்கம் எல்லாம் அந்த வலைகளில் வந்து மாட்டிக்கொள்ளும்.
1: ஐயோ ஐயோ, அது தங்கம் கலந்த புகை மன்னா, புகை வலையில் எப்படி மாட்டும்? அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கம் காற்றில் கலந்து பனி மேலே படியும் போது அதை சேகரிப்பது ரொம்ப கஷ்டம். காசு, பணம், துட்டு, மணி மணி என்று பாடுகிற மாதிரி அங்கே காற்றில் தங்கம் பறந்தாலும் அதை நம்மால் ஈஸியாக எல்லாம் பிடிக்க முடியாது மன்னா.
0: அட பாவமே, காற்றில் தங்கம் பறக்கிறது, அதை நகையாக செய்து என் கழுத்தில் போட்டுக் கொள்ள முடியாமல் போகிறதே. அந்த எரிமலை மட்டும் நம் நாட்டில் இருந்திருந்தால்.
1: நல்ல வேலை இருந்திருந்தால் இவர் தங்க ஆபரணம் அணிவதற்கு நம்ம எல்லாம் அண்டார்டிகாவுக்கு அனுப்பி ஐஸ் கட்டியாக உறைய வைத்திருப்பார்.
0: சரி சரி, அண்டார்டிகா தங்கம் நமக்கு கிடைக்காது என்று தெரிந்துவிட்டது. பேசாமல் நம் நாட்டு பொற்கொள்ளரை கூப்பிட்டு என் கையில் இருக்கிற மோதிரத்தை இன்னும் கொஞ்சம் கூட மெருகூட்ட சொல்லும். காற்றில் பறக்கும் தங்கத்தை விட கைக்குள் இருக்கும் தங்கமே பெரியது.
1: மிக சரியான தீர்ப்பு மன்னா, மங்களம் உண்டாகட்டும். இன்றைய குறுஞ்செய்தி.
2: நேரம் இப்போது 7:35. வாழ்க்கை எப்பவுமே நாம எதிர்பார்த்தபடி நடக்காதுங்க. எதிர்பார்க்காத மாதிரியும் நடக்கும், எதிர்பார்த்த மாதிரியும் நடக்கும். ஆனா அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கத்துக் கொடுக்கும். அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுல என்ன தேவையானதோ அதை எடுத்துக்கிட்டு இருக்கணும். இன்று என்ன நடக்குமோ அதை நடக்குது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு எதை வித எதிர்பார்ப்பும் இல்லாம நடக்கிறத அப்படியே நம்ம ஏத்துக்கணும். அதுல இருந்து கத்துக்கிடவும் செய்யணும். உங்களோட புன்னகையோட இந்த நாளை தொடங்க உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. தென்குமரி தேனிலே தென்குமரித்தில சூப்பரா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? தேவாரா பார்ட் 1 திரைப்படத்துல இருந்து அனிருத் இசையில நகா சஜீஷ் பாடியிருக்காங்க. ஆகாசிங்கோட இணைந்து ராமஜோகையா சாஸ்திரி வரிகள் எழுதியிருக்காரு. சூப்பரான பாடல் இது.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரத்தார் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நிகழ்ச்சியில அடுத்ததா பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய பொது அறிவு கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? I2C திட்டம் எந்த நாடுகளை இணைக்கிறது? I2C திட்டம் எந்த நாடுகளை இணைக்கிறது? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. மெய்யழகன் திரைப்பட பாடல் கோவிந்த் வசந்தா இசையில கார்த்திக் நேதா வரிகள்ல வி.எம். மகாலிங்கம் பாடியிருக்கும் பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 குண்டக்கம் மண்டக நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20.
3: தேதியும் இன்று July 16.
4: டச் இயற்பியலாளர் ஃபிரிட்ஸ் ஜெர்னிக் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: July 1888 இதே நாளில் நெதர்லாண்டில் பிறந்த இவர் 1953 இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றவராவார்.
4: ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோபி எனும் ஒளி மாறுபாடு நுண்ணோக்கி கருவியை கண்டுபிடித்தது இவரின் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பாகும்.
3: 5வது முதலாவது பொதுச் செயலாளரான ட்ரைக்வே லை அவர்கள் 1896 இதே நாளில் பிறந்தவராவார்.
4: 1946 முதல் 1952 வரை ஐநா அவையின் உறுப்பு நாடுகளால் முதன் முதலாக தெரிவு செய்யப்பட்ட பொதுச் செயலாளராக இவர் பதவி வகித்தார்.
3: தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான டி ஆர் சுந்தரம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: 1907 இதே நாளில் பிறந்த இவர் தென்னிந்தியாவிலேயே முதன் முதலாக அனைத்து வசதிகளையும் கூடிய சேலத்தை மையமாக கொண்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி பல்வேறு மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை குறுகிய காலத்தில் தயாரித்து அதில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி தென்னிந்திய சினிமா துறையின் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஆவார்.
3: தென்னிந்தியாவின் முதலாவது வண்ணப்படம், இரட்டை வேடப்படம், பெரிய பொருட்செலவில் எடுத்த படம் என பல எண்ணற்ற சாதனைகளை இவர் செய்துள்ளார்.
4: தி ஜங்கிள் என்ற ஆங்கில திரைப்படம் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் ஆங்கில திரைப்படம். இவரின் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் 1952 இதனை தயாரித்தது.
3: இந்திய விடுதலை இயக்க தன்னார்வலர் அருணா ஆசாப் அலி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: 1909 இதே நாளில் பிறந்த அருணா ஆசப் அலி அவர்கள் ஒரு இந்திய கல்வியாளர், அரசியல் ஆர்வலர் மற்றும்

0: வெளியீட்டாளர் ஆவார்.
1: இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்ற இவர் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது மும்பையில் உள்ள கவாலியா டேங் மைதானத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றியதற்காக பரவலாக அறியப்படுபவர் ஆவார்.
0: சுதந்திரத்திற்கு பிறகும் அரசியலில் தீவிரமாக இருந்து டெல்லியின் முதல் மேயரானார்.
1: நம் நாட்டின் மிக உயரிய விருதுகளான பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
0: நம் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஹாக்கி விளையாட்டு வீரர் நாகலிங்கம் தன்ராஜ் பிள்ளை அவர்கள் 1968 இதே நாளில் பிறந்தார்.
1: 1989 இந்திய தேசிய அணியில் அறிமுகமாகி 15 மேலாக 4 ஒலிம்பிக் விளையாட்டுகள், உலகக்கோப்பைகள் மற்றும் சாம்பியன் டிராபிகளில் நம் நாட்டிற்காக இவர் விளையாடியுள்ளார்.
0: மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது, பத்மஸ்ரீ விருதினையும் இவர் பெற்றுள்ளார்.
1: 1965 இதே நாளில் பிரான்சையும் இத்தாலியையும் இணைக்கும் மவுண்ட் பிளாங்க் எனும் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது.
0: கர்நாடக இசைப்பாடகி டி கே பட்டம்மாள் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: கான சரஸ்வதி என்றும் இசை பேரரசி என்றும் அழைக்கப்படும் டி கே பட்டம்மாள் அவர்கள் 20 தொடக்க காலங்களில் ஆண்களை கோலோச்சி வந்த கர்நாடக இசை மேடைகளில் தங்கள் இசை திறமையால் பெண் மும்மூர்த்திகள் என நிலைநாட்டிக் கொண்ட மூவருள் இவரும் ஒருவராவார்.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பாடல்களை தமது மேடை கச்சேரிகளிலும் திரைப்படங்களிலும் பாடி வந்த இவர் பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது, சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: இவர் 2009 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும் குமரி பெண்மலை நூற்றாண்டு நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய பதத்தின் குமரி தேனலை நிகழ்ச்சியில போது அறிவு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். இப்ப அதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? கேள்வி இதுதான், I2C திட்டம் எந்த நாடுகளை இணைக்கிறது? இதற்கான பதில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர். கடலுக்குள்ள கேபிள் அமைக்கும் திட்டம் தான் I2C திட்டம், அதாவது I2SEA I2C திட்டம், அதிநவீன கடலடி கேபிள் திட்டம். ஐநா இந்தியா, SEA சவுத் ஈஸ்ட் ஆசியா, இந்தியாவில் இருந்து கடல் வழியே கேபிள் அமைச்சு சவுத் ஈஸ்ட் ஆசியாவை கனெக்ட் பண்றது தான் இந்த திட்டம். தகவல் தொடர்புக்காக இந்த மாதிரி கடலுக்கடியே கேபிள் அமைக்கும் திட்டத்தை மேற்கொள்றாங்க. 3600 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளை இணைக்குது இந்த I2C திட்டம். இதை யார் அமைக்கிறாங்க அப்படின்னா, மைக்ரோசாப்ட், லைட் ஸ்டோம், சிங்டெல் மற்றும் டாடா கம்யூனிகேஷன் நிறுவனம்லாம் இணைந்துதான் இந்த கேபிளை அமைக்கிறாங்க. இந்த கேபிளானது சென்னை மச்சிலிப்பட்டினத்திலிருந்து மலேசியாவின் கோலாலம்பூர் வழியா சிங்கப்பூரையும் சேர்த்து இணைக்குது. அதிவேக தகவல் தொடர்பு பாதையாக தான் இது இருக்கும். 2029 4வது காலாண்டில் இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்ல இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது அறிவு கேள்வி மதிலும் இன்னொரு வாட்டி தெரிஞ்சுக்கலாம். I2C திட்டம் எந்த நாடுகளை இணைக்கிறது? இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: போன் 233-066.
8: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
9: அப்போ கார் வாங்க போறோமா?
8: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
9: வாவ், கிரேட்.
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
11: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
12: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.

தென்குமரத்தில் எல்லாம் அடுத்ததா கருடன் திரைப்பட பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில முகேஷ், சின்ன பொண்ணு, சுகந்தி, குரு ஐயா திரைகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க சிநேகனோட வரிகள்ல.

0: பத்தி பாட வந்து விட்டு மயிர்புடி சண்டையா போடுறியா? நம்ம மாவட்டத்தை பத்தி பாடுங்கடி.
1: ஆத்தா அருக்காணி, நீ ஒன்னும் பாட வேணா, வந்த வேலைய பாரு. ஆமாப்பே, இவளுக்கு பாட்டுக்கு குண்டக்க மண்டக்க பாடிபட்டா விவகாரமா போயிடுவியா?

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: தென்குமரி தென்ல அடுத்ததா ஜோஸ் பிராங்க்லின் இசையில ஜெகன் கவிராஜ் வரிகள்ல சுந்தரையர் பாடியிருக்காங்க. ஒன்ஸ் அபான் எ டைம் இன் மெட்ராஸ் திரைப்பட பாடல்.

0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். உரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 8:12 நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. தென்குமரி தென்லையில் நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 240 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், பாகற்காய் 75 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 240 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடலை 43 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், சவுச்சோ 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 40 ரூபாய், ஒட்டு மாங்காய் 35 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் காலிஃப்ளவர் 1 கிலோ

0: அறுபது ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 50 ரூபாய், குடுமை இல்லாத தேங்காய் 53 ரூபாய், வாழையிலையர் போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 80 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 48 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாச்சி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358 7375.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி,
10: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
8: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்பட்டியல் என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 32.70 அடி, பெருஞ்சாணி அணை 65.45 அடி, சிட்டார் அணை 1 12.86 அடி, சிட்டார் அணை 2 12.95 அடி, பொய்கை அணை 15.9 அடி, மாம்பழத்துறையார் அணை 38.63 அடியாக காணப்படுகிறது.
11: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
12: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
11: போன் 233-066.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
14: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
15: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
14: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
15: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
8: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம். தென்குமரத்தின் அடுத்ததா அலங்கு திரைப்பட பாடல், அந்தோணிதாசன் ஃபெஜோ பாடியிருக்காங்க, அஜீஸ் இசையில, விஷ்ணுடாவன் வரிகள்ல.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
7: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
6: Phone 233-066.
5: தென்குமரித்தினில் அடுத்ததாக இனிமை திரைப்பட பாடல். ஸ்ரீவர்தினி, அதிதி, சத்யயாமினி, ரோஜினி, தேஜஸ்வினி எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. விவேக்கின் வரிகளில் தமன் இசையில்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
6: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு வழக்கு. என்ன வழக்குன்னா, ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். அது என்ன புகார்? அதாவது அவர் வயலில் ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டு தான். இது மாதிரி நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சுருந்தேன், எல்லாம் போயிட்டுது. இனிமேல் நான் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி ராஜா கிட்ட வந்து. சரி, அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. அரண்மனையில் தான் சேவகர்கள் நிறைய இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் போனாங்க. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தாங்க, அவரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. ராஜா விசாரித்து முடிச்சுட்டு தீர்ப்பு வழங்கினார். இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிவிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்து கிட்டத்தில் வந்தான். இந்த தீர்ப்பை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு அவன் யோசனை பண்ணான். அதை மெதுவாக அப்பாகிட்டையும் சொல்லிட்டான். இது இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக இந்த தீர்ப்பை வழங்கலாமேன்னா, உடனே அந்த அரசர், சரி அப்படின்னா நீயே இதுக்கு சரியான ஒரு தீர்ப்பை சொல் அப்படின்னு விட்டார். அந்த இளவரசன் இப்போ தீர்ப்பு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய ஆடுகள் எல்லாத்தையும் ஓராண்டு காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஆடுகள் போடுகிற குட்டிகள், பால், எரு எல்லாம் விவசாயி எடுத்துக்க வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உம்முடைய ஆடுகளை நீ திரும்ப வாங்கிக்க வேண்டியது. இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு. இது சரியான தீர்ப்பு தான். இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசன் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாரான் அந்த ராஜா. தாவூத் நபி, சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக நான் படிச்சிருக்கிறேன். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அமையணும் தீர்ப்பு. அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனையை அனுபவித்து முடித்தவன் அதுக்கப்புறம் அவன் இந்த சமூகத்தில் நல்லவனாக வாழ நினைச்சாலும் அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு போட்டி வச்சார். அதாவது அந்த அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம். நீச்சல் குளம்னா எல்லாரும் சுலபமாக இறங்கி நீஞ்சிட முடியாது, ஏன்னா அதில் நிறைய விஷப்பாம்புகள் பிடிச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க. எந்த இளைஞன் துணிச்சலாக அந்த நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசாக வழங்கப்படும். அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசாக வழங்கப்படும். அதுவும் வேணாம்னா என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் மன்னருடைய அறிவிப்பு. அதுக்காகவே

0: குலத்தை வச்சிருக்கிறார். இந்த சுயம்பரம் நடத்துறது மாதிரி இது ஒரு வரம், யார் வேணாலும் வரலாம், துணிஞ்சு அதில் குதிக்கணும், நீந்தி கரையேறணும். இந்த மூணில் எது வேணுமோ வாங்கிக்கலாம், நிலம் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா ஆடு வாங்கிக்கலாம், இல்லைன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மன்னருடைய அறிவிப்பு. பரிசுலாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே, அதனால் யாருமே அதில் குதித்து நீந்துறதுக்கு முன் வரலை. எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதித்தான், நீந்தினான், ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான். வந்து ஈரம் சொட்ட சொட்ட நிற்கிறான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான் அந்த இளைஞன், வந்து நின்னான் கிட்டத்தில். உனக்கு என்ன 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னார். வேண்டான்னா. சரி அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னார். அதுவும் வேணான்னா. ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணுங்கிறார். என்னை பிடிச்சி இந்த குளத்தில் தள்ளினவன் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா. இப்படி தான் இருக்குது பல பேருடைய தைரியம் இந்த காலத்தில். அதனால் வாழ்க்கை வந்து நல்ல விதமாக அமையணும்னா நியாயம் நேர்மை இது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த அந்த மன்னருடைய சம்பவத்திலிருந்தும் நாம் புரிஞ்சுக்கிறது. அதனால் உண்மை நேர்மை இது வந்து உயர்வுக்கு வழி அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 முதல் 20 வரை.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
7: இன்னைக்கு நாம தமிழ்ல கத்துக்க போற வார்த்தை மல்லல். மல்லல் அப்படின்னா வளமா இருக்கிறது, செழுமையா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மல்லல் அப்படிங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்தலாம்.
8: உதாரணமா பார்த்தோம்னா புறநானூற்றுல மல்லல் மூதூர் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து வந்திருக்கு. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா வளமான பழமையான ஊரை குறிக்குது. மல்லல் மாமலை அப்படின்னு சொல்லுவாங்க, வளம் மிக்க பெரிய மலை அப்படிங்கிற பொருளை இது தருது.
7: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
9: This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good.
8: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை annoy. ANNOY, annoy அப்படின்னா எரிச்சல் ஊட்டுறது அல்லது கோபம் ஊட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பொருள் வரும்.
7: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Please stop making that noise. It's getting annoying. அதாவது தயவு செய்து அந்த சத்தத்தை நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சென்டென்ஸ்ல annoying அப்படிங்கறது எரிச்சல் அப்படிங்கிற பொருளை தருது.
8: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
7: ஆக்சுவலா பூமியில இருந்து மேல போக போக நாம சூரியனுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கிறதா தானே அர்த்தம். ஆனா மேல போக போக நமக்கு வந்து குளிராதான் இருக்கும், ஹீட் இருக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நாம யோசிச்சு பாத்திருக்கோமா? மலை பிரதேசங்கள்னாலே குளிரா இருக்கும், அதுவும் கடல் மட்டத்தில இருந்து 10,000 அடி உயரத்துல இருக்கிற மலைகள் எல்லாமே குளிரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ பூமியில இருந்து மேல போக போக டெம்பரேச்சர் ஏன் குறையுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
8: ஆக்சுவலி காத்து வந்து சன் கிட்ட இருந்து டைரக்டா ஹீட்ட வாங்காதுங்க. பூமி தான், அதாவது நாம வாழ்ற இந்த நிலம் தான் முதல்ல சன்னுடைய ஹீட்ட வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்புறமா அதுதான் காத்து கிட்ட

0: கொடுக்குது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சன்லைட் வந்து முதல்ல நேரா வந்து பூமியை தான் சூடாக்குது. இங்க இருக்கிற நிலத்தை, கடலை, கட்டிடத்தை எல்லாத்தையுமே சூடாக்குது. அப்புறமா அந்த ஹீட் வந்து பூமியில இருக்கிற காத்துக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. அதனாலதான் இங்க இருக்கிற காத்து வந்து இவ்வளவு சூடா இருக்குது. அதுவே ஹைட் மேல போக போக காற்றினுடைய அடர்த்தி வந்து குறையுது, மாலிகூல்ஸ் குறையுது. அதனால காற்று வந்து ரொம்ப தின்னா லைட்டா தான் இருக்கும். அப்போ அந்த லேசான காத்தால ஹீட்டை வந்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி வைக்கவே முடியாது, அதனுடைய கெபாசிட்டி குறைஞ்சிருக்கும். அதனாலதான் மேல போக போக அங்க டெம்பரேச்சர் வந்து குறையுது.
1: கூடவே மேல பிரஷர் குறையறதுனால ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். எக்ஸ்பான்ஷன் நடந்தா டெம்பரேச்சர் டிராப் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு சயின்ஸ்ல அடியாபேட்டிக் கூலிங் அப்படின்னு பேரு. சோ மலை ஏன் குளிரா இருக்கு அப்படின்னா, கிரவுண்ட் ஹீட் குறையுது, ஏர் தின்னா இருக்கு, அது மட்டும் இல்லாம பிரஷரும் குறைவா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூரியன் கிட்ட போக போக ஹீட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்பேஸுக்கு தான் பொருந்தும். ஆனா அட்மாஸ்பியருக்கு உள்ள இந்த கான்செப்ட் பொருந்தாது.
0: சோ பூமி சேமிக்கிற இந்த வெப்பம் தான் நம்ம காற்றை வந்து சூடாக்குது அப்படிங்கறது புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உயரத்துக்கு போக போக காற்று மெல்ல மெல்ல மெல்ல குளிர்ந்து ஜில்லுன்னு ஆகுது அப்படிங்கறது இன்னைக்கு நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: நினைப்படுத்தினீர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளர்களின் அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரும் செல்வவிளை பி நாராயணதாஸ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள் தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள். நேரம் இப்போதே 8:41 ஆயாச்சு. உங்கள் குமர் பண்பலை 101 ஆரம்பமாகின்றது கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில. முதலாவது நேசம் திரைப்படத்திலிருந்து சபேஷ் பாடியிருக்காங்க தேவாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகள்.
3: கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல்ல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: நினைவுபடுத்துகிறேன், இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் அனுபவ பிழை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செம்பன் விளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா அவள் வர்வாலா திரைப்படத்திலிருந்து SV பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியிருக்கும் பாடலை சே ராஜ்குமார் இசையிலே.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: கே எக்ஸ்பிரஸில் இனி சிவப்பதிகாரம் திரைப்பட பாடல். மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி தேவி, சின்ன பொண்ணு பாடியிருக்காங்க. பா விஜய் வரிகள்ல, வித்யாசாகர் இசையில.
4: அதிராத கொண்டையிலே

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார். இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி தருமபுரி காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை இன்று எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்று மள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
3: வானலை வழியாக வலமுறை இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
4: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
3: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றொரு எண் 290-7222 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903-7579

0: இந்த வசந்த உழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருங்கன்னு கேட்டறலாம். வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா வந்திருக்கீங்க. இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணுமா?
1: அலைகள் ஓய்வதில்லை படத்துல இருந்து 1000 தாமரை பொட்டுக்களே ஆனந்தங்கள் கொட்டுங்களே, அந்த பாட்டு.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாட்டுல இப்ப

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும்

0: மற்றும் கல்யாண்காடு நாகர்கோவில். கால் 9500700774.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 குண்டக்க மண்டக்க நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16-20 வரை. நேரம் 9:10 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல் இணைப்பில் ஒரு மடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சரி, எந்த திரைப்படத்தில இருந்து என்ன பாடல் வேணும்? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றிமா.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் உற்று ஒன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:16, வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம் சார், கணேசன் பேசுறேன்.
5: எந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல் ஒண்ணுமையா?
6: பூமலை பொழிகிறதுங்கிற திரைப்படத்துல இருந்து நதியா நதியாங்கிற பாட்டு.
5: சரி, இந்த திரைப்படம் எத்தனை முறை பார்த்திருப்பீங்க நீங்க?
6: ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்திருக்கோம் சார்.
5: ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்து இந்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படிதானே?
6: ஆமா சார்.
5: சரி, பாடல கேட்கலாம். நன்றி ஐயா.
6: நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், நலமா இருக்கிறோம். இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்யா?
5: எனக்கு வந்து 16 வயசு பாடல் வந்து
4: அனைத்து. சரிங்க ஐயா, பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா.
5: நன்றி ஐயா.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 குண்டக்க மண்டக்க நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16-20 வரை. வசந்த் அழைப்பிலினையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: வசந்த அழைப்பினையும் அடுத்த நேயர் வணக்கம். எங்கேயா பேசுறீங்க?
5: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொலஞ்சிநாதன். எப்படி இருக்கீங்க சகோதரர்?
4: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்புறோம்.
5: இந்த நிலையத்தில் அனைவரும் நல்லா இருக்காங்களா?
4: நலமா இருக்கிறோம். எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் ஐயா?
5: அதாவது நானும் ஒரு தொழிலில இருந்து ஒரு பாட்டு, நல்ல பாட்டா கொடுங்க.
4: என்ன பாடல்?
5: எந்த பாடல் நீங்க கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஐயா, வாய்ப்பு கொடுத்து நன்றி.
4: நன்றி நன்றி ஐயா.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வரை பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வரை பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வரை பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: நேரம் 9:34. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையின் ஊற்றுமடியிலிருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடங்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம். இரணியலி ராஜகுமாரி பேசுறேன்
3: சார். சரிங்கம்மா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
4: கை கொடுக்கும் கை படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், புலமைத்தன் அவர்கள் எழுத்துக்களில் உருவான பாடல் தாளம்பூடு வாசம் வீசு.
3: சரி, பாடலை கேட்டலாமா?
4: கேட்கலாம்.
3: நன்றிமா.
4: நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம், பெருஞ்செல்வ விளை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள், கணபதிபுரம் வளங்குன்றா நீரீரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள் குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி

எண்கள் 2620240 மற்றும் 2907722 அலைபேசி எண் 8903257039. நேரம் 9:40 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஒற்றுமணியிலிருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேய விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம். என்ன பாடல் வேணும்? நீங்க நல்லா பாடுவீங்களா? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றிமா.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கய்யா? நல்லமா இருக்கிறோம். எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயா?
4: மிஸ்டர் பார் படத்திலிருந்து என்னம்மா கண்ணம்மா அந்த பாடல் கேட்பேன்.
3: சரிங்க ஐயா, பாடல கேட்டலாம். நன்றி ஐயா.
4: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: ஐயோ, இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: வசந்த அழைப்பு நினையும் அடுத்த நே. வணக்கம். வணக்கம். பேசலாம். எங்கிருந்து யார் பேசுறீங்கய்யா?
7: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
3: சரிங்கய்யா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: பாட்டு வாத்தியார் படத்துல இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாடுபாடு.
3: சரி, பாடல கேட்கலாமா?
7: நன்றி, நன்றி,
3: நன்றி ஐயா.

0: இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்றி ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார்.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.

எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். அன்பு குழந்தைகளின் அசத்தல் மொழி கேட்கும் நேரம். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கேற்று நேரலையில் பேசுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-7722. அலைபேசி எண் 8903-25703-9. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு பெரும் ஊக்கம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 7 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ஏடிஎம் பண மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சியில் பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் 500 இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃப் நகரில் மாலை 5:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. குண்டக்க மண்டக்க நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: குண்டக்க மண்டக்க நேர்ல நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு.
1: ஆமா, நேர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா காத்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு என்னென்ன சுற்றுல என்னென்ன இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: மூன்று சுற்றுகளிலும் நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை அமைப்பு சொல்லிடலாம்.
1: 0465 என்ற இணைப்பு என்னோட, 2602 மற்றும் 2902 அலைபேசி எண் 8903257309.
0: என்னென்ன சுற்றுகள் இருக்கு அப்படிங்கிற நேர்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்லலாம்.

ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று அப்படின்னு மூன்று சுற்றுகள். ஆகா சுற்றுல வந்து ஒரு நாப்புரட்சி வாக்கியம் தரப்படும். இந்த வாக்கியத்தை கடகடன்னு ஐந்து முறை சொல்லணும். இரண்டாவது சுற்று அசத்தல் சுற்று. திரைப்படத்திலிருந்து ஒரு டைலாக் தரப்படும். இந்த டைலாக் வந்து சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோவப்பட்டுட்டே சொல்லணும். மூன்றாவது சுற்று ஒரு தலைப்பு தரப்படும். அந்த தலைப்பாகவே மாறி பேசணும்.

0: சரி, நிகழ்ச்சியில் நேயர்கள் தயாரா இருப்பாங்க. முதல் சுற்று நம்ம சொல்லிடலாமா?
1: ஆகா சுற்று
0: ஆமா, நான் பிறழ்ச்சி வாக்கியம்.
1: வாக்கியத்தை நீங்க சொல்ல போறீங்களா? நான் சொல்லுவேன்.
0: சரி, நான் ஒரு வாட்டி சொல்றேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. சரிங்களா? பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார்.
1: பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். இதுதான் நேயர்களுக்கான
0: நாப்பிரழ்ச்சி
1: வாக்கியம். நேயர்களுக்காக இன்னொரு தடவை கூட நம்ம சொல்லியா,
0: மெதுவா நிறுத்தி நிதானமா சொல்லலாம். ஆனா நேயர்கள் வந்து கடகடகடகடான்னு சொல்லணும்.
1: பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். நம்முடைய நேயர்கள் இணைப்புல வருவாங்க, ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு வருவாங்க நினைக்கிறேன். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். இதுதான் ஆகாசுட்டனுடைய நாப்பிரட்சி வாக்கியம்.
2: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: நாப்புரட்சி வாக்கியத்தை ஒருத்தோட கூட நம்ம சொல்லிடலாம்.
0: பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். இதை நீங்கள் பற்றோடு சொல்லணும்.
1: சரி, இணைப்புல வந்து அவங்க பேசணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களையும் நம்ம சொல்லிடலாம். 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222. அலைபேசி எண்ணுக்கு 8903-2570-39. நீங்க சொன்ன மாதிரி பற்றோடு ஒரு நேயர் வந்திருக்காங்க, கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். முதல் சுற்றின் முதல் நேயர் பெயர்
5: என்ன? சுதா.
0: எழுதி வச்சு நல்ல டயலாக் சொல்ல தயாரா இருக்கீங்களா?
1: சில இடத்துல பத்தோட சேர்ந்து 11 ஆயிருச்சு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். அழகா சொன்னீங்க.
0: ஆமா, ரொம்ப பத்தோடுதான் சொல்லிருக்கீங்க. நன்றிமா.
1: நன்றிமா. நன்றி, நன்றி.
0: சரி, அடுத்த நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம்.
1: வணக்கம். இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம். இணைப்புல வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
1: நீங்க வந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
0: நீங்க அந்த பற்றில்லா இதுல பற்றறுத்துங்கிற வார்த்தையை விட்டீங்க, ஏன் பற்றில்லாம போச்சா?
1: சரி, சொல்றதுக்கு எப்படி இருந்து? கொஞ்சம் எளிமையா இருந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்து
0: கொஞ்சம் தலை சுற்றா இருந்து
1: வரும். ஆனா வராது மாதிரி

0: நன்றிமா, நன்றி
1: நன்றி.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMP ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMP பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: நேரம் 10:10. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து
1: குண்டக்கம் மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தா
0: பற்றோடு யார் வராங்கன்னு பார்க்கலாம்.
1: பற்றுடைய நேயர், வணக்கம்.
0: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: மேகலாவா? சொல்லுங்கம்மா, ரெடியா இருக்கீங்களா?
0: பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார்.
6: பற்றில்லா பற்றோடு
1: பற்றின்றி வாழ்ந்தார்.
6: பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றோடு வாழ்ந்தார்.
0: எப்படி இருந்து சொல்றதுக்கு
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: அடுத்த நேயர்,
0: வணக்கம்.
9: வணக்கம்
0: சார். நீங்க யார் பேசுறீங்கம்மா?
9: பெரியவளை இருந்து விஜயா பேசுறேன்.
0: சரி, சொல்லிடலாமா? கட கட கடன்னு சொல்லிடலாமா?
9: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்கம்மா.
9: பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்ற வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றா வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். பற்றறுத்து பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார்.
0: உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுமா. இணைப்பில் வரும் அடுத்த நேயர்,
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்
1: பற்றில்லாமல் பற்றோடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அழகா சொன்னீங்க.
0: இருந்தது. நன்றி, நன்றி, நன்றி.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: அதாவது நேயர்கள் பேசும்போது உங்களோட வானொலி ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது வெளியே கேட்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
2: வணக்கம், நெட்ல தான் இருக்கீங்க, பேசலாம்.
1: நான் கால் பண்ணி அகஸ்தி
2: தரேன். சொல்லுங்க ஐயா.
1: பச்சை பச்சால பச்சை பற்றி பச்சரிந்து பச்சில்லா பச்சோடு பச்சிருந்து வந்தார். பச்சை பச்சால பச்சை பற்றி பச்சரிந்து பச்சா பச்சோடு பச்சிருந்து வந்தார். பச்சை பச்சால பச்சை பற்றி பச்சரிந்து பச்சரித்து பச்சில்லா பச்சோடு பச்சிருந்து வந்தார். பச்சை பச்சால பச்சை பற்றி பச்சரித்து பச்சில்லா பச்சோடு பச்சிருந்து வந்தார். பச்சை பச்சால பச்சை பற்றி பச்சரித்து பச்சில்லா பச்சோடு பச்சிருந்து வந்தார். பச்சை பச்சால பச்சை பற்றி பச்சரித்து பச்சில்லா பச்சோடு பச்சிருந்து வந்தார். பச்சை பச்சால பச்சை பற்றி பச்சரித்து பச்சில்லா பச்சோடு பச்சிருந்து வந்தார்.
3: சொல்லுங்க.
0: ரெடியா இருக்கீங்களா?
3: பச்சா பச்சாளர் பச்சை பற்றி பச்சை அறுத்து பச்சு இல்லை பற்றி பச்சோடு வாழ்ந்தார். பச்சா பச்சாளர் பச்சை பற்றி பச்சை அறுத்து பச்சு இல்லை பற்றி பச்சோடு வாழ்ந்தார். பச்சா பச்சாளர் பச்சை பற்றி பச்சை அறுத்து பச்சு பட்டு இல்லை பச்சோடு வாழ்ந்தார். பச்சா பச்சாளர் பச்சை பற்றி பச்சு பச்சை அறுத்து பச்சு இல்லை பச்சோடு வாழ்ந்தார். பச்சா பச்சாளர் பச்சு இல்லை பச்சை பற்றி பச்சை அறுத்து வாழ்ந்தார். பச்சை பற்றி பச்சை அறுத்த பச்சாளர் பச்சை பற்றி பச்சை அறுத்து பச்சு இல்லை பற்றி பச்சோடு வாழ்ந்தார்.
2: கரெக்டா சொல்றீங்களா?
0: எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்ட மாதிரியே இருந்தது.
2: பற்றற்ற பற்றாளர் பற்றை பற்றி பற்றறுத்து பற்றில்லா பற்றோடு பற்றின்றி வாழ்ந்தார். சரியா? கடைசி உள்ளது மட்டும் சொல்லிடலாமோ? பற்றின்றி வாழ்ந்தார். சரிங்கம்மா, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். நன்றி நன்றிமா.
3: நன்றி சார். நன்றி
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700074.
7: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
8: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
7: போன் 233-066.
0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்
2: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: இரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 குண்டக்கம் மண்டக்க நேரலை.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465 என்ற இணைப்பு எண்ணோடு 260240 மற்றும் 290772 அலைபேசி எண் 8903257019.
0: ஒரு பாடலை கேட்டுட்டு நேரிட்ட தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 10:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 குண்டக்கம் மண்டக்க நேரலை. ஆகா சுற்று வந்து
2: இனிமையாக
1: ஆகான்னு நிறைவடைந்திருக்கு. அடுத்த சுற்று வந்து என்ன சுற்று?
2: அசத்தல் சுற்று.
1: நேரலுக்கான டயலாக்கை போட்டுடலாம்.
3: இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் இருக்கும். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிற்கும். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா
2: இப்ப அந்த டயலாகே எல்லார் மண்டையிலயும் நின்னு இருக்கும்.
1: சரி, நம்ம ஒருத்தோட கூட நம்ம டயலாக் சொல்லிடலாம். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. நீ எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் வரும். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிற்கும்.
2: இத வந்து 3 எமோஷன்ஸ்ல சொல்லணும்.
1: சொல்லணும், சிரிச்சிட்டு அழுதுட்டு கோபப்பட்டுக்கிட்டே. நெப்பில் வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். நீங்க டயலாக் கூட சொல்லிருங்க.
2: இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. நீ எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது தான் முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் வரும். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிற்கும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம். பெருஞ்செல்வ விளை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள், கணபதிபுரம் வளங்குன்ற

0: கொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியலி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நேரலுக்காக டயலாக்க இன்னொரு முறையும் போட்டலாம்.
2: தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்தில் நிற்கும்.

0: இணைப்படுத்திருந்தீர்களே. இன்று முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மாணவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் செய்தி நிகழ்ச்சி சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் முறையன் 2907722, அலைபேசி எண் 8903257309.

நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த

0: சரி, அந்த டயலாக இன்னொரு வாட்டி நேயர்களுக்காக சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. நீ எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது தான் முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் வரும், தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிற்கும்.
1: நீங்க சொன்ன உடனே இணைப்புல ஒரு நேயர்
0: வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் பொன்கலை அறிவிப்பாளர் இரண்டு வாழ்த்துக்கள்.
0: யாரும் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கஷ்டம் பிடிச்ச வார்த்தையா தான்.
1: நீங்க பேசுறது தெளிவா கேக்கலையே.
2: இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குதா?
1: கேக்குது. பேர் சொல்லிடலாமா?
2: நிச்சயமா.
1: நிக்கும். சரி, அழுதுட்டே சிரிச்சு எழுதிங்களா அழுது சிரிச்சிங்களா?
0: ரெண்டும்
1: ரெண்டும் கலந்துருக்கு இல்ல. சரி, கோவப்பட்டு
0: இனி கோவமா சொல்லுங்க.
2: கண்டிப்பா கோவப்படும். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அதே காரணம் அப்பா சொன்ன வார்த்தை. எவ்வளவு நல்ல ஆரம்பம் முக்கியம் இல்ல, இப்ப நிறுத்தான் எங்கிட்ட தோத்து போனா தோல்விதான், தோத்ததற்கு ஜெயிச்சா அந்த வெற்றி சத்தத்தை.

0: சிரிச்சிட்டு சொன்ன மாதிரி தான் இருந்தது.
1: சிரிச்சுட்டு கோவப்பட்டு
0: சிரிச்சுட்டே கோவம் சிரிச்சுட்டே சிரிச்சு
1: எல்லாத்துலயுமே ஒரு சிரிப்பு இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், போர்டிச்சர் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தந்த நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர்,
0: அசத்தல் சுற்றில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம
5: வணக்கம்
0: வணக்கம். ம், சொல்லுங்கம்மா, ரெடியா இருக்கீங்களா?
5: ஆமா ரெடியா இருக்கேன்.
0: ம், பேசலாம்.
5: இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் எப்படி இருந்த காரணம்னா, எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான், எவ்வளவு ஆடினாலும் நல்ல முக்கியம்தான், ஜெயிச்சுட்டு தோத்தாலும் தோத்துட்டு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வெற்றி சரிதத்தில் நிற்கும்.
1: சரிம்மா, டயலாக் கேட்டுக்கிடுங்க. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. நீ எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்வி தான் ஞாபகம் வரும், தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிற்கும்.
0: அழுதுட்டே சொல்லுங்க பாப்போம்.
5: இன்னைக்கு நான் எப்படி இருந்த காரணம், எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான், எவ்வளவு ஆடுதலும் நல்ல முக்கியமோ, இத்தரம் தோத்துட்டு ஜெயிச்சுட்டு தோத்துட்டு போனாலும்
1: வெற்றி சரித்திரத்துல நிக்கும். கோவப்பட்டு சொல்லிடலாமா? சொல்லுங்க.
5: எப்படி இருந்த காரணம், எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான், எவ்வளவு ஆடினாலும் நல்லது முக்கியம்தான், ஜெயிச்சுட்டு தோத்துட்டு போனாலும் தோத்துட்டு
0: ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுக்கிட்டு போனாலும்
5: போனாலும் ஞாபகம் தான் வரும்.
1: சரி சரிங்கம்மா, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். சரியாம்மா, நன்றி நன்றிம்மா.
0: அருமையா முயற்சி பண்ணாங்க, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு வேடையும் போட்டாங்க. போனாலும் போனாலும்
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர்,
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: யார் இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க.
6: இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா, அது சார் எங்க அப்பா சொன்ன முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணும், ஜெயிச்சுட்டு தோத்து போன அந்த தோல்ச்சா ஞாபகம், தோத்து ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிற்கும்.
1: சரி, அடுத்தது அழுதுகிட்டே.
6: நான் இப்படி இருக்கேன்னா, அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை, எவ்வளவு நல்லா ஆடுறது, எப்ப நிறுத்தம், ஜெயிச்சு தோத்து போனா அந்த தோல்வி தான் ஞாபகம், அந்த வெற்றி
1: எப்போ நிறுத்தணுங்கிறதா முக்கியம். இடத்துல நிறுத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. சரி, கோவப்பட்டுட்டேன்.
6: எனக்கு நான் இப்படி இருக்கேன்னா, அதுக்கு எங்க அப்பா சொன்ன வார்த்தை, எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறதா முக்கியம், ஜெயிச்சுக்கிட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகத்துக்கு வரும், தோத்துட்டு

0: அந்த வெட்டி சரித்திரத்துல நிக்கும்.
1: சரித்திரத்தையே தூக்கிட்டீங்களே.
0: சரிங்க, அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
0: நேரம் 10:36. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றுக்கொண்டிலிருந்து குண்டக்கம் மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் ஒரு அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம்.
7: சவரிமா வடக்கு கொண்டு பேசுறேன்
0: சார். சரிங்கம்மா, சிரிச்சுட்டே சொல்லுங்க.
7: இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. இவ்வளவு நல்ல ஆடுறங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தினாங்கதான் முக்கியம். ஜெயிச்சிருக்கா அந்த தோல்விதான் நமக்கு ஞாபகம் வரும். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்திலே நிற்கும். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தைதான். எவ்வளவு நல்ல ஆடுறங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்துறங்கதான் முக்கியம். ஜெயிச்சு தோத்தா அந்த தோல்விதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றியை சடுத்துல நிக்க தெரியுமா?
0: இன்னைக்கு
7: நான் இப்படி இருக்க காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான். எவ்வளவு நல்ல ஆடுறங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்துறாங்கதான் முக்கியம். ஜெயிச்சு தோத்தா அந்த தோல்விதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி எப்பவுமே சரித்திரத்துல நிக்கும் தான்.
0: நலமா இருக்கிறோம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: உங்க பேரு?
8: கிருஷ்ணம்மா.
1: கிருஷ்ணம்மா சொல்லுங்கம்மா. உங்க இணைப்பு வந்து விட்டு விட்டு கேக்குதுமா?
0: அப்படியா? அந்த
8: தோழிதான் நம்ம மனசுல நிக்குமா?
0: முதல்ல தொடக்கத்துல
1: அழுதுட்டாங்க.
0: சரி, அதனாலதான் வார்த்தை வரல. சரி, கோவப்பட்டுட்டே சொல்லுங்க.
8: நான் இன்னைக்கு இருக்கா அதுக்கு எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான். தோத்துட்டு ஜெயிச்சோம்னா அந்த வெற்றி தான் நம்ம சரித்திரத்துல நிக்கும்
0: ஐயா.
1: நின்னுட்டீங்க,
0: கோவப்பட்டீங்களா நீங்க? கோபம் வராது,
1: வராது.
0: தொடக்கத்துல மட்டும்தான் அழுகையும் வரும்.

0: படிப்பும் அப்படிதானா? சரிங்கம்மா, பாராட்டுக்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: குண்டக மண்டக நேர்லை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
9: வணக்கம், வடசேல இருந்து பிரியங்கா.
0: சொல்லுங்கம்மா,
8: ரெடியா இருக்கீங்களா?
9: இன்னைக்கு நான் எப்படி இருக்கேனே, அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான். எவ்வளவு நல்ல ஆடணும்னு முக்கியம் இல்ல, எப்போ நிறுத்தணும்னா முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் வரும். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிக்கும்.
0: சரி, அழுதுகிட்டே சொல்லுங்க.
9: இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா, அதுக்கு காரணம் எங்க அப்பா தான். அப்பா சொன்ன வார்த்தை, எவ்வளவு நல்லா ஆடணும்னு முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணும்னு முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் வரும். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்துல நிக்கும்.
0: கோபப்படுங்க,
8: நல்ல கோபப்படுங்க.
9: இன்னைக்கு நான் இப்படி இருக்கேனா, அதுக்கு காரணம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை, எவ்வளவு நல்லா ஆடணும்னு முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணும் தான் முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அது தோல்வி தான் ஞாபகம் வரும். தோத்துட்டு ஜெயிச்சா அது சரித்திரத்துல நிக்கும்.
0: இவ்வளவு கோபம் வேண்டாம் இல்ல, இவ்வளவு கோபம் வேண்டாம் இல்ல,
8: கொஞ்சமா கோபம்.
0: சரிங்கம்மா,
8: அழகா
0: அழகா முயற்சி பண்ணி நல்லா அழகா பண்ணீங்க. நன்றிமா,
8: நன்றி நன்றி.

0: சிங்கு.
1: உங்க ஆய

0: கேட்டது எதிர் நீச்சல் திரைப்பட பாடல்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: அசத்தல் சுற்று நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லிடலாம்.
0: கலக்கல் சுற்று, கலக்கல் சுற்றுக்கு ரெடியா இருக்காங்க நேயர்கள்.
3: கலக்கல் சுற்றுல இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா

0: நேர்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் என்ன தலைப்பு
1: அப்படின்னு. காகிதம்,
0: காகிதம், காகிதமா மாறி பேசணும். அப்ப அப்பப்ப நீங்க கேரக்டர்ல இருந்து வெளியே போக கூடாது. காகிதத்துல இருந்து திடீர்னு உங்க நேம்குள்ள பேரக்கூடாது. காகிதமா மாறி காகிதமா மட்டும்தான் பேசணும், சரிங்களா?
1: சொன்ன உடனே நேர்கள் இணைப்புல வந்துட்டாங்க.
0: பேசும் முதல் காகிதம் யார்? வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரர், இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாங்கள் புதுக்கோடியிலிருந்து கன்னியாகுமரி காகிதங்கள்.
1: சரி ஐயா, பின்னாடி ஒரு இசையோட வந்திருக்கீங்களே.
0: அந்த வானொலி ஒலியில
2: குறைச்சிங்க ஐயா. இப்ப இசை கேட்காத சார்,
0: உசுரைட்டாங்க.
2: அம்மா ஐயா, நான் காகிதமா தான் இருப்பேன், ஆனா அந்த காகிதத்துக்கு மதிப்பு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பணங்கிற காகிதம் வரும்போது ரொம்ப மதிப்பு கூடிடுவேன். பத்திரிகைங்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் தான் மதிப்பு. இன்னைக்குள்ள அதாவது நான் வந்து பத்திரிகையா இருக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் தான் மதிப்பு. ஆனா நான் பத்திரமாட்டும் இருப்பேன். அதாவது எழுத்துக்கு நம்ம சொத்துகள் வாங்கும் போது பத்திரமா ஒரு காகிதமா இருக்கும் பத்தியலா,
1: பத்திரமா இருக்கும்.
2: நூறு வருஷம் இருந்தாலும் அப்படி பாதுகாப்பா வச்சுட்டு இருப்பாங்க. வெறும் காகிதமா இருக்கிறதுனால அப்படி தூக்கி போட்டுருவாங்க. பணமா இருந்தாலுமோ அல்லது என்ன வந்து இந்த பத்திரமாட்டு இருந்தாலுமோ பத்திரப்படுத்தி வைப்பாங்க. உண்மையிலே ஆமா, மனிதனுக்கும் அதே நிலைமை தையா. மனித மதிப்போட இருக்கும்போது இந்த ரூபா நோட்டுகளை மாதிரி அதாவது ரூபாய்களை மாதிரியும் இந்த பத்திரத்தை மாதிரி பத்திரமா இருப்பாங்க. அவனுடைய மரியாதைகள் குறையும் போது சும்மா ரோட்ல சுத்தி போடுற பேப்பர் மாதிரி என்ன போட்டுருவாங்க. ஆனா நல்ல கௌரவமா இருக்கிறன்மான்

0: மனித எந்த மாதிரி நல்ல தூரமான இடத்துல இருக்கணும், அதாவது பணமாகவோ அல்ல பத்திரமாகவோ ரொம்ப இதாக இருந்தாச்சு உண்டுமானா, ஒவ்வொரு மனிதனும் புனிதனாகவும் நல்ல மதிப்பும் மரியாதையுடன் வாழலாங்கிறதா என்னுடைய கருத்து.
1: சரிங்க, அழகா சொன்னீங்க ஐயா, நன்றி நன்றி
0: தலைவர். நன்றி ஐயா, இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி.
3: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க, பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
4: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
3: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
4: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
3: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
5: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: சரி, அந்த நேயர் வந்து காகிதமா மாதிரி பேசும்போது பத்திரம் அப்படிங்கறத பத்திரமா பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். இனி அடுத்த காகிதம் என்ன வந்து சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
7: வணக்கம் வணக்கம் சார், நான் அருமணி கமலாசனம் காகிதம் பேசுகிறேன்.
1: பேசுங்க பேசுங்க.
7: காகித ஓடம் கடலலை மேலே, என்ன வந்து காகிதம் எப்படி, காகிதம் எப்படி நான் பயன்படுவேன் பாருங்க, ரூபா நோட்டு அச்சடிக்கிறதுக்கு நான் தான் பயன்படுறேன்.
1: சரி,
7: இன்னைக்கு எல்லாரும் வந்து எனக்கு என்ன மடியில வைக்கிறது வேண்டி போட்டி போடுறாங்க, சண்டை போடுறாங்க, அடி வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்ப என்னுடைய முக்கியத்துவம் ரூபாய் நோட்டு அச்சடித்து ரூபாயாக பயன்படுத்தி, அப்ப என்னுடைய முக்கியம் அப்படின்னு பாத்து தந்தோம்.
1: சரி,
7: அது போக மிக முக்கியமான பத்திரிகை அலுவலகம் பாருங்க, அங்க வந்து காகிதம் பத்திரம் எழுதுறாங்க. உலகத்திலேயே மிக முக்கியமான உயர்ந்த இடத்தை படிப்பது கல்வி. அந்த கல்வி கற்பதற்கு அந்த எண்ணத்துல மண்ணில எழுதி படிக்க முடியுது, காகிதத்துலதான் எழுதி படிக்க முடியுது.
1: சரி,
7: அத பாருங்க, மொத்தத்துல என்னுடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க, உலகத்துக்கு நம்பர் ஒன்னு நான் தான். நன்றி
1: நன்றி
2: நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சரி முடிச்சிட்டாங்க. அடுத்த காகிதம்.
1: வணக்கம்
2: வணக்கம்
8: வணக்கம்.
1: நீங்க இருந்து யார் பேசுறீங்கய்யா? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது.
2: உங்க பேர் தெளிவா சொல்லுங்க.
1: இல்ல பேசுங்க ஐயா, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்
9: வணக்கம். நான் மந்திரமூர்த்திங்கிற காகிதம் நாகர்கோயில இருந்து
1: பேசுறேன்.
9: நான் வந்து அதாவது எனக்கு மகிமை அதிகம் பாருங்க, என்னை பலவித வண்ணங்களில் அலங்கரிக்கிறார்கள், அப்புறம் கம்போசிங் பண்ணி என்ன பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு குடுக்கறாங்க, அப்ப நான் திருமண பத்திரிகையா மாறிடுறேன் பாருங்க. ஆனா அது வந்து சில இடங்கள்ல ஆழமா வச்சிருப்பாங்க, சில இடங்கள்ல குப்பையில போடுவாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்டு அலமாரியில இருந்து நான் வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுவேன், சான்றிதழ்களாக, அச்சடித்த ரூபாய் நோட்டுகளாக, அப்புறம் அவர் சொன்ன மாதிரி
1: பத்திரமாக
9: வீட்டு மனை பத்திரம், இல்ல மனை பத்திரம் அப்படிங்கள நான் வந்து அது பாதுகாக்கப்படுவேன். அப்புறம் நான் ஆகாயத்திலையும் பறப்பேன்,
2: பட்டம்
9: விட்டது போலே பறக்குதையா உன் கண் பார்வை. நான் பட்டமா பறக்கிறதுக்கு காகிதம் தானே,
1: காற்றிலே பறக்கிற காகிதம்.
9: ஆமா காகிதம், நீர்லயே கூட நான் வந்து நீந்துவேன். நான் வந்து அதாவது காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன்னு சொல்லிட்டு பாடி இருப்பாரு. என்னை வந்து குழந்தைங்க வந்து கப்பலா செய்து மழை தண்ணியில ஓட விடுவாங்க. ஆனா நான் வெற்று காகிதமா தான் இருப்பேன். என்னை வந்து அதாவது பிரிண்ட் பண்ணி அப்புறம் அலங்காரம் பண்ணி வைக்கும் போது எனக்குள்ள மகிமையே தனி. நான் வந்து இன்றல்ல நேற்றல்ல, அந்த தொட்டு நேற்று வரை நாளை வரை நான் ஜொலித்துக் கொண்டுதான் இருப்பேன். என்னுடைய மகிமையே தனி. காகிதம் அச்சடித்த காகிதத்துக்கும் மதிப்பு தான், அச்சடிக்காத காகிதத்துக்கும் மதிப்பு தான். ஏன்னா வந்து அதிலே தானே வந்து எழுதுகொளால் தீட்ட முடியும், எழுத முடியும், வண்ணங்கள் வரைய முடியும், ஓவியம் தீட்ட முடியும், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாக மாணிச்சுட்டு ஓவியம் வரைஞ்சிட்டு பாட்டு படிக்கலாம் தானே.
1: ஓஹோ,
9: காகிதத்தின் மகிமை
1: பக்கம் பக்கம்
9: மகிமை வந்து யாருக்குமே கிடையாது. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி.

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: அந்த காலத்துல இந்த போஸ்ட் தபால் ஆட்டு போடுறது அவ்வளவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல செய்தி எல்லாமே கொண்டு வர்றது நான் தான். என் மூலமா தான் அந்த செய்தி சேரும் அவங்களுக்கு. எப்ப வரும் தபால் அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க, வேலைக்கு எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு வேண்டிய அனுமதி வருமா, என்னைக்கு வரும் என்னைக்கு வரும் அப்படின்னு தபால்காரங்களை பார்த்து ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்க மன நிறைவுக்காக வேண்டியே நான் அதுல போய் உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு தகவல் அதுல அவங்களுக்கு ரொம்ப வேலை நெருக்கடி.
1: சரி,
2: இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100-150 கடிதம் வரும், அவ்வளவும் கொண்டு போய் அவங்க சேர்ப்பாங்க கரெக்டான நேரத்துக்கு. அந்த மாதிரிதான் நம்ம பத்திரிகை பிள்ளைகள் தேர்வு எழுதும் போது என் மேலதான் எழுதுவாங்க. அவங்களுக்கு நல்ல மார்க்கும் கிடைக்கும், சிலவங்க வந்து கண்ணா பின்னாணி என் மேல கிருச்சா
1: முருச்சானி.
0: அருமையா சொன்னீங்கம்மா,
1: நன்றி நன்றிம்மா,
2: நன்றி
3: நன்றி. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-8648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-8648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: குண்டக்கமட்டக்க நேர்ல நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று அப்படின்னு மூன்று சுற்றுகள்லையும் அசத்துனாங்க.
0: ஆமா, அசத்தி ஒவ்வொரு சுற்றையும் அழகா சொன்னாங்க. நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் இவ்வளவு நேரம் கேட்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
0: மீனா வைரமுத்து,
1: வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலை பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு எண் 2907-722, அலைபேசி எண் 8903-25-7039. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தவிக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தவிக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தவிக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதமடித்து 207 ரன்னுக்கு ஆட்டம் எழுந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி மற்றும் சிராக் துஹான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:02.

0: நேரம் இப்போது 11:08. இளமைக்கு வயசு கிடையாது, உற்சாகத்துக்கு எல்லையே கிடையாது. சிரிப்பும் சந்தோஷமும் நட்பும் திறமையும் ஒன்றாக கூடும் இந்த இனிய தருணம். இந்த 1 மணி நேரமும் உற்சாகமாக தொடங்க போகுது குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. இன்னைக்கு நாம அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரிக்கு தான் நாம போக போறோம். நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்திலிருந்து நமக்கு வழங்க இருக்கிறாங்க நம்மளோட நிலைய அறிவிப்பாளர்கள் எஸ் முத்து ஆனந்தி, டி ஜெபின் நிக்ஸ்லின் ஆகியோர். வணக்கம்.
1: அறிவிப்பாளர் குமரி பண்பலை துணை நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். புத்தகங்களின் பக்கங்களை தாண்டி நினைவுகளின் பக்கங்களை திறக்கும் நேரம் இது. வகுப்பு சிரிப்புகள், கேண்டீன் மரட்டைகள், நண்பர்களின் குறும்புகள் எல்லாம் ஒன்றாகும் நிகழ்ச்சி இது. ஆரம்பமாகியாச்சு கல்லூரி கலாட்டா.
2: வீட்டுல இருந்து காலேஜுக்கு கிளம்புறப்ப இருக்கிற அந்த வேகம், கேட் கிட்ட வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ பார்த்த உடனே வரக்கூடிய ஒரு சந்தோஷம், இது படிப்பு மட்டும் தர இடம் கிடையாது, நமக்கான ஒரு அடையாளத்தையும் உருவாக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதான் இந்த அழகான கல்லூரி அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி. இந்த கல்லூரியிலிருந்து கல்லூரி கலாட்டாவிற்காக உங்களோடு இணைவது நான் ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. அட்டண்டன்ஸ் கம்மியா இருந்தாலும் நம்ம பசங்களோட அரட்டைக்கும் கலாட்டாவுக்கும் என்னைக்குமே குறைச்சல் இருந்ததே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து பாடம் கவனிக்கிறதுல இருந்து லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து லஞ்ச் பாக்ஸ் காலி பண்றவங்க வரைக்கும் எல்லாரையும் இணைக்கும் நம்ம நேரலையில் சந்திக்க போறோம். இது உங்க கும்பி பண்பலை 101 கல்லூரி கலாட்டா.
1: ஒரு ஓகே ஒரு எஸ், சில நேரங்களில் அழகான பயணத்தை தொடங்கிவிடும். அப்படி நம் நிகழ்ச்சிக்கு ஓகே சொல்லி கலக்கல் விருந்தை ஏற்பாடு செய்த கல்லூரி முதல்வர், கல்லூரி நிர்வாகம் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி இப்போது மாணவர்களோடு இணைய போகிறோம். நம்மோடு இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடலோடு தொடங்குறதுக்காக ஒரு மாணவர் வந்திருக்கிறாங்க, மாணவி வந்திருக்கிறாங்க. அவங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுல நம்ம அப்படியே இணையலாம்.
3: கிருஷ்ணவேணி.
1: கிருஷ்ணவேணி இப்போது நமக்காக ஒரு ஆரம்ப பாடல் பாடுவாங்க.
3: ஆனந்தையாளை மீட்டுகிறாயடி நெஞ்சில்.

0: செய்கிறாய்.
1: அழகான ஒரு யாழ் மீட்டுகள் சார்ந்த பாடி நம்ம நிகழ்ச்சியை தொடங்க வைத்த மாணவிகள் சொல்லிட்டு அப்படியே நம்ம எல்லா மாணவர்களிடம் சந்திக்க போறோம். ஒரு டீம் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களை இன்ட்ரோ பண்ணிக்கலாம். எல்லாரையும் மொத்தமா பஸ் இன்ட்ரோ பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேரு, என்ன படிக்கிறீங்க அப்படிங்கறத எங்க நேர்களுக்காகவும் எங்களுக்காகவும் இன்ட்ரோ பண்ணிருங்க.
0: என்னோட நேம் அக்ஷயா, நான் வந்து செகண்ட் டிசியே விவேகானந்த காலேஜ். என்னோட நேம் இந்துமதி, செகண்ட் டிசியே விவேகானந்த காலேஜ். என்னோட நேம் ஆர்த்தி, தேர்ட் டிசி. என்னுடைய நேம் செல்வாவி, தேர்ட் டிசியே விவேகானந்த காலேஜ். என்னோட நேம் லாவண்யா, தேர்ட் டிசியே விவேகானந்த காலேஜ். என்னோட நேம் தேவி, நான் தேர்ட் டிசியே படிக்கேன். என்னோட நேம் ஜெயலட்சுமி, நான் தேர்ட் டிசியே படிக்கிறேன். என்னோட நேம் ஸ்ரீவஸ்தி, நான் தேர்ட் டிசியே படிக்கிறேன்.
1: தேர்ட் இயர் பிசிஏ ஸ்டூடெண்ட் நம்ம பக்கத்துல வந்திருக்காங்க. ஒருத்தங்க செல்ஃப் மோட்டிவேஷனோட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹலோ, நான் வந்து அக்ஷயா பேசுறேன், விவேகானந்த் காலேஜ்ல இருந்து. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்துமே கண்ணாடி பாக்குறோம், ஆனா ஒரு பொண்ணு வந்து கண்ணாடி பார்க்கும் போதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டல்லாவே பேசிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க டீச்சர் வந்து அவகிட்ட ஒரு விதையை கொடுத்து, இதை வந்து நீ மண்ணில புதைச்சிட்டு அதுக்கு தண்ணி ஊத்த முடிச்சுல ஒன்னால முடியும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க டீச்சர் சொன்னதை கேட்ட அந்த பொண்ணும் அந்த விதையை விதைச்சிட்டு ஒன்னால முடியும் முடியும்னு சொல்லி அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊத்துனான். அந்த விதையும் மரமா வளர்ந்துச்சு. அப்புறம் டீச்சர்கிட்ட போய் அவ வந்து சொல்றான், நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து அந்த செடியை வந்து விதைச்சு தண்ணியெல்லாம் ஊத்துனேன், அதுவும் அழகா மரமா வளர்ந்துச்சுன்னு. அந்த டீச்சர் வந்து சிரிச்சுட்டே சொன்னாங்க, இதுதான் அந்த விதையே அது வந்து தன்னம்பிக்கையால வளரும் போதுல உனக்கு பல திறமைகளும் கனவுகளும் இருக்கும் போதுல உன்னால முடியாதா, உன்னால வளர முடியாதா அப்படின்னு சொன்ன போதுல அவளுக்குள்ளயும் ஒரு செல்ஃபா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டார்ட் ஆகி அவளும் என்னால முடியும் என்னால முடியும்னு தெரியுமே கண்ணாடியை பார்த்து சொல்லி அவளும் பல பல வாய்ப்புகளை அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு திறமையா ஒரு திறமைசாலியா ஆனா.
3: ரொம்ப அழகா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. நீங்க டெய்லி இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்துக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இதே மாதிரி எல்லாருமே இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் லைஃப்ல நல்லா ஜெயிச்சு முன்னாடி வரலாம். இப்ப அடுத்ததா ஒரு மாணவி நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
0: நான் இப்ப வந்து உங்களுக்கு நல்ல நண்பன் அப்படிங்கிற தலைப்புல சின்ன கவிதை சொல்ல போறேன். உலகம் முழுவதும் உறவுகள் பல இருந்தாலும் உண்மையான நண்பனுக்கு ஈடு எதுவும் இல்லை. என் வெற்றியை கண்டு பொறாமை கொள்ளாமல் என் வளர்ச்சியை கண்டு பெருமை கொள்வான். நான் சிரிக்கும் போது சிரிப்பான், நான் அழும் போது கண்ணீர் துடைப்பான். என் கனவுகளை நம்புவான், என் முயற்சிகளுக்கு துணையாக நிற்பான். தவறு செய்தால் திட்டாமல் திருத்துவான், தடுமாறினால் தாங்கி நிறுத்துவான். வெற்றியில் என்னை உயர்த்துவான், தோல்வியில் என்னை விடாமல் காப்பான். தூரங்கள் எங்களை சிரித்தாலும் எங்கள் இதயங்களை சிரிக்க முடியாது. பணம் மாறலாம், பதவி மாறலாம், ஆனால் உண்மையான நட்பு ஒருபோதும் மாறாது. உலகம் என்னை விட்டு விலகினாலும் என் நண்பன் மட்டும் என்னுடன் இருப்பான். அவன் என் நண்பன் மட்டுமல்ல, என் தைரியம், என் நம்பிக்கை, என் பலம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும்

0: சொல்கிறேன், என் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என் நல்ல நண்பன் தான்.
1: சூப்பர், நல்ல நண்பன் எவ்வளவு பெரிய சொத்து அப்படின்னு அழகா ஒரு கவிதையா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க?
0: நிறைய பேர் இருக்காங்க.
1: ஒன்னு ரெண்டு சொல்லுவாங்க நினைச்சா நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லி அழகா பேசிட்டாங்க. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, அப்படியே ஒருத்தங்க கடிச்சோ கேட்டு நான் ஜாலி பண்ண போறேன் அப்படின்னு வந்திருக்காங்க. சரி, கடிச்சோ கேக்குற நேரம் இது.
0: வணக்கம், எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு பேட் சொல்லுங்க பாப்போம்.
1: எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு பேட், என்ன பேடா இருக்கும்?
0: என்ன
1: பழமா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? தெரியுமா? தெரியுமா? அப்போ ஆல்ரெடி லீக் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். சரி, ஓகே,
0: குடிக்க முடியாத டீ எது?
1: என்னவா இருக்கும்?
0: சாம்பார்.
2: ஓகே, அடுத்த க்வெஸ்சன் கேளுங்க.
0: உட்கார முடியாத தரை எது?
2: தெரியாது.
0: முதல் விதை நிலைக்கலாம், நம்ம வந்து உழைக்காமலே இருப்போம், நம்ம முளைத்தால் வெயில் அப்புறம் மழை அடிக்கும், யாராவது நம்மளை வந்து நிறுத்தி விடுவார்கள் என்று அது மண்ணுக்குள்ளே இருப்பது நல்லது என்று நினைத்ததாம். இரண்டாவது விதை நினைத்ததாம் நம்ம வந்து எந்த ஒரு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, நம்ம வந்து ஒரு பெரிய மரமாக முளைக்க வேண்டும் என்று நினைத்ததாம். அது பின்னர் முளைத்ததாம். அதில் வந்து பறவைகள் வந்து கூடு கட்டினர், அப்புறம் வந்து பயணிகள் வந்து அதில் ஓய்வு எடுத்தனர், சிறு குழந்தைகள் வந்து அதில் பழங்களை பறித்து சாப்பிட்டனர். அதே நேரத்தில் இரண்டாவது முதல் விதை வந்து
1: மண்ணுக்குள்ள இருந்து அப்படியே மக்கி போயிட்டு, அப்படிதானே?
0: ஆமா. அதனால நான் உங்களுக்கு லாஸ்ட் என்ன சொல்ல வரோம்னா, வயது எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதை விட துணிச்சலாக முயற்சி செய்வதே வெற்றிக்கான முதல் படி. கஷ்டங்களை தாண்டி வளர்ப்பதுதான் வாழ்க்கையில் உயர்வார்கள்.
1: மற்றவர்களை
3: வந்து நம்ம சிறந்தவர்களா இருக்க வேண்டாம், நம்ம நேற்று எப்படி இருக்கோமோ அதை விட இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சிறந்தவர்களா இருக்கோம்.
1: அடுத்தவங்களுக்காக வாழாதுங்கய்யா, உங்களுக்காக நீங்க ஜாலியா வாழுங்க நல்லதா சொன்னாங்க. அடுத்த ஸ்டூடெண்ட் நமக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட இல்லங்க, நம்ம பாக்குறதுலதான் இருக்கு, நம்ம கரெக்டா பார்த்தா எல்லாமே நிறதான் அப்படின்னு அழகான ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, நன்றி. அடுத்ததா இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்ல போறீங்க?
0: ஒரு கிராமத்துல அருள் வந்து ஒரு சிம்மன் வாழ்ந்து வந்தான். அவன் வந்து மிகவும் ஏழை, அவன் வந்து நல்ல மனசு பண்றேன். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறவங்கல வயசான பாட்டி ஒருத்தங்க வந்து சாலை கிடக்க முடியாம அருள் உடனே சென்று பாட்டியோட கைய பிடிச்சு சாலையை கிடக்க விடுறான். பாட்டி மகிழ்ச்சி கூட மகனே உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு என்று ஆசீர்வதித்தாங்களாம். பல ஆண்டு கழிச்சு அருண் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு வந்து மருத்துவனானாம். ஒரு நாள் சிகிச்சைக்காக அந்த பாட்டி வந்தாங்களாம். அப்போ வந்து யோசித்தா அந்த பாட்டி நம்ம எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா, அப்படின்னா நம்ம சின்ன வயசுல உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க

0: அவரை வந்து அந்த பாட்டிக்கு வந்து எந்த கட்டணமும் வாங்காம நல்லபடியா பாட்டிக்கு வந்து இது பண்ணி விட்டானாம். அந்த கதை மூலமா நம்ம என்ன செய்யலாம், நாம் செய்யும் சிறிய நன்மை கூட ஒரு நாள் பெரிய நன்மையாக நம்மளே திருப்பி வரும்.
1: செஞ்சதுக்கு பலனை உடனே எதிர்பார்க்காதுங்க, நாளாக அது நமக்கு பல மடங்கா கிடைக்கும் அப்படின்னு அழகா சொன்னாங்க. இப்போ ஒருத்தங்க ஸ்டோரி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு கடி ஜோக் சொல்லி தீர்வு அப்படின்னு ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க. என்ன கடி ஜோக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம். உலகிலே பெரிய பஸ் இது.
1: எந்த பஸ் இருக்கா தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியலையா, நமக்கு எப்படி தெரியும்? சரி, ஒரு ஆன்சர் சொல்லு.
0: கொலம்பஸ்.
1: கொலம்பஸ், ஓகே. நெக்ஸ்ட்.
0: உலகிலே பெரிய நரி எது?
1: நரியா? என்ன நரியா இருக்கும்? உள்ள நரி சின்னதா தான் இருக்கும், நீங்களே சொல்லிருங்க.
0: டிக்ஷனரி.
1: ஓ ஆமா, அதுல இல்லாதது எதுவுமே இல்ல, ரொம்ப பெருசுதான். ஓகே, அடுத்தது.
0: யார் அடிச்சா வலிக்காது?
1: யார் அடிச்சா வலிக்காது? எல்லாருமே அடிச்சா வலிக்குமே.
0: காத்து அடிச்சா வலிக்காது?
1: ஓஹோ, காத்து அப்படியே வருடிட்டு போகும் அப்படின்னு அழகா சொன்னீங்க. நிறைய கடிச்சோ கேட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் சாங் பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
2: இவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஒரு கடிதம் கேட்கறேன், சரியா? சிஸ்டம் எல்லாருமே லேப்ல உட்கார்ந்து இருக்கீங்க, கம்ப்யூட்டர் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் ரொம்ப வேர்த்துட்டே இருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் ரொம்ப வேர்த்துட்டே இருக்கான். கடிஜோக் தெரியலையா? ஏன்னா அதுல விண்டோஸ் இல்லையா?
1: பாவம், அதுக்கு யாரோ விண்டோ வச்சு கொடுக்கல. சரி ஓகே, அப்படியே நீங்க குரூப் சாங் பாடணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு கேமும் வச்சிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் சாங் கேட்கிறோம், அடுத்தது உங்களுக்காக ஒரு கேமை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே, இப்ப பாடிருங்க.
3: நாகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், உலகத்தையும் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, கலையோ அது பணியோ நீ மூறிவிடு.
1: பனியோ புயலோ எதுனாலும் ஒருத்தி பாத்துருவோம். சரி ஓகேவா, அப்படி ஒரு கேம் விளையாடலாமா? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே விளையாட போறோம். ஓகேவா, நீங்க 10 நம்பர்ஸ் சொல்லிட்டே இருக்க போறீங்க. ஒரு ஆள் அந்த டாஸ்க் வந்து ஒரு நம்பருக்கு மேல இன்னொரு டாஸ்க் கொடுக்க போறீங்க. பைக் பதிலாம் அந்த பஸ் ஞாபகம் வச்சு சொல்லணும், ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அதை அவுட். ஓகேவா, இப்போ உங்க டீம் கூட விளையாடிடலாமா? ரெடியா? கேம் புரிஞ்சுச்சா? ஆர் யூ ரெடி? ஓகே, இப்போ தொடங்கிடலாம். 1-2 சொல்றோம், 1 ஏட்ட வரணும், ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்குறீங்க. ஓகேவா?
0: 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9, 10, 3, 4, 5, 6, 7, 9
1: சொல்லிட்டு தொடங்குறீங்க ஓகேவா? நீங்களும் கூடவே விளையாடிட்டு இருங்க. நீங்க என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னு எங்களுக்கு கடிதம் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ நீங்க தெரிவிக்கலாம். இப்போ உடைய ஸ்டூடெண்ட் கூட கண்டினியூ பண்ணி விளையாடும். டூக்கு பதிலா ஏரோப்ளைன் பா, நாங்க விட்டாலும் நாங்க விட மாட்டேங்க. ரெண்டா இருந்தாலும் நியாயம் நியாயம் தான். அவர்கிட்ட இருக்காங்க. சரி ஓகே, கேம்ல
3: தோணி
1: ஓகே. அடுத்து தோங்குறோம் அஸ்க் சொல்லிட்டு நீங்க தொடங்க. சிக்ஸுக்கு பதிலா என்ன சொல்ல போறீங்க?
3: ஸ்கூல்.
1: சிக்ஸுக்கு பதிலா ஸ்கூலுக்கு திரும்பி போக போறோம். ஓகே. த்ரீ. ஓகே, அவங்கள அவுட் ஆயிட்டாங்க. அவங்க பேர் சொல்லியிருக்க. ஓகே ஓகே, இப்ப நம்ம தம்ப டாஸ்க் சொல்லிட்டு அப்படி தொடங்குறோம்.
3: ஃபோர் கார்.
1: ஃபோர் கார். ஓகேவா? ஞாபகம் நேர்களே, நீங்களும் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் கூட விளையாடிட்டே இருங்க. ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்.
3: ஒன் ஏரோப்ளேன்.
1: சிக்ஸுக்கு யாரோ ஏதோ சொன்னீங்கல்ல, சிக்ஸ் பதிலாக ஆல்ரெடி ஏதோ சொல்லிட்டாங்க, ஆனால் என்னென்னா யாருக்குமே ஞாபகம் வர மாட்டேன்.

0: ஓகே சிக்ஸ் சொல்லிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க சிக்ஸுக்கு ஸ்கூல் சொன்னாங்க, அதனால ஃப்ரெண்ட் அவுட். நியாயம் நியாயம்டா, நீதிடா, நேர்மடா. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்ப தொடங்கலாம். சொல்லிட்டு
1: ஒன்
0: நைனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நைன்னா கம்ப்யூட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், நேர்கள்.

0: கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். பேர்கள்
1: மரம் ஃபோர் பஸ்
0: தெரிஞ்சிடும். சரி ஓகே ஸ்கூல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா
1: செவன்
0: தான் ட்ரெயின்னா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே அவுட் ஆயிட்டாங்க. அப்ப இந்த கேமோட வின்னர் ஆர்க் வின் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியே இந்த கொண்டாட்டத்தோட அப்படியே ஒரு கிளாப்போட செகண்ட் டீம் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளையும் சந்திச்சிடலாம். வணக்கம் ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன படிக்கிறீங்க?
0: கவிதை வாசிக்க போறாங்க. ஓகே, உங்க ஓன் கவிதையா?
2: படிச்சதுல படிச்சது
0: குடிச்சது நாங்களும் கேட்டு ரசிக்கும்.
2: எண்ணங்களே வண்ண மலர்கள், நல்ல வார்த்தைகளே அதன் வாசங்கள், ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான், இன்னொரு வாழ்க்கையை கேது பயன்படுத்தி கொள் என்று. அடுத்தவனுக்கு புளி தோண்ட நினைக்கும் நேரத்தில் தனக்கு அஸ்திவாரமே கட்டிக்கொள்ளலாம். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள், ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம். அதில் எழுதுவதா, வரைவதா, கிறுக்குவதா, இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில் தான். நன்றி. ரொம்ப அழகா ஒரு வாழ்க்கை தத்துவத்துக்கான அழகான ஒரு கவிதையை சூப்பரா சொல்லிருந்தீங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து யாரும் எனக்கு பண்ண போறீங்க?
1: கவிதை
2: நீங்களும் கவிதை தான் வாசிக்க போறீங்களா? வாசிக்கலாம்.
1: உங்கள் தோல் மீது சாய்ந்து கொள்வதை விட சிறந்த உலகம் உண்டா என்று தெரியவில்லை எனக்கு. கவிதைக்கு இலக்கணம் அம்மா என்ற அந்த அழகான கவிதையை எனக்கு பரிசளித்த கவிஞரே நீங்கள் தான் அம்மா.
2: சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? வெடுக்கடை, உங்க பேர் சொல்லுங்க.
3: நந்தினி, செகண்ட் பிஏ தமிழ்.
2: நந்தினி, செகண்ட் பிஏ தமிழ். ஓகே, வெடுக்கடை கேட்க போறீங்க அப்படித்தானே? சரி கேளுங்க.
3: நான் வெட்டப்பட்டால் வெட்டியவனே அளவிட்டேன் நான் யார்.
2: வெங்காயம்.
3: உலகம் என்றும்
0: தமிழ்ல எங்களை ஜெயிச்சுக்கிட முடியுமா? அடுத்தது
3: உலகம் என்றும் கடைசியில் விரித்து உறங்காமல் அழைகிறேன் அவன் யார்.
2: மனம்
3: கடல் அலை.
2: கடல் அலை
3: கீரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன?
0: தாடிக்காரன்
3: இசைக்காரன் கோயிலுக்கு போனால் வெள்ளிக்காரன் அவன் யார்.
0: உளுந்தா தேங்காய். தேங்காயா? ஓகே, உடச்சுதான் அனுப்புவாங்க அப்படின்னு அழகா கேட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து குரூப் சாங்ஸ் பாட போறதா சொன்னீங்க, நான் கேக்குறதுக்கு ஆவலா இருக்கிறோம். ஓகே, ரெடியா? ரெடியா?
3: ரெடி.
0: ஓகே, இப்ப பாருங்க.

0: கவிதை போற சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க, என்ன கவிதை எங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு ஆவலா இருக்கிறோம். என்ன கவிதை?
1: என்னோட பேர் வந்து சந்தியா, கேட் தமிழ் படிக்கணும் எழுந்த காலேஜ்ல. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எடுத்து துணிஞ்சு நம்ம கொண்டு போனோம். அதுக்காண்டி சில வரிகள் வந்துருக்கு.
0: ஓகே, சில வரிகள் கவிதை மோட்டிவேஷனா வருது.
1: பிரச்சனைகளை கண்டு பயந்து பின் வாங்காதீர்கள். காற்றை எதிர்த்து பட்டங்கள் மேலே செல்கின்றன. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாகவே இருங்கள். தடைகள் பல வரலாம், தட்டி பறித்த கூட்டமும் சில வரலாம். எதை கொண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கி விடாதே. மிதித்து கற்றுக்கொள், விட்டு விடாதீர்கள். ஆரம்பம் எப்போதும் கடினமானது. கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதில்லை. போராடி தோற்பது வெற்றிக்கு சமம். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாகவே இருக்க வேண்டும். நன்றி.
0: சூப்பர், அழகா ஒவ்வொரு வரிகளும் அப்படியே நம்மள தாக்குற மாதிரி மோட்டிவேஷன், நீ கண்டிப்பா ஆகியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஒரு பாடல் பாடுறதுக்காக வந்திருக்காங்க, உங்க பேரு என்ன பாடல் பாடுறது?
2: என் பேர் கிருஷ்ணவேணி, நான் செகண்ட் தமிழ் படிக்கிறேன்.
0: என்ன பாடல் எங்களுக்காக பாட முடியும்?
2: இன்னிசை பாடி வரும்.
0: இன்னிசையான ஒரு பாடல் கேட்க போறோம்.

அழகாக ஒரு காட்டலைகள் வந்தது. அப்படியே நமக்கு பண்பலை 101 இருந்து எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் வருது. இணைந்தே இருங்கள், இது குமரி பண்பலை 101 கல்லூரி கலாட்டா.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
7: அப்போ கார் வாங்க போறோமா?
6: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
7: வாவ், கிரேட்.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
13: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
12: போன் 233-066.
6: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
7: அப்போ கார் வாங்க போறோமா?
6: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
7: வாவ், கிரேட்.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
14: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
12: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
13: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
12: போன் 233-066.
14: குமரி பண்பலை 101 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா.

0: உற்சாகத்தை உயர்த்திட்டு இருக்கக்கூடிய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து திருவிழா மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. மீண்டும் அவர்களோடு இணைவோம் நேர்களை. வணக்கம்.
1: நூறு கதைகள் சொல்லும் சுவர்களும் ஆயிரம் கால் தடங்களை பதித்த பாதைகளும் கொண்ட அறிவின் ஆச்சரியம்தான் கல்லூரி. அந்த அழகான கல்லூரி வளாகத்திற்குள் இருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இன்று விவேகானந்தா கல்லூரி அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியிலிருந்து அந்த மாணவிகளோடலாம் நாம பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப அழகா கவிதை கட்டுரை ஸ்பீச் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சியில
2: அழகா பாடல் கேட்டுட்டு இணைந்தோம். இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒருத்தங்களை பத்தி இருக்கு, அது என்ன ஸ்பீச் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு.
3: என்னுடைய பெயர் காபியா, நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ தமிழ் டிபார்ட்மெண்ட், விவேகானந்தா கல்லூரி அகஸ்தீஸ்வரம். நான் இப்போ வேலுநாச்சியாரை பத்தி பேச போறேன்.
2: பேசுங்க, நாங்க கேக்குறதுக்கு ஆவலா இருக்கோம்.
3: பாட்டு திறத்தாலே இவ்வகத்தை பார்த்திட வைத்த பாட்டு தலைவன் என் பாரதியை வணங்கி, ஆண்டுகளாக ஆக வயதுகள் ஏற ஏற இளமை கூடும் பெருரசியம் பெற்ற என் தமிழன்னையை வணங்கி, தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்கள் தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி, அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் எம் இளம் காளையர்களே சொன்னியர்களே, வருங்கால தேவதைகளை எதிர்கால மேதைகளை உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்த நம் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேச போகிறேன். வெள்ளையர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து அவர்களின் சூழ்ச்சியால் நாட்டையும் கணவனையும் இழந்து தன்னம்பிக்கை தளராமல் போராடி இழந்த மண்ணை மீட்டு இந்திய அளவில் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட முதல் பெண் போராளி அல்லவா ராமநாதபுர மன்னன் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் ராணி சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் 1730 மகளாக பிறந்தார். இவர் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். வாள்வீச்சு வில்லம்பு சிலம்பம் குதிரையீச்சம் என போர்பயிற்சிகள் அனைத்தும் கற்றதுடன் பல மொழிகளையும் கற்றறிந்தார். 1746 சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து ராணியானார். கப்பம் கட்ட மறுத்ததால் வெள்ளையர்கள் காளையார் கோவிலில் நடந்த போரை முத்துவடுகநாதனை கொன்றனர். கொதித்து எழுந்த வேலுநாச்சியார் ஆங்கிலோயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். ஆங்கிலோயர் வேலுநாச்சியாரை அழிக்க முடிவு செய்து அவரை தேடினர். சுல்தான் ஹைதர் அலியின் உதவியுடன் தளபதிகளாகிய மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆகியோரை கொண்டு ஆங்கில படையை வீசி சிவகங்கை மீட்டு வெற்றி கொடி நாட்டினார். அவ்வாறு வீர பெண்மணியான வேலுநாச்சியார் உடல் நலக்குறைவால் 1794 தனது 66 வயதில் மறைந்தார். வீரமங்கை வேலுநாச்சியாரின் வாழ்க்கை தமிழ் மண்ணின் வீரத்திற்கு சாட்சியாக இன்றும் இருக்கிறது. வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு மீண்டும் இழந்த மண்ணை மீட்டெடுத்து இந்தியாவின் முதல் பெண் என்ற பெருமைக்குள்ளவா பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக, ஆறறிவு கொன்றது எதற்காக ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக, பிற உயிர் பேணுவோம் பரிவாக, பெருமைகள் புரிவோம் பெரிதாக, வீரமங்கை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரம் பயன்படுத்தினேன் சரியாக, நன்றி கூறுகிறேன் முறையாக, வணங்கி முடிப்பது தமிழின் நரம், வணங்குவது என் இரு கரம், உலகமுள்ள நாள் வரைக்கும் வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ் மணக்கும் விடைபெறுகிறேன். என் பேச்சு நிறைத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி.
2: அற்புதம், அட்டகாசமான ஒரு பேச்சு, அரங்கமே அப்படி அதிர்ந்துட்டு தான் சொல்லணும். எக்கோ அடிச்சு அவ்வளவுக்கு அற்புதமா இருந்துச்சு. வீரம் அப்படியே ததும்ப ததும்ப ஒரு வீர பெண்மணியாவே பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான கைதட்டல் எல்லாரும் கொடுத்துடலாம்.
1: அப்படியே அந்த வேலுநாச்சியாரையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க பேசினது வந்து எல்லாருமே அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலண்டா அப்படியே உணர்ச்சி பொங்க கேட்டாங்க. ரொம்ப சூப்பரா
2: கண்டிப்பா கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே உணர்ச்சி பொங்கிருக்கும்னு நினைக்கிறோம். வீர நம்ம கிட்ட எல்லாம் ததும்பலம் அப்படின்னு பேசினாங்க. அடுத்ததாக யாரு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேரு?
4: என்னோட பேர் உதயகிதா, நான் பிஏ தமிழ் டிபார்ட்மெண்ட்.
2: என்ன பண்ண போறீங்க?
4: அம்மாக்காக எல்லாருமே குரூப் சாங் பண்ண மேடம்.
2: எல்லாருமே குரூப் சாங் பண்ண போறீங்க. அந்த எல்லாரும் யாருன்னு இப்போது தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் என்ன படிக்கிறீங்கன்னு மட்டும் எங்களுக்காக சொல்லுங்க.
4: என்னோட நேம் அனுசியா, நான் பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர்.
5: என்னோட நேம் ஆனந்தி, நான் பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர்.
6: என்னோட நேம் முபிஷா, நான் பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர்.
2: பாட்டோட நம்ம இப்போ இணையலாம்.
7: பார்க்கும் முன்பே என் குரல் கேட்க

முன்பே, என் குணம் அறிய முன்பே, என்னை நேசித்த ஒரு இதயம் என் அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவிற்காக சில வரிகளோடு. அரறிறாரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறந்து

0: அழகான ஒரு தாளாட்டு அம்மாவுக்காக பாடிட்டு இருக்காங்க. அம்மாக்கள் தான் தாளாட்டு பாடுவாங்க, இது அம்மாவுக்காகனே தாளாட்டு அழகா பாடிட்டாங்க. இந்த ஸ்டூடண்ட் ரொம்ப அருமையா பாடினீங்க, எல்லாருக்குமே ரொம்ப பாராட்டுகள். சரி, உங்கள்ட்ட அப்படியே ஒரு க்வெஸ்சன் கேட்டலாம் அப்படின்னு இருக்கிறோம். அதாவது என்னன்னா, போதும் போதும் லிஸ்ட் போயிட்டே இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேம் விளையாட போறோம். சரியா? ஓகே, இப்ப யார் கூட விளையாட போறோம்னா உங்களை பேர் சொல்லுவாங்க. தமிழ்நாடு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. சரியா? ஓகேவா? இப்ப உங்களுக்கான வார்த்தை மரம்.
1: சரி,
0: அது மரம் வைத்து வரக்கூடிய ஐந்து வார்த்தைகள். இப்போ நீர் அப்படின்னு சொன்னா நீர்நிலைகள், நீர் அப்படின்னு மலை துளி, நீர் தண்ணீர் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் விளையாட போறோம். சரியா? இப்போ உங்க கூட விளையாடலாம். மரம்,
1: வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், பனை மரம்.
0: போதும் போதும் லிஸ்ட் போயிட்டே இருக்கு, கரெக்டா இருக்கு. சரி, ஓகே. பூ,
1: வேப்பம்பூ, புளியம்பூ, மல்லிப்பூ, பிச்சிப்பூ, மாம்பூ.
0: சரி சரி, இப்பதும் லிஸ்ட் போயிட்டே இருக்கு, இப்ப பாருங்க லிஸ்ட் எப்படி போகுதுன்னு பாத்துடலாம். கடல்,
1: ஆறு, ஏரி, குளம், தெப்பம், கடல் அலை, கடற்கரை.
0: அழகா லிஸ்ட் பரவாயில்ல, ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்தது. இந்த கேம் விளையாண்டது யார் அப்படின்னு இருக்கிறது?
1: காவியா.
0: காவியா கேம் விளையாண்டாங்க. சரி, ஓகே, அப்படியே அடுத்த டீம் சந்திச்சிடலாம். அடுத்த டீம்ல நமக்காக ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படி உங்க பேர் சொல்லுங்க, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுங்க.
2: என் பேரு திவிதா, செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ். என் பேரு ராணி, செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ்.
3: என் பேரு லிவின்சா, செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ்.
4: என் பேரு சுகிர்தா, செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ்.
5: என் பேரு அக்ஷயா, செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ்.
0: நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க?
6: கவிதை சொல்றாங்க.
0: கவிதை சொல்ல போறீங்களா? சரி, சத்தமா சொல்லுங்க.
7: நட்பு என்பது ரத்த உறவு அல்ல, மனதை நீக்கும் அழகான உறவு. நண்பர்கள் என்றால் நம் வாழ்வின் அழகான பரிசு. சிரிக்கும் நேரத்தில் சேர்ந்து சிரிப்பார்கள், அழும் நேரத்தில் தோள் கொடுத்து நிற்பார்கள். தவறு செய்தால் திருத்தி வழிகாட்டுவார்கள், வெற்றி பெற்றால் மனதார மகிழ்வார்கள். உண்மையான நண்பர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம்.
0: ரொம்ப ரொம்ப அழகா நட்பை பத்தின சூப்பர் கவிதை சொன்னீங்க. உங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்களா?
6: ஆமா.
0: சரி, ஓகே, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க?
8: குரூப் சாங்.
0: எல்லாரும் சேர்ந்து குரூப் சாங் போட போறீங்க, நல்லா சத்தமா பாடுங்க.
9: சொந்தமே வாழ்க்கை சொந்தமே இல்லை.

சூப்பர், ரொம்ப அழகா அந்த சுந்தரத்தினை பத்தின ஒரு பாட்டை பாடுவீங்க. எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலி பத்தின ஒரு பாட்டு ரொம்ப அழகா பாடுவீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், சரியா? இப்ப வந்து கரண்டா ஏஐ தான் எல்லா இடத்துலயுமே இருந்துட்டே இருக்கு. ஏஐ டெக்னாலஜி தானே எல்லா இடத்துலயுமே இப்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அது ரிலேட்டடா ஒரு க்வெஸ்சன், சரியா? ஏஐ வந்து எல்லாருடைய வேலையும் வாங்க போகுது அப்படின்னு ஒரு பயம் எல்லாத்துக்கிட்டயுமே இருந்துகிட்டே இருக்கு. ஆனா உங்களோட எந்த திறமைய ஏஐ அல எப்பவுமே நெருங்கவே முடியாது அப்படின்னு நீங்க கெத்தா சொல்லுவீங்க? எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு இல்லையா? ஏஐ வந்து இப்ப எல்லாத்தையுமே மிஸ்பிளேஸ் பண்ணுது. அந்த

0: வேண்ட உள்ள இதை வந்து ஏஐயால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? அம்மா பாசமும் அப்பா பாசமும் ஏஐக்கு கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு மட்டும்தான் அது கிடைக்கும்ங்கறத ரொம்ப சூப்பரான ஒரு வேலிட் பாயிண்டா சொல்லிருக்காங்க, ரொம்ப கியூட்டா சொல்லிருக்காங்க.
1: ஒருத்தங்க
2: நெக்ஸ்ட் வந்து பச்சை இருக்கு, இலை ஏன் பச்சையா இருக்கு?
1: இலை ஏன் பச்சையா இருக்கு? ஏன்னா அதுக்கு வேற கலர் தெரியாதா?
2: ஏன்னா அதுக்கு பச்சை தண்ணி ஊத்துறோம்ல.
1: ஓஹோ, அப்ப நீ சுடு தண்ணி ஊத்துனா தக்க தக்க தக்க தக்க ஆயிரும் தான், சுடு தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாதுனால. ஓகே நெக்ஸ்ட்,
2: ஒருத்தங்க ஜூஸ் குடிக்கும் போது கதவை சாத்திட்டு குடிச்சாங்க, ஏன்?
1: ஏன்னா அது சாத்துக்குடியா? நாங்க கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டோம்ல, அதனால உங்கள்ட்ட நாங்க ஒரு க்வெஸ்சன் கேக்குறோம் சரியா? ஒரே ஒரு உலகம், ஒரே ஒரு உலகத்துல ஒரே ஒரு ஊரு, அந்த ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு வீடு, அந்த ஒரே ஒரு வீட்டுல ஒரே ஒரு டோரு, அந்த ஒரே ஒரு டோர்ல ஒரே ஒரு கடிகாரம், அந்த கடிகாரம் ஆனா ரெண்டு டைம் ஒரு நாள் கரெக்டா காட்டும், ஒரு நாள்ல ரெண்டு டைம் தான் கரெக்டா காட்டும், அது ஏன் ஆன்சர் சொல்லுங்க. இப்ப அஞ்சு பேர் இருக்கிறீங்க, யாராவது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யோசிங்க யோசிங்க யோசிங்க. ஒரே ஒரு கடிகாரம் ஒரு நாளுக்கு ரெண்டு டைம் மட்டும்தான் கரெக்டா காட்டும், யாராவது ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். ஒரு உலகத்துல ஒரு ஊரு ஓடாத கடிகாரம் வேணும், ரெண்டு டைம் தான். இப்ப 12 இருந்துச்சுன்னா காலையிலயும் காட்டும் நைட்டும் காட்டும் ஓடாத கடிகாரம்னு பக்கத்து டீம்ல இருந்து ஓடி வந்து சொல்லிட்டாங்க, அதனால நம்ம அப்படியே பக்கத்து டீமுக்கு போயிடலாம். வணக்கம், உங்க பேரு என்ன பார்க்கறீங்க அப்படிங்கறத சொல்லிருங்க.
3: First year MS English Literature, Vivekananda College, Kanyakumari. Today I'm here to say one quote, a famous Nobel woman quote, one child, one book, one pen, and one teacher can change the world. And I have to say one few words in Tamil. இந்த உலகத்துக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கறத முன்னாடியே ஒரு நோபல் உமன் வந்து அவ்வளவு அழகா ஒன் வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த வேர்டை வந்து நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். தேங்க்யூ.
1: கண்டிப்பா, ஒரு வாரத்தை சொன்னாங்கன்னா நச்சுன்னு சொன்னாங்க, நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா எதனாலும் பண்ணிடலாம் அப்படிங்கறது அழகா சொன்னாங்க. அடுத்ததா நம்ம பக்கத்துல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேரு என்ன பண்ண போறீங்க?
4: என் பேர் சந்தியா, நான் பாட்டு பாட போறேன்.
1: சந்தியா நமக்காக ஒரு அழகான பாடல் தர போறாங்க, இப்ப பாட்டோடு அப்படியே இணையலாம்.
4: நடப்பதுவே பறந்ததுவே நிற்பதுவே.

0: தானோ பல தோச்ச மயக்கங்களோ, சொற்பனம் தானோ பல தோச்ச மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ.
1: அழகான ஒரு பொருளுல வாரதியும் வரீங்கள அப்படியே பாடிட்டாங்க, கேட்கும் போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஓகே, இப்போ ரொம்ப இதா போயிட்டு இருக்கா, நம்ம அப்படியே போயிடலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது அந்த மாதிரி ஒரு இதுதான் விளையாட போறோம். அதாவது நாற்பது வாக்கியம் நாங்க ஒண்ணு சொல்லுவோம், அதை நீங்க கரெக்டா சொல்றீங்களா இல்லையான்னு பாக்கலாம். ஓகேவா, நம்ம கூட விளையாடுறதுக்காக வந்திருக்கிறாங்க காவியா வந்திருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள், கப்பல் ஓட்டிய கப்பல் ஓட்டி கப்பலை கடலில் ஓட்டினார்,
0: தேன் தேனி தேடி சேர்த்த தேன்.

0: சென்ற தேன்.
1: பிப்பிக்கும் தேன் தேனி தேடி தேடி
0: சேர்த்த தேன். ஓகே, அடுத்தது அழகா பேசிட்டாங்கன்னா, பச்சை புள்ளில் பைங்கிளி படுத்து உருண்டு பாடி பறந்தது. பச்சை புள்ளில் பைங்கிளி படுத்து உருண்டு பாடி பறந்தது.
1: பச்சை புள்ளில் பச்சை புள்ளி பைங்கிளி பாடி பறந்து படுத்து உருண்டது.
0: பாடி பறந்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க படுத்து உருண்டிருக்கு. அழகா பேசுனீங்க, நன்றி. சரி ஓகே, அடுத்த ஒரு டீம் இருக்கிறாங்க, நிறைவான டீமா அவங்க இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேரு, என்ன பண்ண போறீங்க?
2: பாட்டு
0: பாட போறோம்.
2: உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே.

0: மரம் போன்றவரே. எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உனக்கினையோ, எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உனக்கினையோ. ஏழைகளுக்கு இறங்குகின்ற எங்களுக்குள்ள நாயகனே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவர்.
1: அழகா உழைப்பால உயர்ந்த நம்ம கர்ம வீரர் காமராஜர் பத்தி அழகான ஒரு பாடல் பாடிட்டீங்க. சரி ஓகே, உங்கள்ட்ட அப்படியே ஒரு புது கேள்வி கேட்கறதுக்காக இந்த ஆர்ஜி ரெடியா இருக்கா?
2: உங்ககிட்ட ஒரு யானை, ரெண்டு சிங்கம், மூணு கரடி, நாலு நாய் இருக்கு. இப்ப உங்ககிட்ட எத்தனை மொத்தமா இருக்கு? எத்தனை கால் மொத்தமா இருக்கு?
1: சிக்கன் நறுக்கி வைக்கிறோம், சரியா? ஃபிஷ்ஷும் நறுக்கி வைக்கிறோம். நறுக்கி வச்சா என்ன ஆகும்? சிக்கன் நறுக்கி வைக்கிறோம், ஃபிஷ் நறுக்கி வைக்கிறோம், நறுக்கி வைக்கும் போது என்ன ஆகும்?
3: அதுக்கு வலிக்கும்.
1: அதுக்கு வலிக்குமா? ஓகே, வேற வேற வேற வேற
3: சாப்பிட்டோம்.
1: நரி சாப்பிட்டோம். சூப்பர், அட்டகாசமா சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழகா இதுவரை கலக்கலா பேசினாங்க. 1 hour ப்ரோக்ராம் இதுவரை அழகாவே சூப்பராகவே போச்சு. குமரி பண்பலை 101 இதுவரை பசுமையான நினைவலைகளை மனதில் பரப்பியது அகதீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். ஆர்ஜே ஜெபி நிக்லின்,
2: ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி.
1: மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: ஒவ்வொரு நல்ல தருணத்திலும் ஒரு இனிய நிறைவு இருக்கும். அதுபோலதான் இன்றைய கல்லூரி கலாட்டாவும் நிறைவடைது. இதுவரை அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மாணவர்கள் வழங்கிய கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்திலிருந்து நமக்கு வழங்கியவர்கள் எஸ் முத்து ஆனந்தி, டி ஜெபின் நிக்ஸ்லின் ஆகியோர்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம் கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம்
2: 101.
1: உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நேரம் கேட்கும் முன்,
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
6: அப்போ கார்

0: போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
0: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நினையும் மதுரமழை, இது தேரல் சபையில் சார்லிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான ஆரோக்கியமான உணவு முறை குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரைசை. இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதி, பெண்கள் பங்கேற்கும் நேரலை, சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள் என்ற தலைப்பில் நேரலில் பேசலாம். இன்று பகல் 1:55 பிற்பகல் 2:15 திரை இசை. இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:02 தேனி நிறம். இதில் அனுபவ பேழை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செம்பன் விழை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள். இன்று மாலை 4 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரையிசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள்.

0: இன்றிரவு 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரும் செல்வவிளை பி நாராயணதாஸ் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரவி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள். தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நேரு உயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள். இரவு 8:00 செய்தியிற்கு, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சி, 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இரவு 9:15 திரைசை, 9:30 நாடகமலர். பூமிகா நாடகம் எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். இன்று இரவு 10:05 நிலா மற்றும் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியமறை திரையிசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர். இனி கேட்போம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. National Security Advisor Ajit Doval has underscored the need for closer cooperation among BIMSTEC member countries to address economic challenges, including disruptions in global supply chains. Speaking at the 5th meeting of the BIMSTEC National Security Chiefs in New Delhi today, Mr. Doval said, "Disruptions in global supply chains have resulted in economic hardship for all the countries." He said, "There is an urgent need for BIMSTEC member countries to collaborate, take decisive actions for the mutual benefit, and find solutions through mutual discussions."

இசை. நம் மனதை நினைக்க வரும் பாடலோடு வலவர இருக்கும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் முதலாவதாக மரகதம் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன், ராதா ஜெயலட்சுமி பாடியிருக்காங்க. பாபநாசம் சிவன் வரிகள் எழுதியிருக்காரு. எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைச்சிருக்காரு. புன்னகை முகத்தின் அழகு மட்டுமல்ல, மனத்தின் அமைதியையும் அன்பின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு மொழி. கேட்போமா?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. பகல் 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. மனநனையும் மதுரமிழை இது தேர்வு சுவையில் சார்

0: இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
1: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனநனையும் மதுரமடைந்த தேரல் சுவையில் சாரலிசை. நேரமைப்பது 12:24. நிகழ்ச்சியில அடுத்ததா செஞ்சலட்சுமி திரைப்பட பாடல். பாபநாசம் சிவன் வரிகள் எழுதியிருக்காரு. கண்டசாலா ஜிக்கி பாடியிருக்காங்க. ராஜேஸ்வர ராவ் இசையமைச்சிருக்காரு. வாழ்க்கை உயரங்களை தொட வேண்டும் என்றால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நம் முதல் படிக்கட்டாக இருக்க வேண்டும். அந்த உற்சாக உணர்வை தரும் பாடல் இது.

0: நாகர்கோவில். கால் 9500700774.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு.

சில முகங்கள் கண்களில் மட்டும் தெரிவதில்லை, இதயத்தின் ஆழத்தில் என்றும் அழியாத ஓவியமாக பதிந்துவிடுகின்றன. அந்த இனிய நினைவுகளை மனதார உணர்வோமா? மல்லிகா திரைப்படத்தில் ஏ.எம். ராஜா, பி.சுசீலா பாடியிருக்கும் பாடல், T.R. பாப்பாவின் இசையில் மருதகாசியின் வரிகள்ல.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம், பெருஞ்செல்வ விளை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள், கணபதிபுரம் வளங்குன்றா நீரேரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

அல்லது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com. மனநிலையும் மதுரமொழியில் அடுத்ததான் தெய்வப்பிரவே திரைப்படத்திற்காக சிதம்பரம் எஸ் ஜெயராமன், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல், ஆர் சுதர்சனத்தின் இசையில் உடுமலை நாராயண கவியின் வரிகள். அன்பால் தேடப்படும் உறவுகள் காலம் கடந்தாலும் இதயத்தின் பாசத்தின் வெப்பமாய் என்றும் நிலைத்திருக்கும்.

மனம் நினையும் மதுர மழையில் நிறைவாக அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், ஆதி நாராயணராவ் இசையில் தஞ்சை ராமாயதாஸ் வரிகளை. அன்போடும் அழைக்கும் ஒரு வார்த்தை ஆயிரம் மலர்களை விட

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது மனநனையும் மதரமடையது தேரல் சுவையில் சாரலி
1: செய்தி.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மீனா வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: கம்பனும் வம்பனும் கண்டு மகிழ்ந்திடும் அம்பிகையே அருள்வாய் நீ. இன்னும் இந்த மௌனம்
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச்சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட்

0: சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதா ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், முத்ரா லோன் உட்பட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வ மகள் திட்டத்தினர் உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட்டுக்கும் அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்ம எல்லாம் போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது, பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க, பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது. இந்தியாவில கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்னைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழே வங்கி கணக்கிலேயே வருது.
0: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக் கொண்டார். IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு

0: தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்,
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: 4233066.
6: நலமாய் வாழ்வோம்.
7: கர்ப்பிணிகளுக்கான ஆரோக்கியமான உணவு முறை தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
8: இன்னைக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் இன் பிரெக்னன்சி. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கர்ப்ப காலத்துல நல்ல ஃபுட்டெல்லாம் ஆரோக்கியமான ஃபுட்லாம் சாப்பிடணும்னு. ஆனா சாப்பாடு வந்து எப்பவுமே பேலன்ஸ்ட் டயட்டா இருக்கணும். எல்லா உணவுமே வந்து சமமான உணவா இருக்கணும். நீங்க வந்து இப்ப சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வராது, அஜீர்ணம் உங்களுக்கு இருக்காது. சோ நம்ம வந்து நார்மலி என்ன சாப்பிடுவீங்க, எல்லாரும் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் கடலை, பால், பால் சந்த பொருட்கள்லாம் சாப்பிடுவீங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கும் உங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் இந்த குரோத் நரிஷ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இப்போ ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு டேட்ஸ், பட்டாணி, கீரைகள்னு சாப்பிடலாம். இப்போ வந்து கால்சியம் சோர்ஸுக்கு பாலும் பால் சார்ந்த பொருட்கள் தயிர், சீஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். புரத சத்துக்கு வந்து நீங்க எக்ஸ், பன்னீர், பருப்பு வகைகளும் நீங்க சாப்பிடலாம். ஃபோலேட் ரிச் வந்து நீங்க பீட்ரூட் அப்புறம் ஸ்பினட் சாப்பிடலாம். இந்த ஃபோலேட் சொல்றது ஃபோலிக் ஆசிட் மாதிரி, அது முதல் 3 மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின். ஒமேகா சோர்ஸ் சொல்றது வந்து நீங்க மீன், அப்புறம் நட்ஸ், சீட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடலாம். வைட்டமின் சி சொல்றது நீங்க வந்து கோவா, ஆரஞ்சஸ் இந்த மாதிரி சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடும்போது உங்க நியூட்ரிஷன்ஸ் கம்ப்ளீட்டா பேலன்ஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் ஃபுட்டா இருக்கும். அது கூட உங்க பேபியோட ஹெல்த் அண்ட் க்ரோத் வந்து சீரா கரெக்டா இருக்கும். இது கூட நிறைய இளநீர் தண்ணி நீங்க குடிக்கிறது ரொம்ப அவசியம்.
7: கர்ப்பிணிகளுக்கான ஆரோக்கியமான உணவு முறை தகவல்களை தந்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
9: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற

0: எலும்பு முறிவு மருத்துவமனை, இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் ஒரு எண் 2907722, அலைபேசி எண் 8903257039.
3: ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
2: காற்றலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையின் உச்சி ஒன்று. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான்கி.

நேர்களின் நினைவிற்கு இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் அன்பு குழந்தைகளின் அசத்தல் மொழி கேட்கும் நேரம். நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கேற்று நேரலையில் பேசுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-7722 அலைபேசி எண் 8903-25703-9.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட குமரிப்பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
2: இன்றைய செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் புலிக்குளம் காளைகள் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புலிக்குளத்தை தாயகமாக கொண்டவை புலிக்குளம் காளைகள். இவை சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தேனி போன்ற தென் மாவட்டங்களில் பரவலாக காணப்படுது. தோற்றத்தில் காங்கேயத்தை ஒத்திருந்தாலும் அளவில் சற்று சிறியதாக காணப்படும். இந்த இனக்காளைகள் வெளிர் சாம்பல் அல்லது கருப்பு நிறத்தில் வந்து காணப்படுது. பிறந்தவுடன் சிவப்பு நிறத்தில் இருக்கும் கன்றுகள் 6 முதல் 8 மாதங்களுக்குள் நிறம் மாறுது. வயல்களில் வந்து கிடையாக விடப்படுவதால் கிடை மாடுகள் அப்படின்னும், கண்கள், முதுகு மற்றும் வாலின் முடிகளில் செந்நிற திட்டுகள் காணப்படுவதனால செந்தாரை அப்படின்னும் சில பகுதிகளில் வந்து அழைக்கப்படுது. இவற்றினுடைய கொம்புகள் பெரும்பாலும் வெளிநோக்கி வளைந்து பின்னர் உள்நோக்கி மேலாக வளரும். முதிர்ந்த காளைகளின் திரண்ட திமிலை இவற்றினுடைய முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுது. கச்சிதமான உடலமைப்புடன் குட்டையான கால்களையும் வலிமையான குழம்புகளையும் கொண்ட இந்த வகை மாடுகள் மிகவும் சுறுசுறுப்பானவை. இவை மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் வந்து மந்தையாக மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லப்படுகின்றன. தீவிர பயிற்சிக்கு பின் சீரிப்பாயும் ஜல்லிக்கட்டு காளைகளாக ஜல்லிக்கட்டில் முக்கிய இடத்தை பிடிக்கிறது இந்த வகை காளைகள். களத்தில் வந்து காண்போரை மிரட்டும் கம்பீரமான தோற்றமும் கூரிய கொம்புகளும் பளிச்சென்ற கண்களும் நன்கு திரண்ட திமிலும் கொண்ட புலிக்குளம் காளைகள் வளர்ப்போரின் பாசத்திற்கு அடிமணியும் இயல்புடையவை. பழகும் வரை முரட்டுத்தன்மை கொண்டவையாக இருந்தாலும் பயிற்சிக்கு பிறகு வீட்டில் உள்ளவரிடம் கட்டுப்படும் இயல்புடையவை. வீரத்தையும் கருணையையும் ஒருங்கே கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு மகுடம் சூட்டுகின்றன புலிக்குளம் காளைகள்.

0: திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடியது பஞ்ச அருணாச்சலத்தின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் உற்று ஒன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: பழைய பாடல்களின் வெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: மாலை 5:02 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903252739.

நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் வந்து சாதாரணமாக கடந்து செல்லும் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய சிந்தனைகளையும் பாடங்களையும் கற்றுத்தரும். அவை நம்மை சிந்திக்கவும் வைக்கும். தோழியர்களே, இந்த நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்களை குமரி பண்பலின் உச்சி ஒன்றில் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: இன்றைய ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். இணைப்பில் ஒரு முதல் தோழி யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா.
3: கொஞ்ச நாளைக்கு ஒரு சின்ன போன் வந்து.
2: சின்ன போன் வந்தா?
3: போன் அழைப்பு. வங்கியில இருந்து நான் பேசுறேன். உங்க போன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க.
2: சரி,
3: உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு ரூபாய் இருக்குன்னு பாக்கணும், ஒரு டவுட் வந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏற்கனவே அதுக்கு முன்னாலே இந்த பேங்க்ல எல்லாம் மோசடி அப்படிங்கறதெல்லாம் நம்ம
2: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா,
3: ஏதாவது
2: சரி.

0: உடனே கட் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு சின்ன விஷயத்தினால
1: சிந்திச்சு
0: எவ்வளவோ நம்ம ரூபாய் இழக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம உஷாரா எடுத்து என் பையன் தான் மேனேஜர் அப்படின்னு, ஏற்கனவே அந்த பிராஞ்சு தான் மேனேஜர் இல்ல,
1: என்
0: பையன் இன்னொரு பிராஞ்சு தான் இருந்தாலுமே நான் சொன்னது அந்த பிராஞ்சு தான், அந்த பிராஞ்சில இருக்கிறது என் பையன் தானே, அவனுக்கு என் நம்பர்லாம் தெரியுமே.
1: சரி,
0: நீங்க ஏன் கேட்டீங்க?
1: நீங்க சிந்தனை செய்ததுனால அழகா அதை வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படிதானே?
0: ஆமா.
1: சரிங்கம்மா,
0: நீங்களுமே நான் எங்க பேங்க்ல வந்து ஏன் கேட்டுருவேன்,
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள், இது குறித்து தோழியர்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 9907722, அலைபேசி எண் 8903-2570-739. இணைப்பில் ஒரு மடுத்த தோழி, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: பென்ட்லி கர்ணதாஸ் சுரக்கலாம்.
1: சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
5: சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள். அழைப்புகளுக்கு முதல்ல நன்றி சார்.
1: நன்றிம்மா, நன்றி.
5: எங்களுக்கு ரொம்ப வேலை தரீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி.
1: சிந்திக்க வைக்கிறோம்ல.
5: நிச்சயமா, நிச்சயமா. தலைப்புகள் அத்தனையுமே, இப்ப வரக்கூடிய தலைப்புகள் அத்தனையுமே சாய்ஸ் நெகிதி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அப்படின்னு காட்டுது. எங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க.
1: எப்பவும்
5: அப்படியே இருக்காம நாங்க தவிர்த்துட்டு இருந்தோம், இப்ப நாங்க எழுந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அந்த வகையில உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
1: நன்றிம்மா.
5: அதே மாதிரிதான் சார், வாழ்க்கையும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வரும். நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு இல்ல, எங்க எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்ம ரசிச்சோம்னா அந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைச்சிரும். ரொம்ப நிம்மதியான ஒரு விஷயம் கிடைச்சிரும் சார். காலையில் எழுந்தேன், இன்று நல்ல நினைவுகள் நிறைந்த நாளா இருக்க இறைவனை வேண்டியபடியே வாசல் கதை திறக்கவும், முச்சத்து மல்லியின் வாசனை என் மூக்கின் வழியாக சென்று வாய் வழியாக புன்னையாக வெளியே வந்தது. அவற்றை பறித்தேன், தொடுத்தேன், மாலை ஆகியது. பால் சர்க்கரை தண்ணீர் தூள் என சின்ன சின்னதாய் சேர்த்து அடுப்பில் வைத்தேன், அது நிறைவான சுவையான தேநீராய் வந்தது. நானும் எனது கணவரும் நல்ல நினைவுகளை பேசியபடியே சிறுக சிறுக பருகினோம். சில நிமிடங்களில் காலியானது தேநீர். இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் காலையில நடக்கும். அது ஒரு சின்ன விஷயம், அதை ரசிச்சு நம்ம ருசிச்சு சில விஷயங்களை பண்ணும் போது நமக்கு அதுவே
1: சிந்திக்க வைக்கிற விஷயமா இருக்கும்.
5: நாளைக்கு நினைக்கும் போது அது நமக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான நினைவுகளா மாறுது. நம்ம சின்ன பிள்ளைங்களை குழந்தைங்களை வளர்ப்போம், வளர்ந்ததுக்கு பிறகு சின்ன பிள்ளையா இருந்த குறும்புகளை நம்ம பேசி பேசியே குழந்தைங்க கிட்ட சொல்லி சொல்லியே நம்ம சிரிப்போம். அந்த நிமிடங்கள் நமக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நிறைய சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ரோட்ல போகும்போதும் சரி, வீட்டுல இருக்கும் போதும் சரி, ஒருத்தக்க வார்த்தை பேசுற பேச்சுல இருந்தும் சரி, நிறைய விஷயங்கள் சிந்திக்க சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா அது சிந்திக்க தோன்றதா இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம அதுல அதாவது நமக்கு கிடைக்கிறத நம்ம வந்து ஏத்துக்கணும், அதை எடுத்துக்கணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். நன்றி சார்.
1: நன்றிம்மா, நன்றி, நன்றி,
5: நன்றி.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
10: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: நேரம் ஒரு மணி 18 நிமிடம். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள், இது குறித்து தோழியெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமே. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சார், ஒரு 6 அரங்கஸ் படிச்சிருக்கேன். அப்ப வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு சாப்பிட வந்தேன். சாப்பிட வரும்போது எங்க அம்மா சோறு போட்டு தந்தாங்க, குடுக்கு வருதான்.
0: சரி,
1: அதுல ஏதோ ஒரு செடி வந்துச்சு. அப்ப நான் கோவத்துல எனக்கு சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தி போனேன்.
0: சரி,
1: அப்படின்னா இல்ல இப்படிதான் வந்துருக்கு, நான் போட்டு தரும் போது இல்ல நீ சாப்பிட்டு வேற சோறு போட்டு தரேன்னு சொன்னா, நான் கோவத்துல ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போட்டேன். போனா எனக்கு கார்ல ஒரு நாட்டு உடம்புல குத்திட்டு, நாட்டு உடம்புலன்னா நல்ல நீளமா இருக்கும், அது இந்த கரண்ட் பக்கமா குத்தி ஊத்தியே எடுக்க முடியாது, அவ்வளவு வலி. அந்தால அங்க ஒரு பாட்டி வந்து அதான் பிரிஞ்சுட்டாங்க, நிறைய ரத்தம் தான் வந்து. அந்தால எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நான் சொல்லு சொல்ல கேட்கணும்னு சொன்னா தாய் சொல் கேளாத தலைகள பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்,

0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? நல்லமா இருக்கிறோம்மா. தலைப்பு கேட்டீங்களா? பேசுங்கம்மா.
1: சார், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் நிறைஞ்சதான் சார் வாழ்க்கை.
0: சரி,
1: அது நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, எப்பவுமே நம்ம நல்லது நினைச்சு நம்ம கவலைப்படது கிடையாது. அந்த எது நமக்கு நடந்துருக்கோம் கஷ்டமானது, அதை நினைச்சுதான் நம்ம கவலைப்படுறோம். எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இதனால இப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து அந்த துன்பத்தை நினைச்சுதான் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் சார்.
0: சரி,
1: ஒரு செகண்ட் நம்ம அதை மறந்து நமக்கு நடந்த நல்லதையும் நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் சார்.
0: சரி, உங்களை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயமா இருக்கும், அதை சிந்திக்க வச்ச விஷயம்னா என்ன சொல்லலாம், அதை சொல்லுங்க.
1: அதாவது இப்ப வந்து நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம வந்து எதுவுமே பெருசா நினைக்க மாட்டோம். சரி, சின்ன பிள்ளைங்க தானே, ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு நம்ம அதை விட்டுருவோம். மொபைல் விளையாடுறதா இருந்தாலும் டிவி பாக்கதான் சரிதான். ஆனா அது வளர்ந்து வளர்ச்ச பாருங்க, அந்த பிள்ளைங்க அதே டியூன்லதான் வருது. படிக்கணும் அந்த அக்கறை இல்லாம அந்த பிள்ளைங்க எப்பவுமே செல்ல முங்கி இருக்கிற மாதிரிதான் இருக்காங்க. அப்ப நம்ம வந்து யோசிச்சு, நம்ம மேல தப்பு தானே, நம்ம அன்னைக்கு சின்னதுலயே அந்த பிள்ளைங்க தட்டி வச்சிருந்தா அவங்க அப்படி வரமாட்டாங்கல்ல. சின்ன பிள்ளை தானே, லேட்டா இருக்கு நம்ம நினைச்சது, நீங்க வெளியில வந்து நிக்கிறது, அந்த மாதிரி யோசிச்சு
0: சார். சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா. இனி ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு தோழிகள்கிட்ட தொடர்ந்து பேசலாம். பிரியமான தோழி திரைப்படத்திற்காக சித்திரா பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

0: நிறம் ஒரு மணி 27 நம்முடைய நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இது சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள். இது குறித்து தோழியர் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வந்து பேசணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222 அலைபேசி எண் 8903-25703. ஹாய் ஸ்நேத நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: விஜயவிலையில இருந்து விஜயா பேசுறேன் சார்.
0: எந்த ஊர்மா?
1: பெரிய விலை.
0: ஆ பேசுங்கம்மா.
1: சின்ன சின்ன விஷயங்களை பார்க்க போனா சார், அதாவது மெந்தி சொல்லுவாங்க, ஒரு வயசு வந்த பிள்ளைங்க காலுக்கு மேல கால் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது நமக்கு தெரியல. ஆனா இப்ப உண்மையிலேயே அது வந்து நமக்கு கருப்பை பாதிப்பை உண்டு பண்ணுங்கிறது மருத்துவ ரீதியா உண்மை. அப்ப அன்னைக்கு சொல்லும் போது அது விளையாட்டுத்தனமா தான் இருந்து, ஆனா இன்னைக்கு அது சொல்லும் போது எவ்வளவு பெரிய மகத்துவம் அதுல அடங்கி இருக்குங்கிறத சிந்திக்கும் சார். அதே போல தண்ணி குடம் எடுப்போம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரேடியா தூக்கி நாங்க இடுப்புல வைக்கும் போது பாத்துட்டு பாருலாம் சொல்லுவாங்க, ஏமா முட்டுல வச்சு எடுப்பாங்க. அது எவ்வளவு பெரிய எக்ஸசைஸ்ங்கிறத இப்பதான் சார் உணர்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம், அது போல நம்ம பக்கத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல அமைதியா போயிருன்னு சொல்லும் போது என்னத்துக்கு நினைப்போம். அவங்க வந்து பேசுற அளவுக்கு நம்மளும் பதில் பேசக்கூடிய தைரியம் மட்டும் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பேசணும், இல்லைன்னா அமைதியா வாய முடிக்காம்பாங்க.

0: அந்த இடத்துல நாங்க எல்லாம் என்ன செய்வோம்னா, ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜெபிச்சுட்டு மனசுக்கே வச்சுட்டு காது ரெண்டும் அடைஞ்சிரும் சார்.
1: சரி.
0: அது இன்னைக்கு வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை தந்துருது. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணம். அந்த விளையாட்டுத்தனமான ஏதோ ஒரு ஞானத்தினால நம்ம எடுத்துக்கிட்டது இன்னைக்கு வாழ்க்கையை உயர்வா கொண்டு வந்துருது.
1: சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா சிந்தனை சிந்தனைக்குரிய விஷயம் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா சார். அதே போல பண்பலையில ஃபர்ஸ்ட் பேசும்போது என்ன திணறுத்தினாலும் இன்னைக்கு பெரியவளோ விஜயனா யாரடி கேக்குற அளவுக்கு அந்த பண்பலை நம்மள வளர்த்துறது இல்ல சார்.
1: குமரி பண்பலை 101 இல்லையா?
0: ஆமா சார், அதெல்லாம் இன்னைக்கு சிந்திக்கணும் இல்ல நம்ம.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில வந்து அழகா பங்கேற்றீங்க, நன்றிம்மா.
0: நன்றி சார்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
1: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: சுதா.
1: சொல்லுங்கம்மா.
5: அதாவது வாழ்க்கை வாழ்க்கையை சிந்தித்து வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கி வந்துட்டு.
1: சரி.
5: அதாவது நம்ம வந்து எந்த வேலையை செய்தாலும் நமக்கு ஒரு ரசனை வேணும். ரசனை இருந்தாலும் நம்ம வந்து
1: உங்களை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்கள் இது, அதை வந்து சிந்திக்க வைத்த விஷயம் ஏதாவது சொல்லுங்க.
5: சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா, நம்ம வந்து ஒரு குடும்ப வந்து ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு வேலை, அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பா இருந்தாலும் சரி, ஒரு திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை வந்து எப்பவுமே வந்து யோசிப்போம், சிந்திப்போம். சிந்திச்சு வந்து அதை செயல்படும். இன்னைக்கு பேரு நாளைக்கு அதை எப்படி நமக்கு செய்யலாம், எப்ப நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு முடிவெடுத்தோம்னாக்கா நமக்கு அது நல்ல ஒரு பலனை தரும்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிமா. நன்றி.
5: நன்றி.
1: இணைப்பில் ஒரு அடுத்த தோழி, வணக்கம். சின்ன சின்ன விஷயங்கள் சிந்திக்க வைத்த விஷயங்கள்.
6: ஹலோ, வணக்கம். குளச்சேரியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
6: சின்ன சின்ன விஷயம் சிந்திக்க வைத்த விஷயம், கைக்கு எட்டியது வாய்க்கட்டை எட்டாத போகுது சொல்லுவாங்க. கை கட்டினது வாய்க்கட்டையிலேன்னு. அதே போல நம்ம ஒரு கை பேசியில ஒரு ஆளுக்கு போன் பண்ணுவோம் சார், அது போன் பண்ணி நம்ம லைன்லயே இருப்போம். லைன்லயே இருக்க நேரத்துல என்ன செய்யறோம், அது பேசலான்னு ஆர்வத்தோட வெடிக்க நேரம் அது கட் ஆயிரும். அப்ப நம்ம பல அதுல சிந்தனைகள் நம்ம நினைக்க வேண்டிய சிந்தனை அதுல வருது. எப்படி காரணம் என்னன்னு தெரியுமா? ஐயோ, நம்ம செல்லுல நம்ம கைபேசியில பைசா இல்லையோ, இல்ல சார்ஜர் தீந்து போச்சோ, இல்ல நம்ம சிக்னல் இல்லாத இடத்துல நம்ம நின்று பேசணுமோ என்னும் அதுல வந்து பல பல சிந்தனைகள் நமக்கு ஓடும். நம்ம வந்து ஆசையாட்ட அந்த சரி பேசுவோமே, நம்ம பேசிய நேரத்துல கட் ஆகாம அந்த சிந்தனைகள் வரலாம் சார் செய்யும்.
1: இப்ப கட் ஆகாம நீங்க அழகா பேசிட்டு இருக்கீங்களே.
7: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
8: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
7: போன் 233-066.
1: நேரம் 1:32 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, நேரலில் வந்த உடனே நீங்க பேசிடலாம். எங்கேருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா?

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம்.

0: நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: ஹாய் ஸ்நேக நிகழ்ச்சி இணையும் அடுத்த தோழி, வணக்கம். சொல்லுங்கம்மா.
3: சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பஸ் வச்சிருக்கு பாத்தீங்களா,
2: சிந்திக்க வைத்த விஷயங்கள்,
3: தேவைக்கு வச்சிருப்போம்ல பணங்கள் எல்லாம். அப்போ நம்ம திடீர்னு வெளியில திங்ஸ் ஏதாவது வாங்க போயிருவோம். அப்போ நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் ரூபாய் கூடுதல் 1000 வச்சுக்கீங்களா?
2: சரி,
3: அந்த சமயத்துல நம்ம கட்டாயமா வாங்காம இருந்தாலும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்துல வாங்கிட்டு வந்துருவோம். அப்புறம் வந்து சரி நம்ம நினைச்சதோட கூடுதல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து திங்க் பண்ணுவோம்ல, அதான் நான் சொல்றேன்.
2: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
3: நன்றி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம், பெருஞ்செல்வ விளை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுதசுரபி காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள், கணபதிபுரம் வளங்குன்றா நீரேரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேரம் 1:35 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள், இதுகுறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 1-2907-722, அலைபேசி எண் 8903-2570-319.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: தேர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
4: சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு
0: சிந்திக்க வைத்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள்.
4: பின்னிக்கிட்டிருப்பாங்க, அத பார்த்து எனக்கு வியப்பா இருக்கும். நம்மளும் பண்ணா என்ன, இது சின்னது என்ன அப்படின்னு நானும் ஒரு குரோசியா வாங்கிட்டு வந்து அதுதான் கத்துக்கிட்டேன்.
0: சரி,
4: பின்னி வச்சிருக்கிற பக்கம் எனக்கே இப்போ ரொம்ப வியப்பா இருக்கு. இதெல்லாம் நாமளா பின்னணும், அது நூலு பின்னணும். அப்போ
0: சரி,
4: 1978-80 இப்ப எனக்கு அது பாக்க இந்த நூலே நம்ம பின்னிருக்கோம்னு ரொம்ப வியப்பா இருக்கும்.
0: ரொம்ப சிந்திக்க வைக்குது இல்ல?
4: ரொம்ப சிந்திக்க வைக்கும், அதை பார்க்கவே ஒரு ஆச்சரியமா இருக்கு. நான் பின்னி வச்சிருக்கேன்.
0: சரி,
4: இப்பவும் என் கண் முன்னாலே தான் அதை வைத்திருக்கிறேன்.
0: சரிங்கம்மா. சரி,
4: அதே மாதிரிதான் தையல் அவங்க. ஹலோ,
0: கேட்டுட்டுதான் பேசுங்க.
4: அதே மாதிரிதான் சும்மா வீட்டுல சும்மா தான் தைச்சுட்டு இருப்போம். அங்க போய் அதுதான் எனக்கு ஒரு ஐடியா சொல்லிச்சா, தைக்கிறத நான் பார்த்து ஆச்சரியமா படுவேன். நம்ம தைச்சா என்ன அப்படின்னு நானே பெட்டிக்கொண்டு பிள்ளைகளுக்கு பூரா பெட்டிக்கொண்டு தைக்க ஆரம்பிச்சுட்டேன்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. நன்றி.
4: நினைச்சு நினைச்சு இப்ப பாப்பேன், எனக்கு வியப்பா தான் இருக்கும்.
0: சரிங்கம்மா, நன்றிமா, நன்றி. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். வானத்தை போல திரைப்படத்திற்காக பா விஜயின் பாடல் வரிகளில் மனோஜ் சித்ரா பாடியது இசைராஜ்குமார் இசையில்.

0: இணைப்பில் வரும் அடுத்த நேய. வணக்கம்.
1: ஹலோ, நாகர்கோயில் இருந்து நான் ஒப்பியா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிள்ளைகளை வளர்க்கறது. கொஞ்சம் அன்பும் கொஞ்சம் கண்டிப்பும் கலந்து வளர்த்தணும். ஓவர் அன்பு கூட அந்த பிள்ளைகள் நாச ஆகுறதுக்கு வாய்ப்பா இருக்கு. 11th படிக்கிற பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகுது. எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க அழுகிற மாதிரி அழுது போறாங்க சார்.
0: சிந்திக்க வைத்த விஷயம் என்ன? சின்ன சின்ன விஷயங்கள் அதுல சிந்திக்க வைக்கும்ல, அது என்ன?

0: அதுன்னு சொல்லி சொல்லணும்னு தோணுச்சு சார், அது தெரியல.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிக்க
0: நல்லா படிக்கணும், அதுதான் சிந்திக்க வைக்கக்கூடிய.
1: சரிங்க,
0: அவனும் சரி பெண்ணும் சரி நல்லா படிக்கணும்.
1: சரி,
0: சரிம்மா, தேங்க்யூ.
1: நன்றி நன்றிம்மா, நன்றி.

இன்றைய ஹாய் ஸ்நேத நிகழ்ச்சி சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9வது வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. 5 அல்லது 6ஆம் வகுப்புகளில் 3வது மொழி கொண்டுவரப்பட்டால் மாணாக்கரால் அதனை சமாளிக்க முடியும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரிக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரிக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று கூறினார். கடைக்கோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைந்திருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்று குறிப்பிட்டார். தொழிற்சாலைகள், கல்வித்துறை, பொறியாளர்கள், நிர்வாகத்தினர் ஆகியோர் இணைந்து அறிவுசார் திறனுடன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்ல அவர் அழைப்பு விடுத்தார். ரோக்டாங் அட்டல் குகைப்பாதை, உர்லிங்காவின் அதி உயர மோட்டார் வாகன சாலை, 13,000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சேலா குகை போன்றவை எல்லை சாலை அமைப்பு படையினரின் திறனுக்கு சான்றாக திகழ்கிறது என்று அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். பொறியியலின் புதுமைகளான இந்த கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டதற்கு எல்லை சாலை அமைப்பினரை திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார்.

0: நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் சென்னை மணலி எண்ணெய் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 17வது உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்பு தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வண்ண அப்பள விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வண்ண அப்பளம் உட்கொள்வதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உளுந்து அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அப்பளத்தை விற்க தடை இல்லை என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்அப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாகவே புழல் சிறை கைதி உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடன் இணைந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மாநில அரசில் யாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார். பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கும்பகோணத்தில் கடந்த 2004 ஆண்டு நிகழ்ந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன்பு உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 ஆண்டு ஜூலை 16 தேதி நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நினைவு நாளையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதுள்ள வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு பெறுவதற்கு இ வாடகை 2.0 செயலி மூலம் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்ட 20 மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் பணியாற்றும் 500 மேற்பட்ட ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி

0: குறித்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் கிராம பகுதிக்குள் கரடி நடமாட்டம் தென்படுவதால் அதனை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை அருகே அமைந்துள்ள மானூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் கரடி ஒன்றின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் இந்த கரடி கிராமத்து தெருக்களில் உலாவரும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தி வருகின்றன. மலைப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமத்திற்குள் கரடி புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கும் முன் வனத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஜப்பான் ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 வகுப்பு பாடத்திட்டத்தில் 3 மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 1:56. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பி. சுசீலா பாடியது.

0: contest. In men's cricket, the second one-day international of the three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in the first ODI at Edgbaston, Birmingham on Tuesday to lead the series 1-0. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in the USA to set up the title clash of the FIFA World Cup against Spain. Argentina will now play against Spain in the final on Sunday night. And now before we end the bulletin, the headlines once again. India calls for closer cooperation among BIMSTEC member countries to tackle security and economic challenges amid geopolitical conflicts. Defence Minister Rajnath Singh says government is ensuring development and national security progress on same path. Supreme Court suggests CBSE to introduce third language from class 5 or 6. India set to launch first hydrogen-powered train to promote green and sustainable rail mobility. PV Sindhu stuns world number 5 Han Yue of China in straight games to storm into quarterfinals of Japan Open Badminton Tournament. And in cricket, second ODI between India and England to be played in Cardiff this evening. With that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: காற்றலைகளில் கலந்து வானலைகளின் வழியாக வலம் வந்து செவிகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 2:15. திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியது வைரமுத்துவின் பாடல் வரிகளில். பாடலுக்கு இசை A.R. ரகுமான். சோசத்தில் கலந்த வாசம், அது உயிருக்குள் நுழைந்த நேசம், இது பேருக்கும் மண்ணுக்கும் உள்ள பாசம், இது காற்று இசைக்கும் காதல் ரிதம்.

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம

0: தொடர்பு கொள்ளணும்.
1: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க, 1800-400-5011. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-3453-50. என்ன புரிஞ்சுதா?
2: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-400-5011. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-3453-50.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நாகர்கோவில்
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நிரல் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. அதிசயம் அதிசயித்து நின்றது, மாயவித்தை மயங்கி நின்றது. காதல் ஒரு அதிசயமா இல்லை மாயவித்தையா? காதல் ஒரு புதிரா இல்லை புதுமையா? காதல் அதிசயத்தின் ஆச்சரியம், காதல் புதிரின் புரிதல், காதல் புதுமைக்குள் ஓர் பழமை. திரை இசையில் இனி வரும் பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திற்காக.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்விக் கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்விக் கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.

நேரம் 2:33 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. தொடரும் பாடல் வேதம் திரைப்படத்திற்காக ஹரிகரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது வித்யாசாகர் இசையில். பாடலுக்கு வரிகள் வைரமுத்து. மலையில் பிறந்து நச்சமிழ் அறிந்து நல்லிசை முகர்ந்து நறுமண மலர்கள் தொட்டு வீசிய காற்று பேசியது அவர்கள் இதயம் தொட்டு.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நேரம் 2:40. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை, 101 இருந்து திரை இசை. மொழியும் இல்லை ஒலியும் இல்லை, ஆனால் இது இதயம் உணரும் புதிய மொழி. வேறும் இல்லை விதையும் இல்லை, ஆனால் காதல் பூ பூக்கும் கவிதை வழி. திரைசையில் தொடரும் பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
0: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
0: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
0: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
0: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம

திரைசையில் இனிவரும் பாடல். கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடியது. காதல் சின்னம் நிலவில் கவி எழுதியதோ, அது காளை மனதை மெல்ல அள்ளியதோ, துள்ளிடும் வெள்ளி அலையாய் உள்ளம் துள்ளியதோ, கள்ளமில்லா உள்ளத்தில் கனவுகள் களவு போனதோ.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101.1 இருந்து திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகத்தில் திருவள்ளூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசியது. தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை தொடங்கி இம்மாதம் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவக்கூடும். அதிகால வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
4: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
5: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில்

ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரசல்ஸில் சிஐஐ அசோச்சம் உள்ளிட்ட இந்திய தொழில் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தாவேக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனை வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்று மல்லித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:03. தேனி நேரம் இதில் இன்று இடம்பெறுவது சந்திப்போம் சிந்திப்போம். கேட்பதற்கு முன்
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
9: அப்போ கார் வாங்க போறோமா?
8: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
9: வாவ், கிரேட்.
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
11: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
12: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
11: போன் 233-066.
13: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனை

0: வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இன்று அனுபவ பேழை செம்பன் விளை எம் சத்யநேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் அன்பு நேயர்களே, குமரி பண்பலை நூற்றொன்றின் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஒரு பெரியவரை தான் சந்திக்க போறோம். செம்பன் விளையைச் சேர்ந்த கவிஞர் எம் சத்யநேசன் ஐயா அவங்க நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க. பழுத்த அனுபவம் உள்ள அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு சொல்லித்தர போறாங்க. அது மட்டும் இல்ல, அதிக ஆண்டுகள் ஆசிரியராக நிறைய குழந்தைகளை உருவாக்குனவங்க, இன்னைக்கும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கான செயல்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள நிலையத்தின் சார்பாகவும் உங்க சார்பாகவும் வரவேற்கிறதுல எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா.
4: வணக்கம்
3: ஐயா. உங்களுடைய இளமை காலம் கல்வி பத்தி தெரிஞ்சுக்கலாமா?
4: என்னுடைய இளமை கல்வி சம்பவங்களில் உள்ள அரசு தொடக்க பள்ளியிலே 5வது வகுப்பு வரை படித்தேன். அதன் பிறகு உயர்நிலை பள்ளி குளச்சல் பள்ளியிலே நான் படித்தேன். அதன் பிறகு இப்போது இருக்கின்ற திருப்பத்தூர் மாவட்டம், அந்த காலத்தில் வடார்காடு மாவட்டம், அதிலே ஆசிரியர் பயிற்சி பெற்றேன். அதன் பிறகு தமிழ் கல்வியை பெற்று பட்டங்கள் பெற்றேன். உடனே எனக்கு அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திலே எனக்கு வேலை கூப்பிட்டு வேலை தந்தார்கள். அப்போ ஆக நான் வடார்காடு மாவட்டத்திலே 18 ஆண்டுகள் அங்கு வேலை பார்த்தேன். அதன் பிறகு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக எங்களுடைய சொந்த ஊரில் பூட்டேத்தி மேல்நிலைப் பள்ளியில ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன். அதன் பிறகு குலசேகரத்தில் உள்ள தனியார் கல்லூரியிலே 7 ஆண்டுகள் பணி செய்துள்ளேன். அதன் பிறகு பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக சூரிய ஒளிகள் என்ற புத்தகம் கேரள பல்கலைக்கழகத்திலே பாடத்துக்கு வைக்கப்பட்டது. அநேகர் எம்பில் பண்ணியிருக்கிறார்கள் அதிலே. இதைத் தவிர இன்னும் பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றேன். காற்றில் பூத்த ரோஜா, அன்பின் பிணைப்பு என்ற நாவல், பழமொழிகள் புதிய சிந்தனையில் இப்போது ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன். அது வந்து ஈர ஒளிகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன். அதை தவிர கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு ஏன் வாசிக்க வேண்டும், அதனால் உள்ள நன்மைகள் என்ன என்பதை பற்றி கல்லூரி மாணவர்களுக்கும் ஆசிரிய பயிற்சி கல்லூரி மாணவர்களுக்கும் நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சென்று பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இனி இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்ட பிறகு இதில் உள்ள கருத்துக்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றோம். மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மாணவர்களை குறிப்பாக இளைஞர்களை செவ்வையாக நம்ம வழிநடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு இப்போது 80 வயசு ஆகிறது. அன்று இருந்த நிலை இன்று இல்லை.
3: ஆமா ஐயா, நிச்சயமா அன்னைக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நிறைய இடங்களுக்கு போன அனுபவமும் உங்களுக்கு இருக்கு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வழியா நம்ம இப்போ உங்களுடைய ஆசிரியர் பணியில இருந்து நீங்க நிறைய குழந்தைகளை, எத்தனை 40 வருஷம், அதுக்கப்புறமும் திரும்ப தனியார் கல்லூரிகள்ல வேலை பார்த்த அனுபவமும் இருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கருத்துக்கள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க ஐயா?
4: ஒன்று, பிள்ளைகள் ஒழுக்கமாக வாழ வேண்டும், பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், சமுதாயத்தில் இருக்கின்ற பெரியவர்களை மதித்து வாழ வேண்டும். இரண்டாவது, அவர்கள் பள்ளி படிப்பை போல வேறு புத்தகங்களையும் எடுத்து ஏராளமான புத்தகங்களை வாசிக்க வேண்டும். வாசிப்பதும் யோசிப்பதும் ஒரு மாணவனுக்கு முக்கியமானது. ஏனென்றால் அது வந்து சுவாசிப்பதை போன்றது. எந்த ஒரு அறிஞரை நாம் பார்த்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வருவதற்கு காரணம் என்ன என்றால், நான் நூலகங்களில் போய் ஏராளமான நூல்களை எடுத்து படித்திருக்கின்றேன். நம்முடைய முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, டாக்டர் மு வரதராசனார், ஏராளமான புத்தகங்களை படித்தவர்கள். அடிமட்டத்திலிருந்து அவர்கள் பெரியவர்களானார்கள். ஆகவே புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழே படித்தோமானால் அது நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். புத்தகம் வெறும் காகிதம் அல்ல, அது நம் வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு உரிய ஆயுதம். புத்தகத்தை நாம் படிக்கும் போது அது நமக்கு ஒரு புத்தருக்கு ஞானம் கிடைத்த போதி மரத்தை போன்றது. வாழ்க்கைக்கு அது தோணியாகவும் வாழ்வதற்கு அது ஏணியாகவும் மாறுகிறது. ஆகவே ஒருவன் முன்னேற வேண்டுமானால், குறிப்பாக மாணவர்கள் முன்னேற வேண்டுமானால் ஏராளமான புத்தகங்களை படிக்க வேண்டும். இன்று வந்து நிலைமை மாறி இருக்கிறது. செல்பேசி என்று ஒன்று வந்திருக்கிறது. அதற்கு மாணவர்கள் அடிமையாகிவிட்டார்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவசியத்திற்கு மட்டும் அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு கல்லூரியில் நான் பேசும்போது ஒரு மாணவன் கேட்டான், எங்களுக்கு புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நாங்கள் செல்பேசியிலேயே

0: எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுகின்றோம் என்று கேட்டான். இன்னொருவன் கேட்டான், செல்வேசியில் நாங்கள் அறிவதற்கும் புத்தகத்திலிருந்து நாங்கள் அறிவதற்கும் என்ன வித்தியாசம்? நான் சொன்னேன், செல்வேசியிலே நாம் அறிந்து கொள்வது ரோட்டோர கடையிலே இருந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவதற்கு சமம். ஆனால் புத்தகங்கள் படிப்பது, அதிலிருந்து அறிவை பெறுவது நம்முடைய அன்னை பாசத்தோடு அரசுவை உணவுகளை நமக்கு ஆக்கி ஊட்டி விடுவது போன்றது என்று சொன்னோடனே மாணவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆகிவிட்டது.
1: எந்த அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் இருக்காங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க, எந்த அளவுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டீங்க. அதனாலதான் நம்ம வந்து வாரந்தோறும் புதன்கிழமை நம்முடைய நிலையத்தில இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை வாசித்து நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேரே வாசிப்பை சுவாசிப்போம், அப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா வாசிக்கும் பழக்கம் தான் நம்முடைய தனி மனித ஒழுக்கத்தை நிர்ணயிக்குது. அது ஒண்ணு. இப்ப ஒரு ஆசிரியராக நீங்க பணிபுரிந்த அந்த அனுபவம், ஒரு 40 வருடங்கள் ஆசிரியர் பணியில இருந்திருக்கக்கூடிய நீங்க, அப்ப உள்ள மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆசிரியரோட நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கறதையும், இன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள்கிட்ட எந்த அளவுக்கு நெருக்கத்தையும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதலையும் வச்சுக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க ரெண்டு பேருக்குமான ஒரு அறிவுரையாக என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அந்த காலத்தில் மாணவர்களுடைய உணர்வுகளை ஆசிரியர்கள் மதித்தார்கள். பெருவாரியான பிள்ளைகள் வறுமை நிலையிலிருந்துதான் பள்ளிக்கு வருவார்கள். வந்த உடனே அவருடைய முகத்தை பார்த்த உடனே நாங்கள் தெரிந்து கொள்வோம், வறுமையினுடைய அந்த தோற்றம் அவருடைய முகத்திலே இருக்கும். இரண்டாவது, காலையிலிருந்து பள்ளிக்கு வருமுறை ஏதாவது அவர்கள் வேலை செய்ய வேண்டும், அந்த நிர்பந்தத்துக்கு அவர்கள் உட்பட்டு வேலை செய்து வருகின்றார்கள். களைத்து தான் பள்ளிக்கு வருவார்கள். அவர்களை நல்ல வார்த்தைகள் சொல்லி தேற்றி, நீ கவலைப்படாதே, நன்றாகப்படி, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்று தட்டி கொடுத்து நாங்கள் அவர்களை அன்று கற்பித்தோம். சிலர் சொல்வார்கள், கையில கம்பு வச்சிருக்கு பிள்ளைகளை அடிக்காங்கன்னு. அப்படி இல்லை, அது வந்து கம்பு எடுத்து அடிப்பது ஒரு சிறந்த ஆசிரியர்களுடைய நிலை கிடையாது. கம்பை கைவிட்டு விட்டு அன்பால் அவர்களை நடத்த வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், அன்று என்னுடன் படித்தவர்கள் எங்கு கண்டாலும் என்னை வணங்குகின்றார்கள், ஐயா வணக்கம் என்று சொல்லுகின்றார்கள். நான் பேருந்தில் போகும்போது நான் நின்று கொண்டிருந்தால், என்னுடைய படித்த மாணவன் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தால் எழுந்து எனக்கு இடம் கொடுக்கின்றார். நான் நினைப்பது அது அல்ல. மாணவர்கள் யாராக இருந்தாலும், இளைஞர்கள் யாராக இருந்தாலும், முதியவர்கள் ஒச்சக்கையை பிடித்து கொண்டு நிற்கும் போது தானாகவே எழுந்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இதுதான் மனித பண்பு. அன்றுள்ள கல்வி மனித பண்பு உள்ள கல்வியாக இருந்தது. இன்றுள்ள கல்வி ஒரு என்ஜினியராகவும் டாக்டராகவும் மாறிவிடுகிறார்கள், ஆனால் நல்ல மனிதர்களாக இருக்கின்றார்களா என்றால் ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். கல்வி வந்து தனக்கு அறிவை கொடுக்க வேண்டும், தனக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும், ஆனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் இந்த கல்வி அரவணைத்து செல்வதற்கான கல்வியாக இருக்க வேண்டும். இதுதான் சிறந்த கல்வி.
1: அருமையா சொன்னீங்க. ஏன்னா நம்முடைய வாழ்வியல் பண்பாடு இந்த வந்து தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து யாரை எப்படி அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கற அதுவே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, பேசுறதுக்கும் அவங்க விரும்புறதும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள சிக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதை எப்படி வந்து பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி எப்படி அவங்களை வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும், அதை சொல்லுங்க ஐயா.
0: அன்றைக்கு நாங்களெல்லாம் கற்ற காலத்திலே 5 வயது முடிந்த பிறகுதான் பள்ளியில் கொண்டு சேர்ப்பார்கள். அதுவரை தாயின் அரவணைப்பிலும் பாசத்திலும் நாங்கள் வளர்ந்து வந்தோம். அதன் பிறகு ஆசிரியர்கள் எங்களை உருவாக்கினார்கள். ஆனால் இன்று நிலைமை கொஞ்சம் மோசம். ஏனென்றால் 2 வயது ஆனபோது குழந்தைகளை கொண்டு அந்த பிளே குரூப் அல்லது எல்கேஜி யுகேஜி என்று சொல்லக்கூடிய வகுப்புகளிலே சேர்த்து விடுகிறார்கள். குழந்தைகள் தாயின் பாசத்துக்கு இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு கூத்து என்னவென்றால், பள்ளிகளில் பேருந்திலே பிள்ளைகளை அனுப்புவார்கள். காலையில எழுந்து அவர்களுக்கு விழாம இருந்தாவும் முகத்துல தண்ணியை தெளித்து, அடுத்தது உணவுகளை ஊட்டி, வேன் போய்விடும் என்று ஊட்டி, கழுத்தில் ஒரு டையை கட்டி, தூக்க முடியாத ஒரு புத்தக சுமையை அவர்கள் முதுகில ஏற்றி இழுத்துட்டே போவாங்க. அங்க போய் அந்த டோர் திறந்தோடனே இவங்க தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பிள்ளைகள் அழுதுகிட்டே போவோம். சாயங்காலம் எப்போது வரும் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் மாணவர்கள் அல்ல, 4 மணி பூக்கள். 4 மணிக்கு அந்த பூ பூக்கும், ஆனால் இந்த பிள்ளைகளும் 4 மணிக்கு இவருடைய முகம் மலரும். ஆகவே நான் பிள்ளைகளை என்ன சொல்வேன் என்றால், 4 மணி பூக்கள் இவர்கள் என்று சொல்வேன். இங்கு வந்த உடனே ஏகப்பட்ட ஹோம்ஒர்க்கை அந்த மிஸ் கொடுத்து அனுப்புவாங்க. இங்க இருந்து அழுது செய்வாங்க. இதுதான் இன்னை உள்ள நிலைமையாக இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும்.

0: கல்வி கூடத்திலே மாணவ பயிர்கள் மூழ்கிறது மாதிரி தண்ணி விடக்கூடாது, மட்டமாக விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
1: நல்லா சொன்னீங்க. இதுக்கு ஒரு சூழலும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருவரும் பணி செய்தா மட்டும்தான் குழந்தைகளை வந்து நல்ல பார்க்க முடியும், நல்ல வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அன்னைக்கு வந்து நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, பெற்றோர் வந்து குழந்தைங்களை பத்தி அவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. நீங்க சொன்னது மாதிரி வீட்டுல வந்து குறிப்பிட்ட வேலைகளை செய்துட்டு தான் பள்ளிக்கூடம் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். குறிப்பா இப்ப பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில 4 மணிக்கு எழும்பணும், எழும்பிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் காஃபி குடிக்கலாம். அதுக்கு முன்னால பல் தேய்ச்சி முகம் அலம்பிட்டு தான் போவோம். ஆனா அந்த கோலம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் காஃபி உண்டு. அது வரைக்கும் நீங்க வந்து தலைகீழ நின்னாலும்
0: காஃபி கிடையாது,
1: தரமாட்டாங்க. அதே மாதிரி வீடு கூட்டி மொழிகி அதுக்கப்புறம் குளிக்க போய் அவங்க அவங்க துணியை துவச்சு குளிச்சு கிளம்பி போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப காலையில படிப்பதற்கான நேரம் குறைவு, ஆனா வாழ்க்கை கல்வியை நாங்க கத்துக்கிட்டோம், அதுல மாற்றுக்கருத்தை இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு ஒரு வீட்டுல, கூடி போனா 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்ப அவங்கள வந்து நம்மள மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாய்க்கு. அதே நேரம் பாத்துக்க ஆள் இல்ல அப்படிங்கறதுக்காகவும் இந்த 2 வயசுல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல். சில குழந்தைங்க பள்ளிக்கூடங்களுக்கு போன அப்புறம் தான் பேசவே
0: தொடங்குறாங்க.
1: அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து சூழல் மாறி இருக்கு. அப்ப இந்த சூழல் மாற்றத்துக்கு காரணம் வந்து ஒருவேளை அந்த தனி குடித்தனமாகவோ அல்லது வந்து நம்ம பெரியவர்கள் உங்களை போல பெரியவங்க வீட்டுல இல்லாததும் காரணமா இருக்கலாம் இல்லையா?
0: கட்டாயம்.
1: அப்ப இத வந்து மாத்துறதுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்கலாம் ஐயா?
0: அந்த காலத்துல கூட்டு குடும்பம், பெரியவர்கள் இருந்து நியாயம் விசாரிப்பார்கள், பிள்ளைகளை தாத்தா பாட்டி என்று சொல்லுமே இவர்கள் அரவணைத்து கொண்டார்கள். அவருடைய பாச பிணைப்பிலேயே அவர் வளர்ந்தார்கள்.
1: நிறைய கதை கேட்டிருக்கோம்,
0: நிறைய கதை. இப்ப எனக்கு ஏராளமான கதைகள் என்னுடைய தாத்தா சொல்லி தந்திருக்காரு, என்னுடைய மாமா சொல்லி தந்திருக்காரு. ஏராளமான கதையை கேட்டு கேட்டுதான் நான் கதை எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களா, சின்ன வயசுல எனக்கு ஊட்டி வளர்த்தது அப்படி. இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறான்கள், எல்லாம் ஓடி சாடி பஸ்ஸை பிடிச்சி ஓடி அங்க போய் ஆபீஸ்ல சேரணும், சாயங்காலம் வரணும். அதனால இந்த குழந்தைகளுடைய நிலைமையும் கொஞ்சம் சிக்கலான நிலைமையாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு 2 பேர் வேலை செய்தாதான் இன்னும் குடும்பமே நடத்த முடியும் என்ற சூழ்நிலை இருக்கும் போது பிள்ளைகளை தனியாக வீட்டிலிருந்து இவர்கள் கவனிக்க முடியாது. ஒரே ஒரு காரணம், பெற்றோரை அதாவது முதியோர்களை வீட்டில் வைத்துக் கொள்வது மிகச்சிறந்த ஒரு காரியம். இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் இதுதான் செய்ய வேண்டுமே தவிர, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நம் இல்லாத சமயத்தில் அரவணைப்பதற்கு கிராண்ட் பேரண்ட் அதாவது தாத்தா பாட்டி கட்டாயம் வேணும். அவர்களை வீட்டில் வைத்து நாம் நேசித்தோமானால், அவர்களை பூசித்தோமானால் பிள்ளைகள் சிறந்தாக வளர்வார்கள், நல்ல அறிவோடு வளர்வார்கள்.
1: ரொம்ப ரொம்ப அழகான வழி சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய அதாவது இப்ப படிச்ச இளம் தலைமுறை திருமணத்திற்காக பெண் வீட்டுல கேக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க பெண்ணை நாங்க தாரோம், ஆனா தாய தகப்பனும் முதியோர் இல்லத்துல இருக்கணும், எங்க பிள்ளை உங்க வீட்டுல சமையல் பண்றதுக்காக வரல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு. ஆனா அதனாலதான் பிரச்சனை வருது அப்படிங்கறத ஐயா அழகா சொல்லிட்டீங்க.
0: ஆமா,
1: அவங்களோட தாய் தகப்பனாவும் இருக்கலாம், அல்லது தகப்பனோட தாயும் தகப்பனும், இப்படி ஏதாவது ஒரு தாத்தாவும் பாட்டியும் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க நீங்க சொன்னது மாதிரி கதையோட வளர்றாங்க, அற நெறி கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு வளர்றாங்க, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பிரச்சனையும் தீர்ந்து போகல ஐயா, உலகத்துல பெருகிட்டு இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர்கள், இது இல்லாத ஒரு சூழ்நிலையும் நம்முடைய இந்தியா தேசத்துக்கு கிடைக்கும்.
0: கட்டாயம் கிடைக்கணும், உருவாக்கணும். அதுதான் நான் ஒரு கவிதையில எழுதியிருக்கேன், விழுதுகள் தாங்கா விருட்சங்கள். இப்ப ஆலமரத்தினுடைய கிளைகளை அதனுடைய விழுதுகள் தாங்கினால்தான் அது முறியாமல் நின்று கொண்டிருக்கும். அதுபோல இன்றைக்கு முதியோர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தாங்கி கொண்டிருக்க வேண்டும். இன்று விழுதுகள் தாங்கா விருட்சங்கள் வீழ்ந்து போகும் நிலையில் இருக்கின்றன. வாழ்ந்த காலத்தில் பயனடைந்தோர் சோர்ந்த காலத்தில் தூரம் போயினர். பணக்கார கேதுவின் வாய்க்குள் இன்று பண்பாட்டு பகலோன்கள், கேது பகலோனை விழுங்கும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதனாலதான் பணக்கார கேதுவின் வாய்க்குள் பண்பாட்டு பகலோன்கள், அன்று வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம், இன்று வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாரம். வாழ்க்கையில் வசந்தத்தை தாண்டிய இவர்களுக்கு இன்று வாழ்க்கையே பாலைவனம், அன்று சரித்திரம் படைத்த இவர்களுக்கு கிட்டியது தரித்திரம். கண்கள் கண்ணீரின் பிறப்பிடம், உடல் நோய்களின் சங்கமம், மனம் அவலத்தை தேக்கிய அணைக்கட்டு, மொத்தத்தில் இவர்கள் சோகத்தின் மறுவடிவம். இப்போதெல்லாம் இவர்கள் காயங்களை ஆற்றுவது காப்பகங்கள் தான். ஆனால் வட

0: வடுக்கள் தான். இங்கு இவர்களுக்கு பசிக்கு உணவு கிடைக்கும், மானம் காக்க உடை கிடைக்கும், ஆனால் பாசம் பந்தம் உறவு எல்லாம் தண்ணீரில் வரைந்த கோலம்தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார் ஔவையார். இன்று இந்த தெய்வங்கள் காப்பக கோவில்களில் கேட்பாரற்று கிடக்கின்றன. பிள்ளைகள் இவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது வேறொன்றிற்கும் இல்லை, தங்களுக்கும் ஒரு இடத்தை முன்பதிவு செய்து கொள்வதற்குத்தான். வழிக்கு ஒளியாய், குடும்பத்திற்கு ஏணியாய், பந்தங்களுக்கு தோணியாய் உழைத்தவர்கள் இன்று நிராயுத பாணியாக இருக்கிறார்கள். குடும்பங்களை காத்து நின்ற இந்த உயிர் வேலிகள் பிடுங்கி எறியப்பட்டதால் உறவுகள் உள்ளீடற்று போயின. வாழ்க்கையில் நல்ல தீர்ப்பு வழங்கும் இந்த நிரபராதி நீதிபதிகள் இன்று தனிமைச் சிறையில் தண்டிக்கப்படுகிறார்கள். இவர்கள் தங்கள் மலரும் நினைவுகளை மனதுக்குள்ளேயே அழித்து விடுகிறார்கள். துணைக்காக இயங்கும் இவர்களுக்கு தனிமைதான் துணை. இனியாவது இந்த தெய்வங்களை நம்முடன் வைத்து பூஜிப்போம். நம்மோடு இவர்கள் வாழ்வதை சுமை என்று நிராகரிக்காமல் மகிழ்வென்று கருதுவோம். ஒரு நாள் நம்மை தாங்கும் விழுதுகளும் முன்மாதிரியாக கொடுப்போம். விழப்போகும் விருட்சங்களை விழுதன தாங்குவோம்.
1: கவிதையை கேட்டவங்க கண்டிப்பா புரிஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, பழுத்த இலைய பார்த்து பச்சை இலை சிரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி.
0: நாளைக்கு நமக்கு இந்த நிலைமைதான்னு யோசிக்கிறது இல்ல.
1: அன்னைக்கு வந்து நீங்க ஐயா சொன்னது மாதிரி நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. ஒருத்தர் இல்லாத்தா ஒருத்தங்க வந்து பேரண்ட்ஸ பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்ப பேரண்ட்ஸும் ரெண்டு பிள்ளை பெற்றிருப்பாங்க, அவங்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி அவங்க படிச்சு கல்வி கற்று அவங்களுடைய சிறகடிச்சு அவங்க பறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க தனிமை சிறையில
0: மாட்டிக்கிறாங்க.
1: அப்போ முதல்ல இருந்தே நம்ம குடுக்கறதுதான் நமக்கு கிடைக்குதோ அப்படின்னு தோணுது. நாலு மணி பூக்கள்னு சொன்னீங்க, அவங்க வந்து சிறைச்சாலை மாதிரி அதுல இருந்துட்டு ஓடியே வராங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறமும் வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னா அதுவும் யோசனையா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, குழந்தைங்க அதே எண்ணங்களோட வளரும் போது அவங்களும் திரும்ப வந்து அதையே பெற்றோருக்கு திருப்பி கொடுக்கறாங்களோ. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம வேலைக்கு போயிட்டோம், பாதுகாப்பா இருக்கட்டும் தான் காப்பகத்துல கொண்டு விடுறாங்க. அப்படி அதுவும் ஒரு வகையில இருக்கு. ஏன்னா இயலாத நிலை, வெளியூர் அங்க ரொம்ப தூரத்துல வேலை பாக்குறவங்களா இருக்கலாம். அப்படி வரும்போது அந்த சூழல் ஏற்படுது.

0: இப்ப நீங்க வந்து உங்களுக்கு 80 வயசு ஆச்சுன்னு சொன்னீங்க, நீங்க எப்படி உங்களை வந்து அதுக்கு கட்டமைச்சுக்கிட்டீங்க? இப்ப உங்க பிள்ளைங்க வந்து எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதே சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க எப்படி அந்த ஒரு முதுமை காலத்துல நம்ம வந்து எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எப்படி தயாரானீங்க, அதை பத்தியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: என்னுடைய மனைவியும் ஆசிரியை, நானும் ஆசிரியர், 3 குழந்தைகள் நன்றாக இருந்தார்கள். ஆனா இப்போ நிலைமை மாறி போச்சு. மூத்தது பொண்ணு, அவளுக்கு பேர் ஷீபா, சிங்கப்பூர்ல ஆசிரியராக இருக்கா. 2வது பையன் பிரவீன், அவன் வந்து லண்டன்ல இருக்கான், அங்க வேலை பார்க்கான் குடும்பத்தோட. 3வது பையன் ஜபரின், சென்னை ஏர்போர்ட்ல வேலை பார்க்கான். இப்போ வீட்டுல நாங்க 2 பேரும் தான். எங்களுக்கு 2 பேரும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நாங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கிடுவோம். பிள்ளைகள் தினந்தோறும் ஒவ்வொரு போன் பண்ணிருப்பாங்க. எங்களுடைய ரொட்டீன் வேலை என்னன்னா, காலையில் எழுந்தோடனே எனக்கு மனைவி கொஞ்சம் பலவீனம், சமையலுக்குள்ள வேலைகளை எல்லாம் நான் செய்து கொடுத்துருவோம். அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம், கொஞ்ச நேரம் ரேடியோ எல்லாம் கேட்போம். சில சமயத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அவர்களை வரவழைத்து, அல்லது வருவாங்க பிள்ளைகள், அவங்களோடு உறவாடுவோம், உரையாடுவோம். இனி யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எல்லா வசதியும் கடவுள் தந்திருக்காரு. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கணும். நான் அடிக்கடி வெளியே போய் மாணவர் மத்தியில் செமினார் நடத்துவது, கருத்தரங்கு நடத்துவது, அதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே நான் பங்கெடுக்கின்றேன். எனக்கு மனைவி எனக்கு உறுதுணையாக இருப்பதனால நாங்கள் 2 பேரும் இதை கலந்து ஆலோசித்து இந்த நாட்கள் எங்களுக்கு நன்றதாகவே இருக்கிறது. இனி என்னுடைய இளைய மகன் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் பேசாமல் வயசான காலத்தில் இங்கே இருக்க வேண்டாம், சென்னைக்கு வந்துடுங்க. அங்கே இருந்து எங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நல்ல வசதியாக இருக்குது, உங்களுக்கு எல்லாம் நான் பார்த்தாரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போத்தைக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, உதவி வேண்டாம், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம். பக்கத்து உள்ளவங்களுக்கு கூட, கிராமம் இல்லையா, பக்கத்து உள்ளவங்களுக்கு கூட அளவலாக இருக்கும். ஆனால் டவுனில் இதை எதிர்பார்க்க முடியாது. கிராமத்தில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு நாள் பார்க்காம இருந்தாலும் உடனே ஓடி வந்து என்ன ஆச்சு, என்ன உங்களை 2 நாளாக பார்க்கலையேன்னு சொல்லுவாங்க. அதனால எங்க வாழ்க்கையில இது இப்படியே இருந்துட்டு இருக்கு. இதே போல மக்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பதற்கானாலும் சரி, முதுமை காலமானாலும் சரி, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த முதியோர் இல்லத்திற்கு வேலையே இல்லை. நம்ம அதுக்கு ஒரு வழியை நம்மவே உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர, தனிமை சிறையில் அவர்களை போடுவது சரியாக இல்லை. பிள்ளைகள் அரவணைப்போடு இருக்க வேண்டும், ஆலம் உழுது போல பெரியவர்களை தாங்க வேண்டும். இதுதான்
0: நீங்க சொன்னீங்கல்ல, 2 பேரும் திட்டமிடுறோம்னு சொன்னீங்க. அந்த திட்டமிடுதல் இருந்தா பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, பேரண்ட்ஸும் நிச்சயமா நல்லா
1: இருப்பாங்க.
0: வாழ்க்கைக்கான திட்டமிடுதல், அதுல ஒரு நாள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில செலவழிக்கலாம் அப்படிங்கறத திட்டமிட்டு, நீங்க சொன்னீங்க வானொலி கேட்கறத பத்தி சொன்னீங்க ஐயா, என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நீங்க கேக்குறீங்க அதையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. அதே நேரத்துல நீங்க உங்களுடைய அனுபவங்களை போய் மற்ற கல்லூரிகள்ல சொன்னதுல நீங்க இப்ப உள்ள பிள்ளைங்க எதுல எல்லாம் ஆர்வமா இருக்காங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை பத்தியும் சொல்லு.
1: நான் வானிலையில என்ன நிகழ்ச்சி கேட்கேன்னா, காலையில் எழுந்த உடனே வருகின்ற அந்த நிகழ்ச்சிகளை கேட்பேன். எனக்கு விவசாயத்துல கொஞ்சம் ஆர்வம் உண்டு, அதனால விவசாய நிகழ்ச்சிகளை கேட்பேன். இது போல சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சிகளை கேட்பேன். அடுத்தது மாணவர்கள் நிகழ்ச்சி வந்தா கட்டாயம் அதை கேட்பேன். வளலி பிள்ளைகளுடைய ஒலி என்னுடைய காதில் கேட்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.

0: இப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வானிலை நிகழ்ச்சியை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்கிறது. ஒரு காலத்துல வானிலை நிகழ்ச்சியை கேட்ட நான் இப்போது வானொலியிலேயே பேசுகின்றேன் என்றால் அது கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். இந்த சாமானியனுடைய வார்த்தைகளையும் மக்கள் எல்லாம் கேட்கின்றார்களே என்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது உள்ள பிள்ளைகள் என்ன நினைக்காங்கன்னா, புது புது கருத்துக்கள் நமக்கு கிடைக்கணும்னு யோசிக்காங்க. நல்ல கருத்துக்கள், இதுவரை நமக்கு இயலாத கருத்துக்கள். உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையிடத்த கேட்டேன், பசி வந்தால் பத்தும் மறந்து போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த பத்தும் எதுமான்னு கேட்டேன். எங்களுக்கு அது தெரியல சார், யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு. எனக்கு அதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது, நீங்களாவது சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், தாளாண்மை, தேனினும் இனிய சொல்லியது மேல் காமுறுதல், இதுதாம்மா பத்து அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பிள்ளை என்ன கேட்டாங்கன்னா, ஔவையார் சொன்னாங்களே, மதியாதார் தம்மனையில் மிதிக்காதேன்னு ஒரு பாட்டு வருமே, மீதி அந்த பாட்டு எனக்கு தெரியாது. மதியாதார் தம்மனையில் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி வரும், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தோர் தம்மோடு கூடுவது கோடி வரும், கோடான கோடி கொடுப்பினும் தம்முடைய நா பிறளாமை கோடி வரும். இப்படி புதிய கருத்துக்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். புத்தகத்தில் உள்ள சிலபஸ் பாடத்தை மட்டும் இல்ல, உலக அனுபவங்களை, உலகத்தில் என்ன நடக்குது என்பதை நாம் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும். இன்னொன்னு, பாடம் சொல்லுற சமயத்தில் சில கடினமான இதை என்ன பண்ணா அப்படியே திணிக்காங்க, அது இருக்கக்கூடாது. பாலன் குழவி பசுங்குடல் பெறாதென்று நோயின் மருந்தை தாய் உண்டாங்கு. அதாவது பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நோய் வந்துட்டு மருந்து கொடுத்தா அந்த குடல் தாங்காது, அதனால மருந்த தாய்க்கு கொடுத்து அந்த தாய் கொடுக்கின்ற பாலினால் இந்த பிள்ளையினுடைய நோயை தீர்க்க வேண்டும். அதுபோல கடினமான கருத்துக்களை ஆசிரியர்கள் உள்வாங்கி அதை மென்மைப்படுத்தி இனிமையாக தன்னுடைய மாணவர்களுக்கு கொடுத்தால் ஆர்வமாக இருக்கும், பாடத்தை சுமையாக எண்ண மாட்டார்கள், சுவையாக எண்ணுவார்கள்.
1: அழகா சொல்றீங்க. சுமை இல்லாத சுகமா இருந்தா மட்டும்தான் திரும்ப திரும்ப அந்த ஆசிரியர் இடத்துல போய் சந்தேகம் கேட்கக்கூடிய ஒரு குணமும்
0: வளரும்.
1: அதே மாதிரி எப்படி வந்து சுவையா ஒரு செய்தியை கொண்டு போய் மாணவர்களிடத்துல சேர்க்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்க கிட்ட எப்படி சொல்றதுக்காக, நீங்க உங்களுடைய துறை சார்ந்து, தமிழ் துறை சார்ந்து நீங்க என்னதெல்லாம் எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கிட்டீங்க? ஏன்னா ஒரு ஆசிரியரா இருக்கிறவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வெறும் பாடத்திட்டத்துக்கான கல்வியை மட்டும் படிச்சா காணாது. அதனால நீங்க என்னதெல்லாம் ஏன் படிச்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்களேன்.
0: முதுகலை ஆசிரியர், ஆசிரியர் பயிற்சியில் இளங்கலை முதுகலை எல்லாம் படிச்சிருக்கேன். பிள்ளைகளிடத்திலே இதை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களிலே எங்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுத்தார்கள். அன்றைக்கு பாடல், சிறு பாடல், அந்த சிறு பாடலை பாடும்போது பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கும். போனோன்னே புத்தகத்தை எடு, 32 பக்கத்தை திருப்பு, இந்த பாடத்தை படி அல்லது நாம் படிச்சுதாரன்னு சொல்லக்கூடாது. முதல்ல அவங்கள என்ன செய்யணும், ஒரு அந்த அவங்களுடைய கவனத்தை நம்மிடத்தில் ஈர்க்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு கதையையோ, ஏதாவது ஒரு பாடலையோ, ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு 5 நிமிடம் கழித்து அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துவிட்டு நம்முடைய பாடத்தை சொன்னோமானால் அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக சிறப்பாக அமையும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நாங்கள் செமினாருக்கு போயிருக்கின்றோம். நான் ஆசிரியர் பயிற்சி படிக்கும் போதும் சரி, நான் வந்து முதுகலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் போதும் சரி, செமினார்கள் எங்களுக்கு நடத்தினார்கள். பிள்ளைகளுக்கு எப்படி சோர்வு இல்லாமல் பாடத்தை கற்றுக்கொள்வது, பிள்ளைகள் நன்றாக பாடம் நடத்தினால் பிள்ளைகள் சோர்வாகாது, தூங்காது. அதுக்கு ஆசிரியர் என்ன செய்யணும்னா, நன்றாக படிக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய யோசிக்கணும், நிறைய படித்தாதான் மாணவர்களுக்கு அதை கொள்ளும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வக்கத்தவும் வாத்தியான் போக்கத்தவும் போலீஸ். இல்லை, வாக்கு கற்றவன் வாத்தியார். ஏராளமான சொற்களை படித்தவன், நிறைய நூற்களை படித்தவன், வாக்கு கற்றவன், வெக்காபுலரி அதிகமாக கற்றுக்கொண்டவன் தான் வாத்தியார். போக்கற்றவன் போலீஸ் இல்லை, போக்கு கற்றவன் போலீஸு. ஒருதனை நல்லவன் அல்லது திருடன், இவன் மோசமானவன், அவன் பார்த்த பார்வையிலேயே கண்டுபிடிக்கின்றானே அந்த போக்கு, அதை கற்றவன் தான் போலீஸ். எனவே ஆசிரியர் வாக்கு கற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று ஒரு பழமொழியை சொல்வார்கள், மருத்துவர்கள் ஒருவரை பிணமாகாமல் காக்கிறார்கள், ஆசிரியர்கள் ஒருவனை நடைபிணமாகாமல் பார்த்து கொள்கிறார், அறிவை ஊட்டுகிறார். அந்த அறிவை செலுத்துகிறார் என்றோ அல்லது அறிவை திணிக்கின்றார்கள் என்றோ சொல்லவில்லை, அறிவை ஊட்டுகின்றார். ஊட்டுவதுக்கு ரொம்ப முக்கியமானது, அன்னைதான் உணவை ஊட்டுவாங்க, அப்படி அறிவை ஊட்டுது. ஊட்டு

0: இது மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். ஆகவே ஆசிரியர்கள் அந்த பாடங்களை எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு ஊட்டி விட வேண்டுமே தவிர திணிக்கக்கூடாது. திணித்தால் அவர்கள் அந்த பாடத்திலே வெறுப்படைந்து விடுவார்கள், வெறுப்படைய மாட்டார்கள்.
1: ஊற்றுறது அப்படிங்கறது உள்ள இன்னொரு கருத்தும் சொல்லலாம் நினைக்கிறேன். இப்ப நம்ம குழந்தை வந்து எவ்வளவு சாப்பிடும், எது பிடிக்கும் எது பிடிக்காது, எதை வந்து எதுக்குள்ள வச்சு கொடுக்கணும். ஒரு தாய்க்கு தெரியும், காய் சாப்பிடாத குழந்தைக்கு அதுக்கு பிடிச்ச சாதத்துக்கு உள்ள காய வச்சு கொடுக்கற தாய் உண்டு இல்லையா. ஊட்டுதல்ங்கிறது அதுதான். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு அவ்வளவு பாசமா தாய் கொடுக்கற மாதிரி ஒரு ஆசிரியர் கற்றுத்தரணும். அப்படி இருந்தாதான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை மேம்பாடு அடையும்ங்கிறத ஐயா அருமையா சொல்லியிருக்கீங்க. தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாம் போக, குழந்தைங்களை கவருவதற்காகவும் சரி, அல்லது இப்ப ஒரு இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்ல வந்து அதிலே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் ஐயா என்ன மாதிரியான இலக்கியங்கள்?
0: ரெண்டு காரியங்களை கற்றுருக்கேன். ஒன்று வந்து சைவ சித்தாந்தம், அடுத்தது ராமாயணம் மகாபாரதம் போன்ற அரிய நூல்கள், அதில் உள்ள கருத்துக்கள், மிகச்சிறந்த கருத்துக்கள் அதில் இருக்குது, அதை படிச்சிருக்கேன். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களிலே மக்களுக்கு உபதேசம் பண்ண செல்லுகின்றேன். இப்படி பல காரியங்களை செய்ததனால் மொத்தம் ஆன்மீகத்திலும் சரி கல்வியிலும் சரி அது ரெண்டு கண்களாக இருக்க வேண்டும். எப்போதுமே ஆன்மீகமும் கல்வியும் ரெண்டு கண்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்து புராணங்களிலே இருக்கின்ற நல்ல கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுவே எடுத்து எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கின்றேன். கம்பராமாயணத்தில் ஒரு லைன் வரும், அந்த ராமன் சீதையை பார்த்து சொல்லுவார், இந்த இப்பிறவில் இரு மாதரை சிந்தையாலும் துடேன். நல்ல ஒரு கருத்து சொல்லுவார். தனி மனித ஒழுக்கத்தை பற்றி வேற யாரும் இவ்வளவு சொல்ல முடியாது. இவைகளையெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ எல்லாவற்றையும் திரட்டி பிள்ளைகளுக்கு சுவைப்பட சொன்னால் வருங்கால சந்ததி சிறப்பாக மாடும். ஏன்னா அன்னைக்கு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே விளையாட போயிடுவோம் அல்லது வேலைக்கு போவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது, உட்காந்து உடனே ஹோம்ஒர்க் பண்ணு அது பண்ணு, நாளை மிஸ் திட்டுவாங்க, அது ராத்திரியும் ஹோம்ஒர்க்கை பண்ணி பிள்ளைகள் அழுதுகிட்டே இருக்கோம், தூக்கத்திலையும் இதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோம். ஆகவே இப்படி இல்லாமல் அந்த கல்வி நீர் அதிகப்பட்டு போவதனால் ஞாற்றுக்கள் மூழ்கடைக்கு போய்விடும். அதனாலே அதை மிதமாக கொடுத்து தன்மையாக கொடுத்து நம்ம செய்தோம்னால் மிகவும் சிறப்பாக பிள்ளைகள் கற்பார்கள். வருங்கால சமுதாயம் மனித நேயமுடையவர்களாக வாழ்வார்கள். இப்ப எல்லாம் மனித நேயம் குறைஞ்சு போச்சு, அது ஒரு பெரிய ஆபத்து. மனித நேயத்தையும் கட்டி கொடுக்க வேண்டும். மாரல் ஸ்டடி எல்லாம் இப்ப குறைச்சிட்டாங்க. மாரல் ஸ்டடியை குறைச்சிட்டு அந்த பீரியட பிசிக்ஸ் வாத்தியாரோ கெமிஸ்ட்ரி வாத்தியாரோ வாங்கிட்டு போயிடுவார். விளையாட்டு பீரியட்ல விளையாட விடாம கணக்கு வாத்தியார் வாங்கிட்டு போயிடுவார். இந்த நிலை மாறணும். அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்துல அந்தந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இல்லாம இருந்தா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போற சமயத்துல நாலு மணி பூக்களாக தான் போவாங்க.
1: நமக்குன்னு ஒரு பிடிப்பு, ஒரு குரல் வரியாக இருக்கலாம், அல்லது நம்ம இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கக்கூடிய ஏதோ ஒரு வரியாக இருக்கலாம், அது நம்முடைய வாழ்க்கையை வந்து செழுமைப்படுத்தும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க.

0: நீ புதிய விடியலுக்காக நீ போராட வேண்டும் என்று நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். சுருக்கமாக அதன் படிக்கின்றேன். புதிய விடியலுக்காக போராடும் இளந்தோளா, நவபாரத் நாயகனே, வெற்றி கனியை பறிக்க ஓடுபவனே, இன்று மட்டுமல்ல நாளையும் உன்னுடையதுதான். தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே, தடைகளைக் கண்டு தவித்து விடாதே. ஓடு, ஓடிக்கொண்டே இரு. உன் எதிரில் வெற்றி கனி தெரிகிறது, அது உன் கைகளில் வந்து விழும் என்று நம்பாதே. நீதான் அதை பறிக்க வேண்டும். ஓடும் பாதையில் இருக்கும் சாதிக்கற்கள் தூள் தூள் ஆகும் வரை, உன்னை தடுக்கும் மத பாறைகள் மாய்ந்து போகும் வரை ஓடு, ஓடிக்கொண்டே இரு. ஒளி குறைந்த பாதைக்கு உன் விழியே ஒளி. புதிய விடியலுக்காய் போராடும் நீ மாலை இருளுக்கு மயங்குவது ஏன்? பேதையாக்கும் போதையை உடனே விட்டுவிடு. பாக்கெட்டில் இருக்கும் பாக்கை தூக்கி எறி, படிக்கட்டு ஏறுவதற்கு அது வசதியாக இருக்கும். சிகரத்தின் உச்சத்தை தொட்டவர்களின் சரித்திரம் உனக்கு தாரக மந்திரம். சாதனையாளர்களின் சாசகப்பட்டியல் நீ தினம் படிக்கும் தேவாரம். உனக்கு பாதை அமைத்து தந்தவர்களின் பயோடேட்டா நீ தினம் வாசிக்கும் திருவாசகம். உனக்கு அறிவுரை சொன்னவர்களின் அருள்வாக்கு நீ தியானிக்கும் திருமறை. உன்னை ஊக்குவித்தவர்களின் அச்சரங்களை உச்சரித்து கொண்டு ஓடு. சுவாசிப்பது உயிருக்கு எவ்வளவு முக்கியமோ, வாசிப்பதும் யோசிப்பதும் வாழ்க்கைக்கு முக்கியமே. யானைக்கு பலம் தும்பிக்கையில், உனக்கு பலம் நம்பிக்கையில். உலகத்தைப்படி, உண்மையைப்படி, மானுடத்தைப்படி, மனு தர்மத்தைப்படி, காந்தியைப்படி, கலாமைப்படி, நேருவைப்படி, நேதாஜியைப்படி, அதுதான் வாழ்க்கையின்படி. புதிய விடியலுக்காய் போராடும் இளந்தோளா, இன்று மட்டுமல்ல நாளையும் உன்னுடையதுதான். இது இளைய பிள்ளைகளுக்காக, இன்றைய தலைமுறைகளுக்காக எழுதிய கவிதை.
1: நிச்சயமா அவங்க படிக்கும்போது யாருடைய வாழ்க்கையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதே புரிஞ்சுக்கிடுவாங்க.
0: ஆமா,
1: இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா துறையிலயும் இருக்கிறோம்.
0: ஆமா,
1: என்ன எங்கேயுமே மிச்சம் இல்லை. ஏன்னா ராணுவம் மட்டும் இல்லாம இருந்தோம், இப்ப அங்கேயுமே பெரிய அளவுல வீராங்கனைகளாக இன்னைக்கு நம்முடைய பாரத தேசத்துல பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான எந்த விதமான சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் மிக்கவர்களாக
0: இருக்காங்க
1: இல்லையா. இந்த சூழ்நிலையில ஒரு பெண் தன்னை

0: தற்காத்து கொள்வதற்கு. ஏன்னா தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த
1: சொற்காத்து சோர்விலாள்பேணி.
0: அப்ப அந்த தற்காத்தலுக்கான ஒரு நெறிமுறை, இத பெண்ணுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னா அவங்களுடைய பார்வை சரியாக அமைவதற்கு ஆணுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும், நிறைய
1: ஆணுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும்.
0: ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எவ்விதம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றோரும் உற்றாரும் ஆசிரியர்களும் சொல்லுங்க.
1: இந்த பெண்களுடைய சிறப்பை சொன்னா, நீர் இல்லா நெட்டிவாள், நெய் இல்லா உண்டிவாள், ஆறில்லா ஊருக்கு அழகுப்பாள், தேரில் உடன்பிறப்பில்லா உடம்புவாள், பாலே மடக்கொடி இல்லாமனை. மடக்கொடி இல்லாத பெண்கள் இல்லாத வீடு பால் வீடாகிவிடும். இந்த பெண்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண் இளமையிலே தந்தைக்கு பயப்பட வேண்டும், சகோதரனுக்கு பயப்படணும், அடுத்தது கணவனுக்கு பயப்படணும், வயது முந்த காலத்தில் மகனுக்கு பயப்படணும். இது மாறணும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி மாறுவதற்கு நல்ல கருத்துக்களை முன்னெடுத்து இந்த ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பெண்கள் எந்த ஊரில் சரியில்லையோ, எந்த வீட்டில் சரியில்லையோ, அந்த சமுதாயமே அழிந்து போகும். ஆகவேத்தான் பெண்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டில் 10 பேர் படிச்சிருந்தா 10 பேர் படித்தது, ஆனால் ஒரு பெண் படிச்சிருந்தா 10 பேரும் படித்ததுக்கு சமமாகிவிடும். ஆகவே அதற்கு ஆணென்றும் பெண்ணென்றும் பாகுபாடு இல்லாமல் பெண்ணை நம்பிக்கை உள்ளவளாக வளர்க்க வேண்டும். நான் எல்லாம் வேலை பார்க்க காலத்தில் ஒரு வகுப்பில் 40 பிள்ளைகள் இருந்தா 30 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள், 10 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். நான் ஓய்வு பெற்று வருங்காலத்தில் வகுப்பு அறைகளை பார்த்தால் 40 பிள்ளைகளில் 30 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், 10 பிள்ளைகள் தான் ஆண் பிள்ளைகள். அந்த அளவுக்கு 50 வருடத்திலே முன்னேறிவிட்டது. ஆகவே நான் முன்னேற வேண்டும், நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை பெற்றோரும் ஆசிரியரும் ஊட்டி வளர்க்க வேண்டும். தன்னம்பிக்கையே வர வேண்டும். எதுக்கெடுத்தாலும் குறை சொன்னா அது அப்படியே மனதில் வாங்கி நம்ம இப்படிதானோ, நம்ம சரியில்லையோ அப்படி வந்திருக்கோம். நீ செய்வ, உன்னால முடியும். பாரதி சொன்னார் இல்லையா, ஆணுக்கு எங்கு பெண் இணைப்பில்லை காணென்று கும்மியடி. சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரியலின் பெண்கள் நடத்த வந்தோம் 8 அறிவினில் ஆணுக்கு இங்கு பெண் இழைப்பிள்ளை காணும் கும்மி அப்படின்னு கும்மி பாட்டில் சொல்வார்கள். ஆகவே இன்னும் எல்லா துறைகளிலும் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். இன்னும் வீட்டிலே பெற்றோரும் பள்ளிகளிலே ஆசிரியர்களும் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும். ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நீதி கதைகள் நிறைய சொல்லிக் கொடுக்கணும். நீதி கதைகள் போச்சுன்னா எல்லாம் போச்சு. இன்னைக்கு நீதி கதை இல்லாமல் இருக்கிறதுனால தான் சில அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பெற்றோரும் சரி, வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களும் சரி, ஆணும் பெண்ணும் வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். அவங்களெல்லாம் உங்கள் சகோதரிகள், உன்னுடைய அம்மா. இந்த கண்ணோட்டத்திலாம் நீ பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை வெறுப்பான கண்ணோட்டத்திலேயோ வேற அந்த கண்ணோட்டத்திலேயோ பார்க்கக்கூடாது என்று நீதி போதனையையும் வகுப்புகளிலும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், வீட்டிலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்களும் நெறி மாறமாட்டார்கள், பெண்களும் நெறி மாறமாட்டார்கள். ஏன்னா சின்ன குழந்தையில சொல்லிக் கொடுக்கிறது பசுமரத்தாணி போல பதிந்து விடும். இன்னொன்று, பெற்றோர் கவனிக்க வேண்டியது எந்த நண்பரோடு இவர்கள் சேர்கிறார்கள். இவர்களுடைய நண்பர்களை, ஆணுடைய நண்பர்களையும் சரி பெண்ணுடைய தோழிகளையும் சரி, நாம் கண்காணிக்க வேண்டும்.
0: ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ஐயா. ஏன்னா பிள்ளைங்களோட பெற்றோர் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அந்த பிள்ளைங்களும் வந்து நிச்சயமா வருங்காலத்துல மற்றவர்களிடத்துல எப்படி பழகணுங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க. தன்னையும் பக்குவப்படுத்திக்கிறதுக்கு எல்லா ஆசாபாசங்களும் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதுல எப்படி நம்ம சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கத்தோட இருக்கணும்,
1: நெறிப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும்.
0: நம்ம அறநெறி சார்ந்த ஒரு பெரிய பண்பாடு நம்மளுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டுக்குள்ள நம்ம குழந்தைங்களை சரியாக வளர்க்கறதுக்கு அழகா சொல்லியிருக்கீங்க ஐயா. உங்களுடைய முதுமை காலத்துல ஒரு 80 வயதுக்கு அப்புறமா இந்த 24 மணி நேரத்தை நீங்க எப்படி கட்டமைச்சுக்கிறீங்க? உங்களே மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்ப வரக்கூடிய இளைய தலைமுறைக்கும் சரி, இந்த 24 மணி நேரத்தை எப்படி கட்டமைச்சா எப்பவும் உங்களை போல சந்தோஷமா மத்தவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் உதவி செய்யறது மாதிரியும் நல்ல பண்புள்ளவராகவும் வளரவும் இருக்கவும் வாழ்க்கையை வந்து நிம்மதியா கழிக்கவும் முடியும்?
1: பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, வைகரை துயிலெழு. வைகரைன்னா அதிகாலம் 4 மணிக்கு எழுந்து விடுவேன். எழுந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை படிப்பேன். 5 மணி வரை அதை படித்து முடித்து விடுவேன். ஏதாவது கவிதைகள், கட்டுரைகள், கதைகள், புத்தகங்கள் எழுத வேண்டுமானால் அதற்கு பிறகு அதற்கு ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் செலவு பண்ணுவேன். இதற்கு இடையிலே எனக்கு மனைவி எழுந்து வந்து விடுவார்கள். வந்து வீட்டு வேலைகளை நாங்கள் 2 பேருமாக பகிர்ந்து கொள்வோம். அதன் பிறகு நான் நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுவேன். ஏன்னா அது வாடி போகக்கூடாது. வளலால் சொல்வா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஆகவே பயிர்களை நேசிக்க வேண்டும், மரங்களை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் புராணங்கள் சொல்லுகிறது நமக்கு முற்பட்டவர்கள், நமக்கு மூத்த

0: மற்றவர்கள் தான் மரங்கள், அதற்கு பிறகுதான் நாம் தோன்றினோம். அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. மரம் தான் நமக்கு அடிப்படை. உணவு தருகிறது, மருந்து தருகிறது, நிழல் தருகிறது, நல்ல காற்றை தருகிறது. அந்த மரங்களை போஷிக்க வேண்டும். அதனால நான் அந்த செடிகளுக்கு மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பராமரிப்பேன். அதன் பிறகு கடைகளுக்கு சென்று வீட்டிற்கு வேண்டிய பொருள்களை வாங்கி வருவேன். மத்தியானம் சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் தூங்க மாட்டேன், சும்மா படுத்திருப்போம். அப்போ வானொலி நிகழ்ச்சி அல்லது டிவி ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தால் பார்ப்போம். அதன் பிறகு ராத்திரி கொஞ்ச நேரம் புத்தகங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு தூங்க போறது தினம் 10:30 மணி. 10:30க்கு தான் தூங்க போவோம். இது கடையில் நண்பர்கள் வருவார்கள், சில மாணவர்கள் சந்தேகங்களுக்கு வருவார்கள். இவர்களுக்கெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு 4 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போனா கடைகள்ல மக்கள் நிற்பாங்க, பொதுமக்கள். அவர்களோடு நான் பிரத்யேகம் ஆகிடக்கூடாது, அவர்களோடு மிங்கிள் ஆக வேண்டும். அப்போதான் அவருடைய உணர்வுகள் நமக்கு தெரியும். டீ கடை ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ், ஏன்னா அங்கதான் 4 பேர் கூடுவாங்க. நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வேற இருக்கு, ஆனா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அவன் தான் என் வேலைக்கு வரியா, அந்த இடத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டு வேலை கொடுக்க இடம் தான் அது. அதனால அதை நம்ம சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அங்கு இருக்கின்ற மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாம் பார்ப்போம். அங்கதான் வானொலி ஒலித்துக் கொண்டிருக்கும். இதையும் கேட்டுக்கொண்டு மக்களுடைய அளவலாவி ஒரு மணி நேரம் அப்படி மக்களோட அளவலாவி என்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக கழிக்கின்றேன். அது எனக்கு இனிமையாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா கேக்கும் போது. ஏன்னா பயனுள்ள வகையில நம்ம வாழ்க்கை அமையணும் அப்படிங்கறதுல நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் நிச்சயமா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு மனிதன் செம்மையாக வாழ்வதற்கு 3 குறிக்கோள்கள் நீங்க கேக்குறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
0: மனதாலும் தீங்கு செய்யக்கூடாது யாருக்கும். 2வது, பிறருக்கு உதவி செய்யணும். தனி மனித ஒழுக்கத்தில சிறப்பாக இருக்கணும். தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த நாட்டுக்கு வேணும். இன்னுள்ள பிரச்சனை எல்லாம் தனி மனித ஒழுக்கம் இல்லாததுனால. இந்த 3 ஒரு ஆள் கடைபிடித்தா அவன் மிகச்சார்ந்தான மனிதனாக வாழ்வான். அவனுடைய காலத்திற்கு பின்னாலும் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்கும்.
1: ரொம்ப அருமையா தெளிவா இயன்ற வரைக்கும் அடியன் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிலையத்திற்கு வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கும் உங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை எங்களுடைய நேயர்களோடையும் எங்களோடையும் பகிர்ந்துகிட்டதுக்கும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிலையத்தின் சார்பாக மிக்க நன்றி.
0: என்னிடத்தில் உரையாடி என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கும் நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.

0: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை அனுபவ பேழை. செம்பன் விளை எம் சத்யநேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஒய் கிருபா கணேஷ். அமைப்பு எஸ் நவரத்னா.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலின் 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4 மணி. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது நாட்டில் வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். பிரணாம் என்பதன் பொருள் பூமி தாயை மீட்டெடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துதல் என்பதாகும். இந்த திட்டம் வேதி உரங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாட்டால் ஏற்படும் மண்வள குறைபாடு, நீர் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அரசின் உரமானிய சுமை போன்ற பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்திய வேளாண்மை பல தசாப்தங்களாக வேதி உரங்களை அதிகமாக சார்ந்துள்ளது. குறிப்பாக யூரியா, DAP, NPK போன்ற உரங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக மண்ணின் இயற்கை வளம் குறைதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் வேளாண் செலவு அதிகரித்தல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்நிலையை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாத்து நீடித்த வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதே பிரணாம் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். PM பிரணாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேதியியல் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். இயற்கை உரம், உயிர் உரம், நானோ உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வழிவகை செய்கிறது. மேலும் மண்ணின் வளத்தை பாதுகாத்தல், உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், நிலையான வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்தல், அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துதல் ஆகியவையும் இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும். இதன் மூலம் விவசாயிகள் நீண்ட காலத்திற்கு மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவெனில், இது விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி வழங்குவதற்கு மாறாக வேதி உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதில் சிறப்பாக செயல்படும் மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி வேதியியல் உர பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது ஒரு மாநிலம் வேதி உர பயன்பாட்டை குறைத்து மானிய செலவை சேமித்தால் அந்த சேமிப்பில் 50% ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதில் 95% தொகையை பயன்படுத்தி மாநில அரசுகள் வேளாண் உள்கட்டமைப்பு, இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி மையங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், மண் ஆரோக்கிய மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. மீதமுள்ள 5% கண்காணிப்பு, ஆய்வு, திறன் மேம்பாடு மற்றும் நிர்வாக செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையே போட்டி மனப்பான்மையுடன் வேதி உர பயன்பாட்டை குறைக்கும் ஊக்கம் ஏற்படுகிறது. PM பிரணாம் திட்டத்தின் கீழ் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி, நானோ யூரியா பயன்பாடு, மண் பரிசோதனை, மண் ஆரோக்கிய அட்டைகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல், உரங்களை சமநிலையாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். மேலும் பயிர் சுழற்சி முறை, பசுந்தாள் பயிரிடல், பயிர் எச்சங்களை பயிர் சுழற்சி செய்தல், கரிம உர உற்பத்தி மையங்களை உருவாக்குதல் போன்ற நிலையான வேளாண்மை முறைகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் வாயிலாக மண்ணின் கரிமச்சத்து அதிகரித்து நுண்ணுயிர் செயல்பாடு, நீர்த்தாங்கும் திறன் மேம்பட்டு நீண்டகால மகசூல் நிலைத்தன்மை பெறுகிறது. இத்திட்டம் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் கரிமச்சத்து அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர் மாசுபடுவது குறைகிறது. விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறைந்து இயற்கை வேளாண்மையின் மூலம் உயர்தர விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியை வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடிகிறது. மேலும் பசுமையில்ல வாயு உமிழ்வை குறைப்பதிலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் இந்த திட்டம் மறைமுகமாக பங்களிக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நீர்கிளீனம் காதோறும் இசைத்து மனதோடு உறவாட வருகிறது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் திருமலை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் பா விஜய்.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

பாட்டு கதை கவிதை விடுகதை அப்படின்னு சொல்றதுக்கு இப்பவே தயாராகுங்க செல்லுங்களே. நேரம் இப்போது 4:11. பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் மின்சார கண்ணா படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி.

0: ஹரிஹரன் சுஜாதா குரல்கள்ல மின்சார கண்ணா படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டோம்.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேரம் இப்போது 4:17:50. மாலை நேரத்தில் நம் மனதோடு இசை பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஜெயம் படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஆர் பி பட்நாயக், வரிகள் பழனி பாரதி.

நேரம் இப்போது 4:23. காட்டலைகளில் கலந்து நம் காதுகளோடு இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக ஹரிகரன் பாடியது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், வரிகள் வைரமுத்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. நேர்களை இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை.

0: உள்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:03.
4: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
5: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
4: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
5: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
5: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
4: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
5: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்

பூக்கள் பல ஒன்று சேர்ந்தால் அழகிய பூ மாலையாகும். பாக்கள் பல ஒன்று சேர்ந்து இங்கே முல்லைச்சரமாக மணம் வீச வருகிறது. நமது குமரி பண்பலை 101.

நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன். எந்தன் மனமெனும் கோவிலில் வீற்றிருக்கும் தேவியே, உன்னை நினைக்கையில் உள்ளமும் உற்சாகத்தில் பறக்குது மெல்ல. பார்வைகள் இங்கே பரிமாறிட இதயங்களும் இடமாறினமெல்ல.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.

0: நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரிசைச்சரம். நேரம் இப்போது 5:11. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நான் ஆணையிட்டால் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் வாலி. மனதுக்கு பிடித்தவர் அருகிருந்தால் மனபாரம் குறையும் தானே? கூடவே அவர்களை பார்த்தும் கொண்டிருந்தால் பாட்டோடு ஆட்டமும் வருமாம்.
1: பாட்டு வரும்

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்போது 5:16:40. மஞ்சள் வெயில் மாலை பொழுதினில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் இசைக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சிவகாமியின் செல்வன் படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், வரிகள் புலமைப்பித்தன். ஏழிசையின் மோகனங்கள் சேர்ந்தால் இனிமைக்கு பஞ்சமா? அதுபோல் இனிமை தரும் என்னவளின் ஸ்பரிசம் இதயத்தில் குடிகொண்ட என்னவளே, இனி என் வாழ்வில் எல்லாம் நீதானடி.

நேரம் இப்போது 5:22. பொன்மாலை வேளையில் நேர்களின் நெஞ்சங்களை தாளாட்டிக் கொண்டிருப்பது பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் மௌன கீதங்கள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை கங்கை அமரன், வரிகள் வாலி. சொல்லாமல் தொட்டுச் செல்லும் தென்றலாய் என் மனம் வருடிச் சென்றாய் மெல்ல. தென்றலின் தோழியோ இல்லை தேவமங்கையும் நீதானோ. மூக்குத்தியின் அழகில் காற்றும் இவளிடம் காதல் கொண்டு கதி பேசுதோ.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 5:29. நீர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இது நம்மாளு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை கே பாக்யராஜ், வரிகள் புலமைப்பித்தன். தூக்கமும் தூரமாகிட, கண்கள் இரண்டும் தாளம் போட, கால்களும் துள்ளி குதிக்க, இதயத்தில் இதமான ரீங்காரம் ஒன்று கேட்கிறதே, ஏன் இந்த சந்தோஷம்?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம், பெருஞ்செல்வ விளை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுதசுரபி காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள், கணபதிபுரம் வளங்குன்றா நீரேரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேர்களே, மாலை நேரத்தில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தளபதி படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. உள்ளம் நினைப்பதை உதடுகள் மறைக்கின்றன, இணைந்த இதயங்களில் பிரிவென்பதில்லை என்றாலும், மைப்பூசும் கண்ணில் பொய்ப்பேசும் மாயம்தான் என்னவோ

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: நேரம் இப்போது 5:43:30. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சிவாஜி படத்திற்காக உதித் நாராயணன் சென்னையை பாடியது. பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான், வரிகள் வைரமுத்து. பாலைவனமும் சோலைவனமாகும் நீ பார்த்தால், பசியும் பறந்திடும் பட்டாம்பூச்சியாய் மனம் சிறகடிக்கும், வாழ்வில் வசந்தமாய் வந்தவளே, வானம் உள்ளவரே நம் காதல் வாழும்

நேர்களை நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்று ஒன்றின் முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசை சரம். நேரம் இப்போது 5:50. முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடல் டெடி படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் மதன் கார்கே. மனதின் கண்ணாடி முகம், வண்ணங்கள் நானானால் தூரிகை நீயாவாய், என் இன்ப துன்பத்தில் இணை பிரியாமல் என்னுடன் வரும் துணையே நீதான், என்னுயிரும் நீதான்.

முன்னெச்சரத்தில் நிறைவாக வருவது இட்லி கடை படப்பாடல். பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் தனுஷ். இறைவன் படைப்பில் இயற்கை பேரழகு, மேகம் மின்னல் மழை வானம் வனம் என எல்லாவற்றையும் யாவருக்கும் பொதுவாக தந்தான் இறைவன். அவன் அருளை என்னவென்று சொல்வது?

0: இதுவரை முள்ளிச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரு இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போது 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.

0: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
6: அப்போ கார் வாங்க போறோமா?
5: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
6: வாவ், கிரேட்.
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
8: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
9: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
8: போன் 233-066.
10: இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இடிர்வு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 உழவர் உலகம், கிசான் வாணி. இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரும் செல்வவிளை பி நாராயணதாஸ் அவர்கள். அமுத சுரபி, இதில் காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள். தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேகியர் விருப்ப பாடல்கள், 9:15 திரையிசை, 9:30 நாடகமலர். இதில் பூமிகா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 10:15 நிலாமுற்றம் நேகியர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், 7:05 காந்தி அஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. நாளை காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளில் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ், இதில் திரையிசை கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

இயற்கைக்கு மாணவர்கள் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமா படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கனிங்கராஜபுரம் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் அதாவது வேதியியல் பணியிடத்திற்கு மாதம் 18,000 ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்திட தகுதியான நபர்களிடமிருந்து இன்று முதல் 16/7/2026 முதல் இம்மாதம் 22 வரை 22/7/2026 வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை எழுத்து மூலமாக அல்லது நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் 3 பிரதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் இம்மாதம் 22 மாலை மணி 5:45 விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்கள்.

நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கமும் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 2026 இம்மாதம் 25ஆம் தேதியன்று சனிக்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பயோனியார் குமாரசாமி கல்லூரியில் வைத்து நடைபெறும். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் https://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நாடுநர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் கேண்டிடேட் லாக்இன் கிளிக் செய்து யூசர் ஐடி உருவாக்கி தங்கள் கைபேசிக்கு வரும் ஓடிபியை பயன்படுத்தி பதிவு செய்து மீண்டும் லாகின் செய்து கல்வி தகுதி உட்பட இதர விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து நிறைவு செய்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுமாறும் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறாா்.

0: சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: போன் 7358737358.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
14: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
13: போன் 233-066.
15: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
16: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
17: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
18: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
19: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: மெல்லிசையில் முதலில்
4: இயற்கை என்றொரு என தொடங்கும் சங்கர் கணேஷ் இசையமை

0: மெல்லிசையில் நிறைவாக
1: விதவிதமா என தொடங்கும் ஜாலி ஆபிரகாம் பாடிய பாடலை இயற்றியவர் பிறைசூடன். இசை டி கே ஜெயராமன்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும்

0: அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உற்பத்தி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல் பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல்கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில்

0: ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை இன்று தமிழக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும். மேலும் நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீச வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்துத்துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷார்ஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
4: நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40

நேர்களை கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் ராஜ பார்வை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசு.

0: மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

நேயர்களே, குமரி பண்பலை நூற்றோரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நீதியின் மறுபக்கம் படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 2330066.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நீங்களே காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நேரம் இப்போது 6:55. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் முத்துலிங்கம்.

0: இதுவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வரை பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வரை பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வரை பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
7: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
6: போன் 233-066.
0: இன்னிசை நேரத்தில் வரும் பாடல்களை பாடியிருப்பவர் சௌமியா.

இன்னிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் செந்தில்.
1: மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு திட்டங்களையும் செயலாற்றி வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு உணவு பதப்படுத்தல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் PMKSY திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர்களுக்கு மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் தொழில் முனைவோர்கள் அதிக அளவில் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து புதிய சாதனை படைக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமையில் மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல் உத்தரவு வரன்முறைப்படுத்தி, பட்டா கலைஞர்களின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வேண்டி, தொழில் கடன் உதவி, முதியோர் உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய 718 கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு உரிய பதிலளிக்குமாறு அனைத்து துறை அலுவலர்களையும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பணி மேற்கொண்டார். தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அரசு சேவைகள்

0: மற்றும் நலத்திட்டங்களை மக்களுக்கு தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு அதிகாரிகள் கிராமங்களுக்கு நேரடியாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அரசின் திட்டங்களை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் பட்டா மாற்றம், முதியோர் உதவித்தொகை, புதிய ரேஷன் கார்டு போன்ற கோரிக்கைகளை குறித்து மக்களிடமிருந்து மனுக்களாக பெறப்பட்டு 30 நாட்களுக்குள் தீர்வு காணுதல் மூலம் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார். அதன்படி கடையநல்லூர் வட்டம் தேர்வு செய்யப்பட்டு அதற்குட்பட்ட பகுதிகளில் நியாயவிலைக் கடைகள், அரசு பள்ளிகள், சுகாதார நிலையங்கள், அம்மா உணவகம் உள்ளிட்ட பகுதிகளை ஆட்சியர் நேரடியாக ஆய்வுப் பணி மேற்கொண்டார். இந்த ஆய்வில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இங்குள்ள குற்றால அருவிகளில் வெள்ளியை உருக்கியது போல சில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து சீசன் காலங்களில் குளித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் சீசன் துவங்கி களைகட்டி காணப்படுகிறது. அந்த வகையில் குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி வரும் நிலையில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சீசன் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றதும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி முதன்முறையாக சுயம்பர பார்வதி ஹோமம் நடைபெற்றது. தென் தமிழகத்தின் முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் இவ்வாலயத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிவார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து கோவில்களில் தினந்தோறும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 150-க்கும் மேற்பட்ட திருமணமாகாத இளம் பெண்கள், இளைஞர்கள் தங்களது குடும்பத்தினருடன் ஹோமத்தில் பங்கேற்றனர். வேத விற்பனர்களும் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஹோமத்தை நடத்தினர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாத வழங்கப்பட்டது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெறும். இவ்விழாவை காண நாட்டின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சங்கர நாராயண சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் 18ஆம் தேதி வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் துவங்கும் விழா, 28ஆம் தேதி சிகர நிகழ்ச்சியாக ஆடி தபசு திருவிழா நடைபெறும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டில்

0: நாட்களிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிப் பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை, நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க முத்தத்துல நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறத வீரக்கழிவு ஈர இல்லாத கழிவுன்னு 113 அவுட்சோர்சிங் ஒர்க்கர்ஸ் இதை எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் MCC ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு வெட் வேஸ்டா எல்லாத்தையுமே வந்து

0: உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிம் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றி விடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரிச்சு சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரிச்சு வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவுகள் மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
1: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும் 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும் 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25:30. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள்,

வாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். காற்றின் வேகம் மணிக்கு 18 முதல் 20 கிலோமீட்டர் இருப்பதால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். மரவள்ளியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். போரேட் குருணை மருந்தினை மல்லிகை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின்

10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண்கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். பப்பாளியில் அறுவடைக்கு பின் ஏற்படும் பழ அழுகலை தடுக்க மேங்கோசெஃப் என்ற மருந்தினை 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து பழம் அறுவடை செய்வதற்கு முன்பு தெளிக்க வேண்டும். இலவங்கப்பட்டை செடியில் இழைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 0.25% காப்ராக்சி குளோரைடு தெளிக்கவும். இவ்வாறு பீச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால் வாய் மற்றும் மடி காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பாலருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடமுள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளாா்.

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம். பெருஞ்செல்வ விளை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள், கணபதிபுரம் வளங்குன்றா நீரீரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: வேளாண் பெருமக்களை, விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுக்க முற்படுவோம். இல்லையே வருங்கால நம் சந்தையினருக்கு குறிப்பிட்ட சில பயிர்களை புத்தக வடிவில் சொல்லிக் கொடுக்கும் நிலை ஏற்படும். எனவே இன்றே விழிப்பாய் செயல்படுவோம். விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுத்திடுவோம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது வேளாண்மையில் வெற்றி

0: பொறியாளரின் அனுபவம். பெரும் செல்வ விளை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எத்தனை வருஷத்து அனுபவம் வேளாண்மையில?
1: ஒரு 50 வருஷம். இது
0: ஆரம்ப நாட்கள்ல என்னென்ன மையான பயிர்கள் ஈடுபாடு?
1: முதல்ல எல்லாம் வந்து தட்டாருல சம்பா பயிர், குருவை, இப்படிதான் பயிர் போட்டிருந்தோம்.
0: பயிர் அப்படிங்கறது முழுக்க முழுக்க நெல் விவசாயம் மட்டும்தானா?
1: இல்ல, தென்னை பயிர் இருக்கு, கொக்கோ பயிர் போட்டிருக்கோம், தென்னுக்கடையில ஊடு பயிர் வாழை போட்டிருக்கோம். வாழை வந்து பழையங்குட்டான், சிங்கம், ரசகோலி, அது போக இப்ப வந்து நல்ல மிளகு இப்ப போட்டுட்டு இருக்கோம்.
0: இந்த மாதிரியான பயிர்கள் விரிவாக்கம் அப்படிங்கிற நிலைக்கு உங்களை ஆர்வப்படுத்தினது யார்?
1: அதுக்கு வந்து காரணம் திருப்பதிசாரம் கேவிகே, அது போக ஆத்மா, தோட்டக்கலை, இப்படி டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் எல்லாம் போய் தான்.
0: சில பயிற்சிகளை சொல்லுங்க. இந்த இடத்துக்கு போன நானே ஆச்சரியப்பட்டேன், அதுக்கப்புறமா அந்த பயிர்ல ஈடுபாடு காட்டினேன் அப்படின்னு.
1: அதாவது திருச்சியில வந்து வாழை சாகுபடி ஒரு ட்ரைனிங் கொடுக்க இடம் இருக்குது, அங்க போயிருந்தேன். அந்த பயிற்சி முடிச்சுட்டு வந்தோடனே வாழை போடணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. வாழையில வந்து அங்க ரொபஸ்டா, மோரிஸ் அப்படி உள்ளதுதான் போட்டிருந்தாங்க. ஆனா இங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் பழையங்கொட்டான், சிங்கன், ரசகளி, பூங்கதளி, இந்த சோப்பு, செந்துழுவன், இந்தியாவிலே ரகம் கூடினது கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் இருக்குது.
0: திருச்சியில கண்டனூர் சுற்றுலாக்கு போன இடத்துல பார்த்ததை வந்து என் நிலத்துல செயல்படுத்தின அப்படின்னு ஏதாவது ரகங்கள்?
1: நான் வந்து திருச்சியில போய் பார்த்துட்டு வந்துதான் ரகம் வந்து வேற அங்க உள்ள ரகத்துல ஒன்று ரெண்டு தை வாங்கிட்டு வந்தேன். தை வாங்கிட்டு வந்து இங்க ஒன்று நட்டு அது பலன் கிடைச்சது.
0: நம்ம மண்ணுக்கு
1: நல்லா வருது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் எல்லா வாழையுமே நல்ல வாரதுக்கு மண் வாக்கு நல்லா இருக்குது.
0: எது லெகுவான சாகுபடிங்கிறீங்க? நெல் சாகுபடியா, வாழை சாகுபடியா, தென்னை சாகுபடியா, கோகோவா, அல்லது பலதரப்பட்ட பயிர்களா?
1: நெல் பயிர் வந்து நமக்கு செலவு கூடுதல். அதாவது நமக்கு வயல் நடவு தொடங்கினே இருந்து நாற்று பாவனையில இருந்து அது வயல் அறுவடை வர நமக்கு வேலை இருக்குது.
0: கண்காணிப்பு முக்கியம்.
1: தண்ணி பாய்ச்சணும். நடவு வந்து நெல் அழகாமல் சிலும்பலா தண்ணி விடணும். காய்ச்சலும் பாய்ச்சலும் சொன்ன மாதிரி லைட்டா சிலும்பலா
0: அனுபவத்தில் நெல் சாகுபடியில இன்ன ரகம் தான் சார் இன்னைக்கும் கூட கை கொடுக்குது அப்படின்னு சில குறிப்பிட்ட ரகங்களை உங்களால சொல்ல முடியுமா?
1: சொல்ல முடியும். அதாவது 5/16. 5/16 வர சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5/16 அமோக வரவேற்பு இருக்குது. அது காரணம் என்னன்னா அது உணவுக்கும் பெஸ்டா நல்ல அருமையா இருக்குது. இட்லி, தோசை, இப்படி உள்ள இதுக்கு பலகாரங்களுக்கும் நல்ல அந்த அரிசி வந்து நல்லா இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் நானும் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன்.
0: அப்படியா?
1: ஆமா, நான் அம்பாசமுத்திரத்தில் போய் ட்ரைனிங் 6 நாள் ட்ரைனிங் முடிச்சு அங்கே இருந்து வந்த பிறகுதான் 5/16 அம்பாசமுத்திரத்தில் உள்ளதுன்னு தெரியும்.
0: அப்ப முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து 6 நாளும் அந்த 5/16 பத்திய பயிற்சி தானா?
1: நெல் ரகத்தை பற்றியே கம்ப்ளீட்டா.
0: எப்படி நோய் வரும், பூச்சி வரும்,
1: எப்படி என்ன
0: நீர் மேலாண்மை என்ன, உர மேலாண்மை என்ன,
1: எல்லாம் சொல்லி தந்தாங்க. டிபிஎஸ்ல 3 தான் நல்லா இருக்குது. 3 வந்து சாயாது.
0: எத்தனை நாள் பயிர் அது?
1: அது வந்து 125 நாள்.
0: நாட்கள் கூடுதல்.
1: நெல் நல்ல வெள்ளை அரிசி தான், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குது. ஆனா 5/16 பக்கத்துல வராது.
0: விதை நெல்லுக்காக என்ன பண்றீங்க? நீங்களே சேகரம் பண்ணி வைப்பீங்களா, மாற்றங்கள் உண்டா?
1: விதை நெல் நாங்களே நெல்லை காயப்பட்டு அப்படி வித்து எடுத்து ரெடி ஆக்கிடுவோம். மற்றபடி நம்ம நாகர்கோவில் ஏடி ஆபீஸ்ல வித்தெல்லாம் விதையெல்லாம் வரும். ஆனா அது வந்து முன்னாடி எல்லாம் அங்க வாங்குறது கிடையாது. இப்பந்தான் 1-2 தடவை வாங்கிட்டு வரேன். அது போக ராஜாக்குமலம் பலவள பிளாக் ஆபீஸ்லயும் ஒரு விதை பண்ண இருக்கு.
0: நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்ல இருந்து நீங்க விதை நெல் 5/16 உருவாக்க முடியாதா?
1: 5/16 ரகம் நமக்கே உற்பத்தி பண்ணலாம். நெல்ல எடுத்து காயப்போட்டு அதை விதை நல்லபடியாக எடுக்கலாம். நம்ம வந்து எடுக்க சமயம் நல்ல விதையை பார்த்து உணர்த்தி மழையில் அடிபடாமல் விதையை சேகரிக்கலாம்.
0: ஒரு அனுபவபூர்வமான விவசாயி, 40 ஆண்டுகால அனுபவம் உள்ள விவசாயி அப்படிங்கிற அடிப்படையில மற்ற விவசாயிகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க பார்ப்போம். விதைக்காக சேகரம் பண்ணணும் அப்படிங்கும் போது என்னென்ன நுட்பங்களை கையாளணும்?
1: அதாவது விதை வந்து சேகரிக்கும் போது அது மழையில நனையாம இருக்கணும். விதை வந்து நமக்கு அந்த பதர் எல்லாம் இல்லாமல், பதர் கூடுதல் இருந்தா நமக்கு விதை வந்து குறையும். அந்த பதற இல்லாமல்
0: வீசி எடுக்கணும்.
1: ஆமா, வீசி அதை நல்லபடியாக எடுத்து 3 நாள் காயணும். காயதும்
0: மத்தியான வெயிலா?
1: கடுமையான வெயிலையும் போடக்கூடாது. காலையில இருந்து மத்தியானம் வரை போட்டுட்டு எடுத்துடணும். அப்படி 3 நாள் உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தினா தான் அந்த விதை வந்து நல்ல முளைப்பு தன்மை இருக்கும்.
0: நிறைய விவசாயிகள், முன்னோடி விவசாயிகள் இந்த மாதிரியான விதை நெல் அப்படிங்கிற ரீதியில அரசாங்கத்துக்கு கூட கொடுக்கறாங்களே. நீங்க ஒரு முன்னோடி விவசாயி, உங்களுக்கு அந்த ஈடுபாடு உண்டா? எப்படி?
1: நான் வந்து உளுந்து விதை அரசாங்கத்துக்கு கொடுத்து கொடுத்துட்டு இருக்கேன்.
0: வித்தியாசமா சொல்றேன்.
1: ஆமா ஆமா, உளுந்து விதையே ஒரு 4-5 வருஷமா அரசாங்கத்துக்கு உளுந்து விதை கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்து வீல்டு நல்லா இருக்குது.

0: அதாவது எங்கள் ஏழாயில வேம்பன் ஒரு ஏழாயில உளுந்துக்கு நல்ல மண் இருக்குது. அந்த உளுந்து வந்து அங்க வந்து வம்பன் 8 வம்பன் 10, முதல்ல வம்பன் 8 நல்லா ஈல்டு கிடைச்சது.
1: ஒரே அறுவடை இல்லையா?
0: ஒரே அறுவடை. அதாவது முதல்ல எல்லாம் எல்லாரும் ஆள் வச்சுதான் பறிச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆள்
1: உங்களுக்கு கூலியில வந்து பணம்,
0: கூலியில செலவு ஓவர் ஆகுது. அப்ப செலவு கூடணும்னா நாங்க பிறகு பார்த்தோம் கட்டுப்படி ஆகாது. முதல்ல எல்லாம் வந்து ஒரு ஆள் பறிச்சாச்சானா 6-ல் 1 சம்பளம். இப்ப கடைசியில 6-ல் 1 பாதியாச்சு. பிறகு அந்த இது அவ்வளவுமே அவளுக்கு கூலிக்கு போயிரும். அதனால மொத்தத்திலே
1: உங்களுக்கு கிடைத்தது அந்த வேர் முடிச்சில உள்ள அது வந்து
0: நைட்ரஜன். அந்த வேர் முடிச்சில நைட்ரஜன் வந்து நெல்லுக்கு நல்ல பயிர் வரும். உளுந்தம் குளம் வந்து போட்டு உழுதாச்சானா நமக்கு வேற எந்த உரமும் வேண்டாம்.
1: அடுத்த போகு
0: நல்ல நெல் வந்து நல்லபடியா வளர்ந்து நெல் நமக்கு நல்ல நெல் உற்பத்தி கூடுதல் கிடைக்கும்.
1: சரி, உளுந்த பொறுத்தளவுல சேகரம் பண்ணி பாதுகாக்கணும், விதைக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைக்கிறாங்கன்னா, நீங்க வேற சொல்றீங்க நான் அரசாங்கத்துக்கு விதையா கொடுக்கறேன் அப்படிங்கிறீங்க, என்ன நுட்பத்தை கையாளுறீங்க?
0: அதாவது இந்த உளுந்து நம்ம விதைக்கு எடுக்க சமயம் உளுந்து நல்ல விளைஞ்ச முற்றிலும் நல்ல விளைஞ்ச உளுந்து வித்தா எடுக்கணும். முக்கா விளைச்சி இப்படி உள்ளதை எடுக்கக்கூடாது. அது போக இந்த உளுந்து வந்து நம்ம 3 தடவையாவது காயப்போடணும். 1 மாசத்துக்கு 1 தடவையாவது அதை உளுந்தை பார்த்து வெயிலில் காயப்போட்டு மத்தியம் வர காயப்போட வேண்டும். அதற்கு பிறகுதான் நம்ம இதை விதையாற்ற எடுக்கணும்.
1: ஓ, அந்த மாதிரி தான்.
0: ஆமாம்.
1: உத்தேசமாக உங்களமா எவ்வளோ விவசாயிகள் இன்னைக்கு வேளாண் துறை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி உளுந்து விதைகள்?
0: 8-10 ஆட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுக்காங்க.
1: பொதுவாக ஒரு விவசாயி தன்னுடைய உழைப்பை எந்த பயிராக இருந்தாலும் ஈடுபாட்டோடு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தான் வெற்றிங்கிறாங்களே.
0: அதாவது நம்ம இருக்க வயலை நல்லபடியாக செழிப்பாக பார்த்து நல்ல, அதாவது டெய்லி வயலில் போய் பார்க்க வேண்டும்.
1: அதில் சிரமம் பார்க்கக்கூடாது.
0: சிரமம் பார்க்கக்கூடாது.
1: சிரமம் பார்த்தா என்ன ஆகும்?
0: சிரமம் பார்த்தா உற்பத்தி குறையும், நமக்கு வருமானமும் குறையும். வயல் உழுவதுக்கு முன்னாடியும் தண்ணி எல்லாம் ரெடியா கலெக்டா நிக்குதா அப்பந்தான் உழ முடியும். தண்ணி இல்லாம இருந்தா பொடியில் ஆய்ப்பும் அது தொழில் அழுகாது.
1: ஒருவேளை இயந்திரமயமாதலுக்கு பிறகு இயந்திரம் வரல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தா நீங்களே மாடு கட்டி உழுதுருவீங்க போல இருக்க?
0: ஆமா, முன்னால மாடெல்லாம் இருந்து எங்களுக்கு ஓரடாவு ஓரண வந்து கால ஒரு 15 மாடு எனக்கு தொழுத்துல கட்டியிருக்கு. இப்போ அந்த தொழுத்து சும்மா கிடக்குது. இப்ப டிராக்டர் மயமாயாச்சு, இயந்திர மயத்துலதான் இப்ப உழுதுட்டு இருக்கோம்.
1: இயந்திரமய மாதல் ஆனது உங்களுடைய உழைப்பை சுருக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இயந்திரம் வரல அப்படின்னு சொன்னா விவசாயமே கொஞ்சம் கஷ்டம்தான்ங்கிறீங்களா?
0: இயந்திரம் வந்ததுனால விவசாயம் இப்ப வந்து அது குறையாமல் இருக்குது, செலவு குறையும்.
1: நெல் விவசாயத்தை பொறுத்தளவுல உங்களுடைய உழைப்பு ஆரம்ப விதை போடுறதுல இருந்து அறுவடை வர என்னென்ன வேலைகள் செய்வீங்க?
0: அதாவது இந்த முதல்ல இருந்த நாற்றெல்லாம் பாவி
1: நீங்களே பாவீங்க?
0: ஆமா, நாங்களே பாவோம். இந்த நாற்று பாவினாலும் அதாவது நான் வந்து இன்னைக்கும் கூட இந்த களைக்கொல்லி ஒன்றும் போடுவது கிடையாது. நாற்றங்காலையும் களைக்கொல்லி போடுவது கிடையாது, பேருடானும் போடுவது கிடையாது.
1: இது வந்து அந்த பயிற்சியில போய் தெரிந்து கொண்ட அனுபவமா?
0: ஆமா, பயிற்சியில போய் அனுபவப்பட்டதுதான் இது. ஆனா இந்த மண் புழு நிறைய நிலத்துல இருக்குது. அதே டைம்ல இந்த மருந்தடிக்கிற ஆட்கள் எல்லாம் பிரிவிடான் களக்கொல்லி எல்லாம் போட்டவை இல்லை, இந்த மண் புழு இல்லை, எல்லாம் சத்து போகுது. எனக்கு கூட உள்ள விவசாயிகள்கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், நீங்க வந்து களக்கொல்லி அடிக்கக்கூடாது, இந்த பிரிவிடானும் நாட்டங்காலில் போடாதீங்க, மண் புழு சத்து போகும். மண் புழு வந்து விவசாயிக்கு நண்பனாகும். அது அடியில இருக்க உரத்தை மண் புழு கிண்டி விடும், அது மறைஞ்சு வரும்.
1: மேல் மண்ணா
0: மண் அடியில போய் அடியில உள்ள மேல வரும். அப்படி வரைச்சுமே அந்த நெல்லுக்கு அந்த உரம் சத்து கிடைக்கும். அதனால நீங்க இனிமேல் களக்கொல்லியோ இந்த பிரிவிடானோ போடாதீங்க, ஏன்னா நான் அடிக்கடி எல்லா விவசாயிகிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அது போக நான் வந்து மருந்து முன்னாலே எல்லாம் அடிக்கிறது, இப்ப மருந்து அடிக்கிறது கிடையாது. இல்ல
1: எல்லாம் பேச்சுக்காகவா செயல்பாட்டுல?
0: செயல்பாட்டுலயே நடந்துட்டு இருக்கு. எனக்கு அது நல்ல லாபமா இருக்கு. மருந்து அடிக்க செலவு கூடுதல், ரெண்டாவது நிறைய நோய் வருது. நம்ம மனுஷன் சாப்பாடுலயே மருந்து அடிக்கமே பாய்சன் நோய் ஆஸ்பத்திரி எல்லாம் போக வேண்டி வருது. அப்படி வார சமயம் நான் வந்து வேப்பெண்ணெய யூரியாவில மிக்ஸ் பண்ணி வயல்ல சிலும்பல் தண்ணியில போட்டு விடுவேன். வயல் பூரா சிலும்பலா தண்ணி விட்டுக்கிட்டு எல்லா இடமும் வாரி விரிச்சிருது.
1: ஓஹோ.
0: ஆனா ஆமா, இந்த வேப்பெண்ணையும் யூரியாயும் தான், யூரியாயும்
1: அளவு. இந்த நுட்பத்தை கையாள்றேல, இதுக்கு வழிகாட்டினது யாரு?
0: இது வந்து முதல்ல
1: பாத்தீங்களா?
0: நானே வந்து எனக்கு மனசுல ஒரு ஐடியா வந்தது.
1: ஓஹோ.
0: ஆமா, இந்த மருந்து அடிச்சு எல்லாமே நோய் வந்து மனுஷனுக்கு உணவிலையும் பாய்சன் வருது. பிறகு முன்னால வந்து வேப்பெண்ணைக்கு போகிற அரசாங்கம் ஒரு நிம்மின் நெல்லிட்டு ஒரு ஆயில் போட்டிருந்தாங்க வேப்பெண்ணையில கலந்தது. அந்த நிம்மின் வந்து இதுல வந்து யூரியா கூட விரைவு போட்டுட்டு இருந்தேன். பிறகு 2-3 தடவை போட்டுக்கிட்டு அதுக்கும் பிறகு நிம்மின் தட்டுப்பாடு வந்து அதுக்கும் பிறகு பார்த்தேன் இது நிம்மின் வேப்பெண்ணெய் கலந்ததானே, நமக்கு அப்ப வேப்பெண்ணெய்

0: பண்ணி அப்படி போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. முதல்ல எல்லாம் வந்து வேப்பெண்ணை வாங்கிட்டு தான் இருந்தோம். ஆசாரி பள்ளத்திலேருந்து வேப்பெண்ணை வாங்கி அது அப்படிதான் போட்டுட்டு இருந்தோம். பிறகு பார்த்தோம் அதுல மண்ணும் கதம்பத்தூளும் போட்டு மறைச்சு கிண்டுறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஓஹோ,
1: யாரையுமே நம்ப முடியல.
0: ஆமா, இப்படி விலையை கொடுத்து வாங்கி மண்ணும் கதம்பத்தூளும் சேர்த்து தான் நம்ம வாங்குவோம், அது விலையும் கூடுதலா இருக்கு.
1: ரகசியத்தை உடைக்கிறீங்க.
0: ஆமா, அதுக்கும் பிறகு அதை அப்படி பார்த்ததுனால எனக்கு அது வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. நானாச்சே வேப்பெண்ணையை வாங்கி மிக்ஸ் பண்ணி யூரியால போடுது சிலம்பல் தண்ணியில.
1: இது எந்த விதத்துல உங்களுக்கு வந்து கடந்த காலங்கள்ல பார்த்த நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல குறைக்குது அப்படின்னு சொல்றீங்க?
0: அதாவது முன்னாலே எல்லாம் வந்து மருந்து ஒரு தடவை அடிச்ச ஆட்களே பக்கத்து வயல அடிச்சிருக்க ஆளு, ஒரு தடவையில மருந்து அந்த நோய் மாறல, ரெண்டாவது தடையும் திரும்பி வயல்ல அடிக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பார்த்தேன், நமக்கு இப்படி மருந்து அடிக்காண்டாம், இப்படி வேப்பெண்ணை மிக்ஸ் பண்ணி போட்ட பிறகு எனக்கு நோயும் வரல, அந்த நெல் வந்து நல்ல மஞ்சள் கலரா இருக்கு.
1: வேலையாட்களை எதிர்பார்க்கல,
0: வேலையாட்கள்
1: அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை கையில எடுத்ததுனால நீங்களே பண்றீங்க.
0: ஆமா, நம்ம நல்ல பண்ண பிறகு நோயும் வரல.
1: சரி, உளுந்து சாகுபடி அது வந்து எந்த விதத்துல உங்களுக்கு வந்து நிலத்துல ஒரு வளத்தை கூட்டிருக்கு?
0: முன்னாடி வந்து என் அப்பா இருக்க சமயம் எல்லாம் வந்து வயல்ல வந்து உளுது மாடு வச்சு உளுதாக்கும் உளுந்து போடும், அந்த காலத்துல அப்படி இருந்து. அதுக்கும் பிறகு உழுது போடுச்சுமே பெரிய மழை வந்தாச்சுன்னா சால் சாலா தண்ணி கட்டும், சால் வழி பள்ளத்துல மழை பெய்தா தண்ணி கட்டி அது அழியிரும். அதுக்கும் பிறகுதான் இந்த மிதி உளுந்து வந்தது. மிதி உளுந்து வந்தாச்சுன்னா நமக்கு செலவும் குறவு, அது உழுக செலவு உண்டு. வயல அறுவடை பண்ணதுக்கு முந்தினால உளுந்த வச்சாச்சுன்னா அந்த உளுந்து அதுல ஆட்கள் அறுக்க சமயம் அதுல சவுட்டுப்பட்டு முளைச்சிரும். முன்னுக்கு அறுவடை ஆட்கள் பண்ண சமயம், அதுக்கும் பிறகு இந்த அறுவடை மிஷின் வந்த பிறகு என்னன்னா மிஷினே வயல் அறுவடைக்கு முந்தினால உளுந்து வச்சாச்சானா அது இருத்தி இருக்க சமயம் அந்த லைட் ஈரத்திலேயே அது முளைச்சிரு, அவ்வளவு விதையும் முளைச்சிரு. அது போக நமக்கு இந்த மிதி உளுந்து வர சமயம் உளுது வைக்காண்டாம் செலவு கம்மி, வரவு கிடைக்குது, நல்ல ஈல்டு வரவு நமக்கு விவசாயிகளுக்கு தான். அது வந்து உளுந்து வந்து வீட்டுக்கும் உரம் ஆச்சு, நமக்கு கூடுதல் கிடைச்சிட்டானா நமக்கு வருமானம் கிடைக்கும், கடைக்கும் கொடுக்கலாம். அது வந்து உடம்புக்கும் நல்ல கச்சாப்பா இருக்குது. நம்ம உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும்.
1: முதல்ல உளுந்து போடும் போதே முருங்கைக்கீரையும் போட்டுருவீங்க?
0: உளுந்து போடவுமே போட்டுரும், வெள்ளக்கூடு எல்லாமே போடவுமே நம்ம டேஸ்டும் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும்.
1: அதுவும் கடையில இருந்து உளுந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல,
0: கடையில இருந்தே வீட்டிலே எப்பவுமே உளுந்து ரெடியாக உணர்த்தி. மழை
1: ரொம்ப உடலுக்கு அசதியா இருந்தா ஏமா உளுந்து களி ஒண்ணு பண்ணுமா அப்படின்றீங்க?
0: ஆமா, உளுந்து இதாகணும்.
1: மகளிர் விவசாயிகளுடைய பங்கு அன்னைக்கு பெண்களை பொறுத்த அளவுல ஈடுபாடு உழைப்பு எப்படி இருந்தது, இன்னைக்கு என்ன மாதிரி இருக்குது?
0: முன்னால எல்லாம் வந்து பெண்கள் வந்து எல்லாருமே வயல் நடுகுக்கு வருவாங்க. இப்ப வந்து நிறைய ஆட்கள் வந்து இந்த பஞ்சாயத்து வேலைக்கு அது இதுக்கெல்லாம் போன பிறகு பழைய காலத்துல உள்ள வயசான ஆட்கள் தான் நடவுக்கு வராங்களே தவிர
1: இளம் சந்தை
0: வரல.
1: என்னென்ன இயந்திரங்கள் வச்சிருக்கீங்க?
0: இயந்திரங்கள் இப்போது எனக்கிட்ட இருக்கிறது ஒரு டிராக்டரு, பிறகு வந்து இந்த களை எடுக்க கையால உருட்டு ஒரு இது இருக்கு.
1: மண்வெட்டி இருக்கா?
0: மண்வெட்டி எல்லாம்
1: இருக்கா?
0: மண்வெட்டி கோடாலி ரெண்டு இருக்கு, நம்ம வண்டி ஒரு அஞ்சு ஆறுனா இருக்கு.
1: உங்களுடைய உழைப்பு தென்னை விவசாயத்துல எப்படி இருக்கும்?
0: தென்னை விவசாயத்துல நோய் இப்ப வந்து நிறைய தாக்கி இருக்கு. கேட்ட பிறகு கேரளா வாடல் நோய் சொல்லாங்க.
1: அதுக்கு என்ன?
0: அதுக்கு
1: நான் சொல்லிருக்காங்க,
0: இப்ப இடையில வந்து தென்னுக்க மூட்டுல ரெண்டு அடி தள்ளி இந்த வேரை வெட்டி காண்ட் ஆஃப் வச்சாங்க, வைக்க சொன்னாங்க, நானும் காண்ட் ஆஃப் வச்சேன்.
1: சரி,
0: ரெண்டு தடவை அப்படி வச்சிருக்கு,
1: பரவாயில்லையே. இப்போ
0: கொஞ்சம் சிலது மாறி இருக்கு, சில மாறல.
1: உரம் என்ன மாதிரி நடைமுறை கொடுக்குங்க? ரசாயனமா
0: உரம் வந்து சாணி உரம் ரெண்டு அடி தள்ளி தோண்டி மூடு.
1: எவ்வளவு வைப்பீங்க மரத்துக்கு?
0: ஒரு மரத்துக்கு மூணு கடம் போடும்.
1: நீங்களே சமப்பீங்க?
0: நான் வந்து வெட்டி தூக்கி விட்டுருக்கேன், சமந்து அவ்வளவு தூக்கி தட்டுவாங்க, நான் வெட்டி பிடிச்சி தூக்கி விடுவேன்.
1: இந்த இடத்துல என்ன ஒரு நிலைப்பாட்டுக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விவசாயினா வரப்புல நின்றுட்டு குடையை பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு அப்பதில் நம்ம கொஞ்சம் வேலை பார்த்தா வேலையாட்களும் உற்சாகமா வேலை செய்வாங்க இல்லையா?
0: அவளை சுணங்காம வேலை செய்வாங்க, இல்லைன்னா அங்க இங்கேயும் போயிட்டு இருப்பாங்க, வேலை செய்யறது வேலை குறையும். அதனால நமக்கு சம்பளம் வந்து கொடுக்க நஷ்டம் வரும்.
1: என்ன எதிர்பார்க்கறீங்க அரசு வழியா?
0: அதாவது விவசாயிக்கு வந்து பணம் ரொம்ப செலவு இருக்கிறதுனால அரசாங்கம் வந்து விதைய வந்து விலையை கம்மி பண்ணி தரணும். ரெண்டாவது நமக்கு விவசாயிக்கு ஏதாவது ஒரு ஏக்கருக்கு இத்தனை ரூபான்னு விவசாயம் மானியம் தரணும். அப்படி தந்த

0: அப்படி சொல்றேடா, அல்லது நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு நியாயமான நிர்ணயமான அதிக விலை வேணுங்கிறீங்களா?
1: நெல்லுக்கு விலை குறைவா இருக்குது, அதுக்கு விலை கூடுதலாக.
0: கோட்டைக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க?
1: கோட்டைக்கு 3000 ரூபாய் வச்சாவது தர வேண்டும். அப்படி வந்தா தான் அது விவசாயிக்கு கட்டுமான. இது செலவு இருக்குது, நிறைய செலவு இருக்குது. அதனால விவசாயம் இல்லாம இருந்தா விவசாயம் அழிஞ்சு போகும்.
0: நல்ல மிளகுலாம் உங்களுக்கு நல்லா வருதா? அப்படி
1: நல்ல மிளகு இப்பந்தான் எல்லாம் நட்டு காயல்.
0: எப்படி எப்படி இந்த பயிருக்கு வரதுக்கு என்ன காரணம்?
1: காரணம் தான் வந்து ஒரு தடவை பேச்சுப்பாறையில வந்து ட்ரைனிங் போயிருந்தேன். அங்க நான் போய் பார்த்ததுல நல்ல மிளகு வந்து ரெண்டு ஐட்டம், ஒன்னு வந்து வள்ளி ரகம் இருக்கு, ஒன்னு தொட்டியில வளர்ப்பு
0: புஷ்பேப்பர்.
1: ஆமா, புஷ்பேப்பர். அதுல வந்து முன்னால வந்து அது வள்ளியில படத்து 2 ரூபாய் இருந்து, புஷ்பக்கு வந்து 10 ரூபாய் இருந்து, இன்னைக்கு வந்து அந்த வள்ளியில போற இது வந்து 30 ரூபாய், இது வந்து இப்ப 50 ரூபாய் என்ன இருக்குது.
0: விலை கூடிடுச்சு.
1: விலை கூடிட்டு.
0: ஆனா செழிப்பா வருதா வாங்கிட்டு போனாலும்?
1: அதாவது வாங்கிட்டு போனாலும் மரத்துல விடுறதுதான் நல்ல ஈல்டு கிடைக்குது. அது வள்ளி படந்து நல்ல ஈல்டு கிடைக்குது. நாள் போக அதுக்கும் உரம் போட வேண்டும்.
0: என்னென்ன மரங்கள்ல படத்தி விட்டுருக்கீங்க?
1: நான் வந்து பூவரசில படத்தி விட்டுருக்கேன், ரெண்டாவது தென்னிலையும் படத்தி விட்டுருக்கேன். ஆனா பூவரசில போறதுல வந்து அப்படி ஈல்டு கிடைக்குது, தென்னில போறதுலதான் ஈல்டு கூடுதல் கிடைக்குது.
0: தென்னையை பாதிக்காத?
1: தென்னை ஒன்றும் பாதிக்காது. அது வந்து தென்னில வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட இடம் போனோம்னா நமக்கு அதை கீழே மாற்றி திருப்பி விட்டுறலாம். அப்படி விட்டாச்சானா நமக்கு ரொம்ப ஹைட்ல போகாது. ஏணி வச்சு பறிச்சிடலாம்.
0: அருமையான தகவல்களை உதிர்த்திருக்கீங்க. விலை கொஞ்சம் போறாது, அதுக்கு வந்து அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஒரு கருண கோர்ந்து விலையை கொஞ்சம் கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிற விவசாயிகளுக்கும் ஆதரவான கருத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அலைபேசி எண்ண மற்ற விவசாயிகளுக்கு சொல்றதன் வழி சில தகவல்கள் அவங்க உங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்துல உங்க அலைபேசி எண் ஒன்று சொல்லுங்க.
1: 999
0: 9994244
1: 139 9994244 1 3 9.
0: இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வேலைப்பழு என்ன அளவுல விவசாயத்துல இருக்குதோ அது எந்த விதத்துல லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி எல்லாரையும் உழைப்ப கொடுக்கமா நான் ஏற்பாடு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா விலாவாரியா கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை பெருஞ்செல்வ விளை பி நாராயணதாஸ் அவர்கள் பங்கு பெற்ற வேளாண்மையில் வெற்றியாளரின் அனுபவம் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. அமுத சுரபி
2: காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல்.
4: ஏ, காலையில யாரோ பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு. எலும்பு வர கையில, அன்னைக்கு அடி வாங்கின அடி, என்ன வலி, கையெல்லாம் தூக்க கூட முடியல. லேசா போய் பாத்துட்டு வாயா. எனக்குதாமா பொங்க, சரிதான் ஒரு சொல்லுதான் கேளம்மா, வெளியே போய் பாத்துட்டு வா. காலையில பேப்பர் எடுத்துதான்னு சொன்னேன், அப்போ நீ கேக்கல. மனுஷன் லேசா படுத்தா அவ்வளவுதான், கதவு போய் தரோம்மா. யாரோ காலையில பெல்ல போட்டு அடி அடின்னு இங்க மனுஷன் கடக்க கடையில பெல் வேற சோழி தீந்துராம போ, சீக்கிரம் போ.
5: ஏங்க நீங்க வந்து கதவு துறக்கீங்க? என் தம்பி எவ்வளவு முகப்பொலி ஓடி என்னைக்கு வந்தாலும் ஓடி வந்து கதவு துறப்பான. அவனை எங்கம்மா, ஏம்மா இப்படி முழிச்சிட்டு போற? வீட்டுக்கு ஐஸ்வர்யமா ஒரு ஆள் காலையில வந்தா வாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா கடக்கா? ஆமா, பேப்பர் தான் கிடக்கு. தம்பி என்னப்பா அண்ணா கடக்குன்னு பேப்பரை சொன்னாளா உன் மனைவி, அல்ல ஒன்ன சொன்னாளாப்பா?
4: என்ன என் பொஞ்சதுகிட்ட ஏடா கூடமா எதுவும் பேசிடாதீங்கண்ணே, கடும் கோபத்துல இருக்கானே. நீங்க அன்னைக்கு நெல்லிக்காய் தோட்டத்துல போட்டு அடி என்ன அடிச்சீங்க தெரியுமா? விஷயம் எப்படியோ பார்ட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்தீங்களா என்ன வேலைக்கு வந்தீங்களோ அதை முடிச்சிட்டு பைய கிளம்பிருங்க.
5: ஏ தம்பி, டீ குடிக்கலாமாப்பா?
4: ஏனே அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லனே, டீ எல்லாம் குடிக்கலாம்னே.
5: நீ சொன்னியா, அவள்கிட்ட எடுத்து சொன்னியா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அண்ணனுக்கு பேர்ல எந்த தப்பும் இல்ல. நான் ஒரு 3-4 ஆளா கூட்டிட்டு போய் ஒரு முடைக்கு 4 முடைய பறைச்சேன், அதுவும் கள்ளம் பறைக்கமாய பறைச்சிட்டேன், அதான் கோவம் அப்படிங்கற தகவலை சொன்னியா?
4: என்னன்னு சொல்றீங்க? என் மனைவி கள்ளன்னு சொன்னா நம்பிடுவாளா? எப்படி நம்புவா? தன்னுடைய புருஷன் வந்து எப்பவுமே களவு செஞ்சிருந்தாலும் கூட உத்தமன்ல சொல்லக்கூடிய காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கோம். என்னன்னு சொல்றீங்க? பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன்.
5: தம்பி என்னப்பா மனைவி இருக்கா அப்படிங்கற தைரியத்துல வார்த்தை மாறுதாப்பா?
4: ஏழே எனக்கு பல இப்போ அவதான், சத்தத்தை கூட்டாதியும் வீட்டுக்குள்ள வேற இருக்கு, வந்ததை மறந்து என்ன எல்லாமோ பேசிட்டம்னு. என்னென்ன கையில?
0: தம்பிய பாக்கணும் அப்படின்னு வீட்டுல சொன்னப்பா. ஆப்பிள மடக்கி தந்துட்டா, ஆரஞ்ச மடக்கி தந்துட்டா, மாதுளம் பழத்தை மடக்கி தந்துட்டா, முதல்ல போய் பாருங்கோ அப்படின்னா. என் மனைவி அப்படி இருக்கிறா. ஓ மனைவி நடை

0: ஏறும்போது என்னவோ நான் யாரையோ அடிச்சது மாதிரி அப்படியே முழிச்சிட்டு போறாப்பா. அடிக்கதான செய்தியோ?
1: சரிப்பா சரிப்பா தம்பி, ஏதோ நடந்து போச்சு, நானும் முன் யோசனை இல்லாம ஏதோ செய்யிட்டேன். வேலைக்கெல்லாம் போறியா? அப்படிப்பா
2: எங்கன்னே வேலைக்கு போறது? கை காலெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. கண்ணுகிட்ட பாருங்கண்ணே, வீங்கி போய் கிடக்கு. என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்னே. செலவுக்கும் வழி இல்ல.
1: தம்பி ஒன்னும் கவலைப்படாதப்பா. தம்பி இந்த மாதுளம் பழத்தை சாயங்காலம் 4 மணிக்கு விதைகளை எடுத்து ஜூஸ் ஒண்ணு அடிக்காண்டாம், அப்படியே சாப்பிடு. ஆரஞ்சு பழத்தை காலையில 11 மணிக்கு அழகா ஜூஸ் போட்டு குடி. ஆப்பிள இரவு நேரத்துல தூங்கக்கூடிய நேரத்துல வெட்டி சாப்பிடு.
2: ஏலே எப்படின்னா இவ்வளவு தாராளம்?
1: தம்பி வீட்டுல இருந்தே நீ கொஞ்சம் வளமாகிற மாதிரி ஒரு திட்டத்தை பத்தி சொல்லிட்டு போறேன். தம்பி ஒண்ணு வீட்டுல இருந்தே வேலை செய்யற மாதிரி ஆட்களை வச்சு செய்ய முடியுமா? இப்படி
2: சொல்லுங்கண்ணே. வீட்டிலே இருந்து செய்யணும், வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வச்சு செய்யற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்கண்ணே.
1: தம்பி காளான் கேள்விப்பட்டிருக்கியா?
2: ஏலே காளான்னு இப்ப எல்லாரும் காளான் தானே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இறைச்சி மீன் சாப்பிட்டு இருந்தவங்க கூட இப்ப காளான அதிகமா பயன்படுத்துறாங்க.
1: ஆமாப்பா ஆமாப்பா, தம்பி சொல்ற மாதிரி இறைச்சி மீன் உள்ள சத்துக்கள் அளவுக்கு காளான்லயும் சத்துக்கள் கொட்டி கிடக்கு. காளான பொறுத்த அளவுல சத்துக்கள் அப்படின்னா கொட்டி கிடக்குதப்பா.
2: என்ன காளான்ல எத்தனை வகைண்ணே?
1: தம்பி காளான பொறுத்த அளவுல சிப்பி காளான், மொட்டு காளான், பால் காளான், வைக்கோல் காளான், உலர் ஜெல்லி காளான், குளிர்கால காளான், வெள்ளிக்காது காளான், நெமகோ காளான், இப்படி சொல்லிட்டே போலாம்ப்பா.
2: வடிவம் எப்படின்னு?
1: வடிவங்களை பொறுத்த அளவுல குடைக்காளான், முத்துச்சிப்பி காளான், கிழங்கு காளான், புனல் காளான், வைக்கோல் காளான், மொட்டு காளான்.
2: ஏனே இதுல என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்கு?
1: நீ என்ன கேட்டு இருக்க? புரதச்சத்து இருக்குன்னு சொன்னனா?
2: ஆமா.
1: நீர் சத்து இருக்கு.
2: ஆமா.
1: வைக்கோல் காளான், மொட்டு காளான், பால் காளான் இதுலயும் கூட சத்துக்கள் கொட்டி கிடக்க.
2: அப்படியாண்ணே?
1: சுட சுட கோவத்துல கொண்டு வச்சாலும் அருமையான டீயா இருக்கும்னு நினைக்கேன். கொழு கொழு கொழு கொழு இப்படிதான் சாப்பிடியாப்பா?
2: ஆமனே, உடம்பு வேற சரியில்லையா, கோவப்பட்டாலும் ஆகாரங்கள் நல்லா தருவானே. அண்ணே இது எனக்கு வச்சிருக்கா இல்ல உங்களுக்கு வச்சிருக்கான்னு தெரியலையே.
1: பாரு அந்த இடத்துலயும் எடுத்து குடிக்க விட மாட்டாங்க. எனக்கு வச்சிருக்கா உனக்கு வச்சிருக்கா அப்படின்னு ஆசைய காட்டி மோசம் பண்ணாமல்லா இருக்கு.
2: மருத்துவ குணங்கள் என்னென்ன?
1: மருத்துவ குணங்களை பொறுத்த அளவுல ரத்த அழுத்தத்தை குறைக்கும், உடல்ல கட்டிகளை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கும்,
2: சரி
1: புத்துநோய் கிருமிகளை அழிக்கும்,
2: சரி
1: மூல நோய் இருக்கு பாரு.
2: என்ன யாகதேச பேருக்கு இருக்கண்ணே?
1: தம்பி சொல்றத பார்த்தா தம்பிக்கு
2: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டா உடனே இப்படியா திருப்பி விடுறது?
1: மூல நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கூட இந்த காளான்ல இருக்கு.
2: என்ன மதிப்பு கூட்டல் வழி என்னென்ன செய்யலானே?
1: காளான் சூப்பு பண்ணலாம், காளான் பூரி, காளான் பச்சி, காளான் சமோசா, காளான் பக்கோடா, காளான் சிப்ஸ், காளான் சப்பாத்தி, காளான் ஆம்லெட், காளான் வடகம், காளான் வத்தல், காளான் தொக்கு, காளான் ரவை உப்புமா, காளான் அரிசி மாவு புட்டு, காளான் பிரியாணி.
2: எல்லாமே முன்னுக்கு வர்ற மாதிரி இல்லன்னு சொல்றீங்க?
1: தம்பி காளான் சாகுபடியில ஈடுபாடு காட்டி காளான பக்குவமான முறையில அறுவடை செய்து இந்த மாதிரி பதார்த்தங்களை செய்து கவர்ல போட்டு வித்தாலும் கூட பணத்துக்கு வழி இருக்கா இல்லையா?
2: ஏன் இவளுக்கு வளர்ப்பு முறையெல்லாம் தெரியும்னே?
1: உன் மனைவி கேப்பா?
2: ஆமாண்ணே. இப்ப நான் அடிபடுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கு 6 நாள் போயிருச்சுன்னு அங்க போய் நிறைய விஷயம் படிச்சுட்டு வந்திருக்கானே. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பதார்த்தங்கள், அது கூட அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்கண்ணே. அன்னைக்கு கூட அருமையா செஞ்சானே.
1: சரிப்பா சரிப்பா, உங்க கிராமம் விவசாய கிராமம், நெல் சாகுபடி உள்ள கிராமம், வைக்கோலுக்கு பஞ்சம் இருக்காது. இதனுடைய மூலப்பொருள் என்னங்க தெரியுமா?
2: இல்லே இந்த வைக்கோல் காளான் வித்து ஒரு கவர் இது வேணாம் அவ்வளவுதானே. இன்னையில இருந்து காளான் தொழில் செய்யறதுக்கான வேலையை தொடங்க போறோம்னே.
1: தம்பி நான் ஒன்னு கிளம்பட்டுமாப்பா?
2: ஏய் அண்ணன் வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அந்த 18 ஆப்பும் கடலக்கறியும் கொண்டு வாமா. அமுத சுரபியில் இதுவரை
1: காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும்
2: உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
4: இதில் இறால் வளர்ப்பு நுணுக்கங்கள் தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நீரேரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏ அனிக் விவேக் சந்தியா அவர்கள்.
5: நம்ம ரால்குஞ்சால இருந்து ஒரு 16-17 நாள் சொல்லுவோம், PL 16 PL 17, அதாவது 16 நாள் வளர்ந்த குஞ்சை நம்ம கொடுத்தாதான் அவங்க வந்து அவங்க பண்ணையில போடும்போது அதுக்கேற்ற மாதிரி அது வளர்ந்து எடுத்து ஒரு நல்ல ஒரு முடிவை ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து இறால் பண்ணை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்தது. நம்ம வந்து கடல் தண்ணியே தான் சார்ந்திருக்கணும் இல்ல. இப்ப பொன்னேரி ஆந்திரால பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணியிலே வந்து இறால் வளர்ப்பு வந்து அந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இறால் குஞ்சை வந்து அவங்க தண்ணியில வந்து என்ன உப்பு அளவு இருக்கோ அந்த உப்பு அளவுக்கு நம்ம மாத்தி கொண்டு வந்து அதை கொடுப்போம். அவங்க வந்து அந்த இறால் குஞ்சை அவங்க பண்ணையில விடுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல உப்பு இருக்கா இல்லையா. அப்ப நம்ம இங்க வந்து உப்பு இல்லாத அளவுக்கு இறால கொண்டு வருவோம். இப்ப சாதாரண பார்த்தோம்னா கடல் தண்ணியில 35% அளவு இருக்கும் உப்பு. அப்ப

0: 95ல இருந்து 1 வரைக்கும் படிப்படியா அந்த உப்பு தன்மை குறைச்சு குறைச்சு குறைச்சு குறைச்சு கடைசியில வந்து 0 உப்பு இல்லாத அளவு கொண்டு வந்து நம்ம அந்த ஆள் கொஞ்சம் கொடுப்போம். இது நல்ல லாபகரமான தொழில். ஏன்னா வந்து பண்ணையாளர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2 மாசத்திலே வந்து லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாபத்தை எடுக்கணும்னா முழுமையா பிடிக்காம பார்சியல் ஹார்வெஸ்ட், அதாவது அதுல இருக்கிறதுல இப்ப ஒரு நமக்கு ஒரு 1 லட்சம் ஆள் இருக்குன்னா அதுல ஒரு 25 ஆள் பிடிப்பாங்க அந்த 60 நாள்ல. பிடிச்சிட்டு மீதி ஆள் அப்படியே வளர்த்து வளர்த்து வளர்த்து அப்படி 3 மாசம் முடியும் பிடிச்சு கொண்டு வருவாங்க.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வேம்பனூர் ஜி அஸ்வின் அவர்கள். அமுத சுரபி இதில் NPTEL திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் சாகுபடியில் துத்தநாக சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர். சுரேஷ் அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 ஆம் ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நல திட்டங்களின் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன்

உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம் நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 32.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொஞ்சம் மிச்சுண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:06. நேர்களே, ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. மண்ணில் நடமிடும் தெய்வங்களாக மனதோடு பேசிடும் பூங்குயில்கள்தான் குழந்தைகள். குழந்தை செல்வங்களின் வெள்ள குரல் கேட்டால் வெண்ணெய் கரைவது போல மனதின் கவலைகள் யாவும் மறைந்திடும். செல்ல சிட்டுக்களிடம் கொட்டி கிடக்கும் திறமைகள் ஏராளம் ஏராளம். பாடல், கதை, கவிதை, விடுகதை அப்படின்னு இன்னைக்கும் அசத்த காத்திருக்காங்க நம்ம செல்லுங்க. அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண்ணாக 0465-2. அழைப்பி

எண்ணையும் சொல்லிடலாம். 890-325-70-39. இனிப்பு வரும் முதல் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டுலாமா? இப்போ வணக்கம் வணக்கம் வணக்கம்

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார் இங்கிருந்து? மோனிஷா பழவிலையில இருந்து. என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு? சொல்லுங்க.
1: அங்கெங்க

நேரம் இப்போது 8:13. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இனிப்பில் வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? எங்கிருந்துமா, எங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அவ்வளவுதானா? சரி, என்ன படிக்கிறீங்க? எல்கேஜியா? சரி சரி, பங்கேற்றமைக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி.

0: கேட்டு பாடலின் படம் சத்தம் போடாதே.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் இப்போது 8:21. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இனிப்பில் வரும் அடுத்த குழந்தை யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி. யார், எங்கிருந்து? ஜோகன் பட்டாம்பூச்சியா? பட்டாம்பூச்சி என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க கேக்கலாம். என்ன படிக்கிறீங்க நீங்க?
7: 1ஆம் கிளாஸ்
0: படிக்கிறீங்களா?

0: படிச்சு பிள்ளைக்கு பெரிய ஆளாகி என்னவாகணும்? கலெக்டர் ஆகணுமா? சரி, அப்ப நல்லா படிச்சு பெரிய பிள்ளையாகி கலெக்டராக வாழ்த்துக்கள். சரியா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: இனிப்பில் வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், இங்கிருந்து?
1: நான் லீப்ரம் பி கிஷானிகா பேசுறேன்.
0: கிஷானிகா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: நான் பழமொழி சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க கேக்கலாம்.
1: அடியாத மாடு படியாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சிறு உளி மலையை பிளக்கும், பதறிய காரியம் சிதறி போகும். அறிவே ஆற்றல், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. குறைக்கின்ற நாய் கடிக்காது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, சுத்தம் சோறு போடும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது.
0: ஆஹா, பழமொழிகள் எல்லாம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? கிஷானிகா டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? ஏழாம் கிளாஸ் படிக்கிறீங்களா? சரி, அப்ப வந்து படிச்சு பிள்ளைக்கு என்ன ஆகணும்னு ஆசை? டீச்சர் ஆகணும் இல்லையா வருங்காலத்துல? அப்ப நல்லா படிச்சு பெரிய ஆளாகி டீச்சராக வாழ்த்துக்கள். பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி
1: நன்றி
0: நன்றி. நேரம் இப்போது 8:24 40 நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியை.

இணைப்பில் விவரம் அடுத்த பட்டாம்பூச்சி யார் எங்க இருந்து அப்படி கேட்டுலமா? வணக்கம் வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்து? பட்டாம்பூச்சி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? சொல்லுங்க. சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி சரி, நல்லா படிச்சு பிள்ளை வந்து பெரிய ஆளாகி என்ன வாங்கணும் பிள்ளைக்கு? கலெக்டர் ஆகணும். அங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படிதானே? நிச்சயமா கலெக்டர் ஆகணும். சரியா, படிச்சு பெரிய ஆளாகி கலெக்டராக வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி.

0: கேட்ட பாடலின் படம் டிக் டிக் டிக்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இதுவரை பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேர நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்கள், பழமொழிகள் அப்படின்னு அசத்தன அத்தனை குழந்தைகளுக்கும் நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கலாம். நேரம் இப்போது 8:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. பாடல் கேட்கிறது அப்படின்னாலே நமக்கு மகிழ்ச்சி தான். அதுவும் நம்முடைய விருப்ப பாடலை கடிதம் மூலமாக நம்முடைய நிலையத்திற்கு அனுப்பிக்கிட்டு நம்முடைய பாடல்கள் வானொலியில் கேட்கும்போது அது வந்து தனி சுகம்தான் இல்லையா? ஆரம்பமாவது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்.

நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, என் மகன் இந்த படத்திலிருந்து தான். யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலம்மா ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, நல்லூர்ல இருந்து எஸ் மணி, எம் ஷீலா. இந்த நேயர்களோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்போது 8:36. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா வரக்கூடிய பாடல் யாரோட விருப்பம், என்ன படத்திலிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன படம் அப்படின்னா தாமரை நெஞ்சம், இந்த படத்திலிருந்து தான். யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா எஸ் என் சுரேந்தர், சோபா குழுவினர் பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா தேனி காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி, லிங்கேசன் ஆகியோர்.

காட்டு உன் கை பார்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேரம் இப்போது 8:41.

நிகழ்ச்சியில அடுத்ததா லீபுரம் பி பொன்குமார் இந்த நேயர் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் எந்த படத்தில் இருந்து அப்படின்னா சந்தித்த வேளை. இந்த படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து. இந்த நேயரோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாமா?

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நேர்களை பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா நம்ம வந்து என்ன படத்திலிருந்து கேட்க போறோம் பாடல் அப்படின்னா, பாமா விஜயம் இந்த படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். இந்த படத்துல வந்து யாரெல்லாம்

பாடியிருக்காங்க அப்படின்னா சூலமங்கலம் ராஜலட்சுமி, பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா நாகர்கோவில் நம்பியடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி. இந்த நேயரோட சேர்ந்து நாம் பாடலை கேட்கலாம்.

நிர்மிப்போது 8:51 நொடி. நேர்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன படத்தில இருந்து அப்படின்னா, கண்ணா நலமா. இந்த படத்தில இருந்துதான் TM சவுந்தரராஜன் அவங்க பாடியிருக்காங்க. பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, கோட்டாரிலிருந்து ஆகோலப்பன், சந்தவெளியிலிருந்து செல்லையா, கண்ணன், இந்த நேயர்களோட சேர்ந்து நாம பாடலை கேட்கலாம்.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 9442430243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

மேகலை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசையை. நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 9:30 நாடக மலர், இதில் பூமிகா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்போது 9:21. திரைசையில் இனி வரும் பாடல் வலிமைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் விக்னேஷ் சிவன்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: திரைசெயல் நிறைவாக வரும் பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவா குழுவினர் பாடியது. வரிகள் வாலி.

0: நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெறுவோர் பெரியசாமியாக ஆர் துரை, வெற்றியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ பூமிகா நாடகம்.
1: மண்ணுத்தாயே, இந்த வருஷமும் எங்களை கைவிட்டுறாதம்மா. பெத்த பிள்ளைங்க கைவிட்டாலும் நீ என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
2: என்னமாமா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வயலுக்கு வந்துட்டீங்க? இந்த வயசுல உங்களுக்கு இந்த அலைச்சல் தேவையா?
1: மாமா மாமா, எம்மா பூமிகா, பெத்த தாய பார்க்க வர்றதுக்கு அலைச்சல்னு சொல்லுவாங்களா? இந்த மண்ணு தானமா எனக்கு எல்லாமே. சரி, நீ என்ன இந்த நேரத்துல?
2: நம்ம ஊர் விவசாயிகளுக்கு இந்த வாரம் இயற்கை உரம் தயாரிக்கிறத பத்தி சொல்லி தரலாம்னு இருக்கேன் மாமா. காலேஜ்ல படிச்சத சும்மா புக்குக்குள்ளேயே வச்சா என்ன பிரயோஜனம்? நிலத்துல இறங்கி பயன்படுத்தணும்ல.
1: நல்ல விஷயம்மா. இன்னைக்கு இருக்கிற படிச்ச பசங்க எல்லாரும் டவுனுக்கு ஓடுறப்ப நீ படிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாரு, அங்க நிக்கிறமா என் ராசாத்தி.
2: எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான் மாமா. சரி, வெற்றி அண்ணா சென்னையில இருந்து இன்னைக்கு வர்றதா சொன்னாரே, வந்துட்டாரா?
1: வர்றேன்னு போன் பண்ணுவான். அவன் வர்றது எனக்கு சந்தோஷமே இல்லம்மா, பயமா இருக்கு.
2: ஏமாமா அப்படி சொல்றீங்க?
1: அவன் வர்ற ஒவ்வொரு தடவையும் இந்த நிலத்தை வித்துட்டு சிட்டிக்கு வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவான். அவனுக்கு இந்த மண்ணோட அருமை தெரியல பூமிகா. என்னத்த சொல்ல,
3: என்னையா ரோடு இது? இன்னும் இந்த ஊர் மாறவே இல்லை உலருக்கு. இங்க வர்றதுக்குள்ள என் காரோட சஸ்பென்ஷன் காலி ஆயிரும் போல இருக்குது. அப்பா, இப்படி போயிட்டு இருக்கு வண்டி.
1: நடந்து வர்றேன்.

0: இருங்கப்பா, ஏன் தேவையில்லாமல் நடந்து வர்றீங்க?
1: உன் காரு ஏசி காத்து எனக்கு ஒத்துக்காதடா. நான் இந்த ஊர் காத்தை சுவாசிச்சே பழகிட்டேன், நீ போ.
2: மாமா, அண்ணா சிட்டிக்கு போய் ரொம்ப மாறிட்டார்ல?
1: அவன் மாறலம்மா, அவனோட சூழல் அவனை மாத்திடுச்சு. போவோம் வா.
0: என்னப்பா அது, அரிசி ஒரு மாதிரி செவப்பா தடிமனா இருக்கு. நம்ம சிட்டில வாங்குற பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லவே இல்லையே. மெல்ல முடியலங்கப்பா.
1: டே, இது பாரம்பரிய மாப்பிளை சம்பா அரிசிடா. இத சாப்பிட்டா உடம்புல இரும்பு மாதிரி பலம் ஏறும். நீங்க சிட்டில சாப்பிடுறீங்களே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை அரிசி, அது வெறும் சக்கடா. அதுல சத்து எதுவுமே இல்லப்பா, வெறும் சக்கரை தான் இருக்கு.
0: அப்பா, நீங்க உங்க பழைய காலத்து கதையவே பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உலகம் எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு தெரியுமா? நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஹாஃப் அன் அவர்ல உலகத்துல இருக்கிற எந்த நாட்டு உணவும் வீட்டு வாசலுக்கு வந்து தெரியுமா?
2: அண்ணே சொல்றது நிஜம்தான் மாமா. ஆனா அந்த அரை மணி நேரத்துல வர்ற உணவுல என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்கு, அது எத்தனை நாள் பழசுன்னு யாருக்காவது தெரியுமா?
0: பூமிகா, நீ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இங்கே இருக்கிறதால உனக்கு சிட்டி லைஃப் பத்தி தெரியல. சிட்டில இருக்கிற சொகுசே தனி. அப்பா, நான் மெயினா இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு தான்.
1: தெரியும்டா, நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு சொல்லு.
0: அப்பா ஒண்ணும்ல, நம்ம நிலம் இருக்குல்ல, அந்த மெயின் ரோடு டச் ஆகுற அந்த 5 ஏக்கர் நிலம், அதை விலைக்கு கேட்கறாங்கப்பா.
1: யாரு?
0: சென்னையில ஒரு பெரிய கார்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்கு, அதோட ஹெட் ஆகாஷ்னு ஒருத்தர் அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கொண்டு வர போறாங்க. நம்ம நிலத்துக்கு அவங்க கொடுக்கற விலை எவ்வளவு தெரியுமா? 5 கோடி ரூபாங்கப்பா. 5 கோடி?
2: 5 கோடி தானே? இந்த இடத்துல இப்ப 3 போகம் விளையிற நெல் வயல் இருக்கு வெச்சியனா, அத போய் ஃபேக்டரிக்கு கொடுப்பீங்களா?
0: பூமிகா ப்ளீஸ், இது எங்க குடும்ப விஷயம். அப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, 5 கோடி. இந்த கிராமத்துல நீங்க இன்னும் 50 வருஷம் விவசாயம் பண்ணா கூட இந்த காசை பார்க்க முடியாதுங்கப்பா. இந்த காசை வச்சு நம்ம சிட்டில ஒரு சொகுசான பங்களா வாங்கி செட்டில் ஆயிடலாம். நீங்க கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா.
1: தம்பி வெற்றி, உனக்கு 5 கோடிங்கிறது பெரிய காசா தெரியுது இல்ல?
0: ஆமாப்பா, அது பெரிய அமௌண்ட் தான், அதுல என்ன சந்தேகம்?
1: ஆனா எனக்கு அந்த நிலத்துல இருக்கிற ஒவ்வொரு மண் துகள்களும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற தாயா தெரியுதுடா. இந்த நிலத்துல விளையிற நெல்லத்தான் நீயும் சாப்பிட்டு வளர்ந்த, நானும் சாப்பிடுறேன். ஏன், இந்த ஊரே சாப்பிடுது. சோறு போடுற பூமியை விக்கிறது பெத்த தாயை ஏழ விடுறதுக்கு சமம்டா.
0: அப்பா எப்ப பார்த்தாலும் இதே எமோஷனல் டயலாக் பேசி எங்களை ஏழையாவே வச்சிருக்க நினைக்கிறீங்களா? விவசாயம் பண்ணி இங்க யார் ஜெயிச்சிருக்கா? எல்லாரும் கடனாளியா தான் இருக்காங்கப்பா. இந்த நிலத்தால நமக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு?
2: லாபம் இல்லைன்னு யார் சொன்னா வெற்றியண்ணா? உங்க அப்பாவோட உழைப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு சிட்டில ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்கு, அது லாபம் இல்லையா?
0: பூமிகா, உன்ன நான் பேச சொல்லல. அப்பா, நான் கேக்குறதுக்கு நேரா பதில் சொல்லுங்க, நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஆகாஷ் சார் கிட்ட பேசிட்டேன், அவர் நாளைக்கு இந்த ஊருக்கு வர போறாரு.
1: அவன் கார்பரேட் காரனா இருந்தாலும் சரி, கம்பெனி காரனா இருந்தாலும் சரி, வர சொல்லு. ஆனா இந்த பெரிய சாமியோட நிலத்துல ஒரு பிடி மண்ணை கூட அவனால தொட முடியாதுன்னு அவங்கிட்டே சொல்லிரு.
0: அக்கா சார் வாங்க, இதுதான் எங்க வீடு, இவங்கதான் எங்க அப்பா.
3: ஹலோ மிஸ்டர் பெரியசாமி, நான் தான் ஆகாஷ், ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட எம்டி. உங்க மகன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே.
1: சொன்னான் சொன்னா, பேசுனா காசுக்காக மண்ணை விற்க சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
3: பெரியசாமி சார், நீங்க இன்னும் இந்த கிராமத்தையே உலகம் நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியே உலகம் ரொம்ப மாறிடுச்சு.

0: உங்க நிலத்துக்கு நாங்க தர 5 கோடி ரூபாயை வச்சு நீங்க நினைச்சா இந்த ஊரையே விலைக்கு வாங்கலாம். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க சார்?
1: தம்பி, காசு கொடுத்தா காரை வாங்கலாம், பங்களாவை வாங்கலாம், ஆனா இந்த மண்ணை வாங்க முடியுமா? இந்த மண்ணு ஒரு அற்புதம்ப்பா. ஒரு நெல்மணியை போட்டா 100 நெல்மணியா திருப்பி தருது. ஆனா அடுத்த வருஷம் அது 5 கோடியே 1 ரூபாயா மாறுமா? மாறாது. ஆனா என் நிலத்துல உழைப்ப போட்டா அது ஊருக்கே சோறு போடும்ப்பா, தெரியுமா?
0: வெற்றி, உங்க அப்பா கிட்ட பிசினஸ் லாங்குவேஜ் பேசினா புரியாது போல.
2: அப்பா ப்ளீஸ், அப்பா சிட்டிக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்கப்பா. முதல்ல கையெழுத்த போடுங்கப்பா.
3: வெற்றியண்ணா, அசிங்கம்னு எதை சொல்றீங்க? பெத்த அப்பா இந்த மண்ணோட பெருமையை பேசுறதா, இல்ல உங்க லாபத்துக்காக கார்ப்பரேட் காரனுக்கு கொடை புடிச்சிட்டு நீங்க நிக்கிறதா?
0: யார் இந்த பொண்ணு?
2: சார், அது பூமிகா, பக்கத்து வீட்டு பொண்ணு. சும்மா அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது.
3: ஆமா சார், நான் விவசாயம் தான் படிச்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க இங்க ஃபேக்டரி கட்டினா அதுல இருந்து வர்ற கழிவு நீர் பக்கத்துல இருக்கிற நிலத்தடி நீரை விஷமாக்கும். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க மாடு கண்ணு எல்லாம் நோயால சாவாங்க. காசுக்காக ஒரு ஊரையா அழிக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?
0: லுக் பூமிகா, நாங்க இங்க ஃபேக்டரி கட்டினா இந்த ஊர்ல இருக்கிற 500 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த ஊரே டெவலப் ஆகும்.
1: வேலையா? என்ன வேலை கொடுப்பீங்க? நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் ஊர் சனத்தை உங்க கம்பெனி வாசல்ல செக்யூரிட்டியாகவும் வேலைக்காரனாகவும் ஆக்குவீங்க, அதானே உங்க டெவலப்மெண்ட்?
0: மிஸ்டர் பெரியசாமி, நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீங்க சைன் பண்ணலனா கவர்மெண்ட் மூலமா இந்த நிலத்தை இண்டஸ்ட்ரியல் காரிடர்னு சொல்லி அக்வயர் பண்ண எனக்கு தெரியும். அப்போ இந்த 5 கோடியும் கிடைக்காது, நிலமும் போயிடும்.
1: நீ எதை வேணாலும் பண்ணிக்கடா, என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் நிலத்துல உன்னோட மெஷின் இறங்க முடியாது. போடா வெளிய, போடா, கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு.
4: ஏப்பா வெற்றி, என்னப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்னடானா நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, நீ என்னடானா ஊர் சனத்தை கூட்டி வச்சுக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க?
2: ஐயா, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, விவரம் இல்லை. ஆனா உங்களுக்கு விவரம் இருக்குல்ல, இந்தாங்க. உங்க பேரே சிட்டியில வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான்ல, இங்க ஃபேக்டரி வந்தா அவனுக்கு ஆபீஸ் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். இந்தாங்க பிடிங்க, அட்வான்ஸ் காசு வச்சுக்கோங்க, பிடிங்க.
4: ஆனா வெற்றி, உங்க அப்பா சொல்றது என்னமோ நிஜம்தான்ப்பா. நிலம் போயிட்டா அப்புறம் நாம என்ன பண்ணுவோம் சொல்லு.
5: ஐயா பெரியவரே, நிலத்தை வச்சு நீங்க என்ன சாதிச்சீங்க? வருஷம் பூரா மழையை நம்பி ஏமாந்து தானே போனீங்க? கம்பெனி வந்தா மாசம் 1ஆம் தேதி ஏனா கைக்கு சம்பளம் வரும்ல, கொஞ்சம் யோசிங்க.
3: நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வாங்குற அந்த 50,000 or 1,00,000 எத்தனை நாளைக்கு வரும்? நிலம் போயிட்டா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து வச்சுட்டு போவீங்க? விவசாயத்துல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் நாம இன்னும் பழைய முறையையே வச்சு கெமிக்கல் உரத்தை போட்டு நிலத்தை கெடுத்து வச்சிருக்கிறது தான். இயற்கை விவசாயம் பண்ணுனா செலவு கம்மியாகும், லாபம் அதிகமாகும். அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன், தயவு செஞ்சு இந்த நச்சு பணத்தை வாங்காதீங்க.
2: பூமிகா, நீ ரொம்ப ஓவரா பண்ற பூமிகா. ஆமா, ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கிறத உன்னால தாங்க முடியலையா? இங்க பாரு பூமிகா, நீ மக்களை திசை திருப்பாத, போயிரும் இந்த இடத்தை விட்டு.
3: அண்ணா, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பணத்துக்காக சொந்த ஊரையே காட்டி கொடுக்கிற உங்களை எல்லாம் காலம் மன்னிக்காத வெற்றியண்ணா.
2: அப்பா
1: என்னடா இது?
2: இது கோர்ட் நோட்டீஸ், இது பார்ட்டிஷன் சூட். அந்த 5 ஏக்கர் நிலத்துல எனக்கும் சட்டப்படி பங்கு இருக்கு. என் பங்க நான் ஆகாசாருக்கு விற்க போறேன், உங்க பங்க நீங்க வச்சுக்கங்க. ஆனா மெயின் ரோடு டச் ஆகிற பகுதி என் பங்குக்கு தான் வரணும்னு என் லாயர் சொல்லியிருக்காரு.
1: என்னடா பண்ணி வச்சிருக்க? பெத்த அப்ப மேலேயே கோர்ட்ல கேஸ் போட்டுறியடா? உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு நல்ல குருதிச்சனை கொடுத்துட்டடா.
2: நான் வேற வழி

0: இல்லாம தான்ப்பா இத செஞ்சேன். நீங்க நேரோடியில கையெழுத்து போட்டிருந்தா நான் ஏன் கோர்ட்டுக்கு போக போறேன்? ஒழுங்கா நாளைக்கு வந்து சைன் பண்ணிருங்க, இல்லைன்னா கோர்ட் மூலமா நிலத்தை ஏன விட வச்சிருவேன் பாத்துக்கோங்க.
1: நான் செத்த அப்புறம் இந்த மண்ணு உனக்கு தானா வந்து சேர போகுது. ஆனா நான் உயிரோட இருக்கும் போதே என் மார்பிள் மேல ஏறி மிதிக்கிற பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்கு இந்த சோறு போட்ட பாவம் சும்மா விடாதுடா.
0: என்ன நீங்க என்ன வேணா சாபம் போடுங்கப்பா, ஆனா நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறேன், மத்ததை கோர்ட்ல பாத்துக்கலாம்.
1: பூமி அம்மா, என் பிள்ளை எனக்கு கொல்லி வைக்க மாட்டான்னு தெரியும், ஆனா அவங்க என் நிலத்துக்கே கொல்லி வைப்பான்னு நான் நினைக்கலம்மா. நான் தோத்துட்டம்மா, தோத்துட்டேன்.
2: இல்லம்மா, நீங்க தோக்கல. பெத்த புள்ள துரோகம் பண்ணினா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க நாங்க இருக்கோம். கோர்ட்டா கார்பரேட்டா, எது வந்தாலும் நாம எதிர்த்து நிப்போமாமா, நாம எதிர்த்து நிப்போம்.
0: என்னடா அருண், காலையில டிஃபன் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய மாத்திரை திங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு?
3: என்னத்த சொல்ல வெற்றி, சிட்டி லைஃப் நமக்கு சம்பளத்தை கொடுக்குது, கூடவே இலவசமாக அல்சரு சுகரு பிளட் ப்ரெஷரில் கொடுக்குது. நேற்று டாக்டர்கிட்ட போனேன், நீங்கள் சாப்பிட்ற பாக்கெட் ஃபுட்டு கெமிக்கல் கலந்த காய்கறி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாரு.
0: டே, இதெல்லாம் ஓவர் டயக்னாசிஸ்டா. நாம் இவ்வளவு சம்பாதிக்கிறதே இந்த சிட்டியில் நல்லா வாழதானே. சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஆகாஷ் சார்கிட்ட கோர்ட் நோட்டீஸ் காப்பியை ஒப்படைக்கணும்.
3: வெற்றி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், தப்பாக எடுத்துக்காத. பெத்த அப்பா மேலேயா கோர்ட்டில் கேஸ் போடுவ? அந்த மண்ணு தான் உங்கள் அப்பாவோட உசுருன்னு நீயே சொல்லியிருக்க.
0: நீ சும்மா இருற அருண், உனக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியாது. இங்கே பாரு, எங்கள் அப்பாவோட எமோஷனுக்காக நான் ஏன் என் கரியரையும் 5 கோடி ரூபாயும் இழக்கணும்? நான் பண்ணுறது ப்ராக்டிக்கல்ரா.
4: வாவ், எக்ஸலன்ட் வெற்றி, எக்ஸலன்ட். உங்கள் அப்பா மேலேயே கேஸ் போட்டுட்ட பார்த்தியா, அங்கே நிற்கிற நீ. பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி கட்ஸ் தான் வேணும்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ லீகல் நோட்டீஸ் போயாச்சு, கோர்ட் ஆர்டர் வந்த உடனே மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற என் பங்கை உங்கள் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன் சார்.
4: வெற்றி, எனக்கு ஓம் பங்கு மட்டும் போதாது, அந்த ஒட்டு மொத்த 5 ஏக்கர் நிலம வேணும். ஏன்னா உங்கள் அப்பாவோட பங்கில் தான் நாங்கள் ஃபேக்ட்ரியோட கெமிக்கல் வேஸ்ட்டை கொட்டுறதுக்கான டம்பிங் யார்டை பிளான் பண்ணியிருக்கோம்
0: சார். என்ன சொல்கிறீங்க, கெமிக்கல் வேஸ்ட்டு கொட்டுறதா? ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது அது சாதாரண மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் சொன்னீங்க.
4: வெற்றி, கார்பரேட் பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம். அந்த நிலத்தில் கெமிக்கல் கழிவுகளை கொட்டினா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த நிலத்திலையும் புல்லு பூண்டு கூட முளைக்காது, நிலத்தடி தண்ணி எல்லாமே பாய்சன் ஆயிடும். அதனால தான் உங்கள் அப்பா அந்த நிலத்தை விற்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அவருக்கு விவரம் இருக்கு, உனக்கு தான் இல்லை
0: சார். அப்போ அப்போ எங்கள் ஊர் நிலம் முழுசா பாழாயிருமா? அங்கே இருக்கிற ஜனங்க
4: அதை பற்றி உனக்கு என்ன கவலை வெற்றி? உனக்கு 5 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்குது, அதை வச்சு வேற எங்கேயாவது லேண்டு வாங்கிக்கோ. இந்த வாரம் கோர்ட் ஹியரிங் வருதுல்ல, உங்க அப்பாவை எப்படியாவது வரவை. ஓகே, நீ போகலாம்.
5: ஐயா, நான் ஆகாஷ் கம்பெனியிலிருந்து வந்திருக்கேன். உங்க மகன் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு, வர புதன்கிழமை நீங்க கோர்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நிலம் அட்டாச் ஆகிடும்.
2: டேய், உங்க சம்மனை வச்சு எங்களை மிரட்டாதீங்கடா. பெத்த அப்பனையே கோர்ட்டுக்கு இழுக்கிற அளவுக்கு உங்க கம்பெனி காசு அவனுக்கு புத்தியை கெடுத்திருக்கலாம். ஆனா நாங்க சட்டப்படியே இதை சந்திப்போம்.
1: பூமி தாயே, என் புள்ள கை நீட்டி காசு வாங்கினதுக்காக என்னை இப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டாரம்மா. நான் கோர்ட்டுக்கு வர்றேன்டா. அந்த நீதிபதி முன்னாடியே என் புள்ள முகத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்டா, கேட்கணும்.
0: டாக்டர், அருணுக்கு என்னாச்சு டாக்டர்? காலையில் கூட ஆஃபீஸ்க்கு வந்தேன், திடீர்னு இப்படி

0: மயங்கி விழுந்துட்டான்
1: டாக்டர். ஐ எம் சாரி வெற்றி, அவனுக்கு அக்யூட் லிவர் அண்டு கிட்னி ஃபெயில்யூர். அவனோட உடம்புல ஆபத்தான ரசாயனங்களோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கு.
0: கெமிக்கலா? அவன் எந்த ஃபேக்ட்ரிலையும் வேலை பார்க்கல டாக்டர், அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
1: ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க வேணாம் வெற்றி, நாம் தினமும் சாப்பிட்ற சாப்பாடே விஷமாக மாறிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் வர காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கெமிக்கல் ஃபேக்ட்ரி கழிவுகள் கலந்த தண்ணியில் விளையிறது தான். அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட உடம்புல சேர்ந்து இன்னைக்கு அவனோட கிட்னியை காலி பண்ணிடுச்சு. காசு இருந்தால் பொருட்களை வாங்கலாம் வெற்றி, ஆனால் ஆயுளை வாங்க முடியுமா?
0: கடவுளே, நான் என்ன பண்ண பார்க்குறேன்? 5 கோடி காசுக்காக என் சொந்த ஊர் தண்ணியையும் மண்ணையும் விஷமாக்க பார்க்குறேனா? நாளைக்கு என் ஊரில் இருக்கிற குழந்தைகளும் என் அப்பாவும் கூட இப்படித்தான் ஹாஸ்பிட்டலில் சாவாங்களா? ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேன்.
2: வாங்க பெரியசாமி சார், கோர்ட்டுக்கு வந்துட்டீங்களா? உங்கள் பையன் இன்னும் வரல போல. உங்கள் பையனே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும்போது நீங்கள் எப்படி நிலத்தை காப்பாத்தீங்கன்னு நான் பார்க்குறேன்.
3: ஆகாஷ், அதிகமாக பேசாதீங்க, இது தர்மத்துக்கும் பணத்துக்கும் நடக்கிற சண்டை. மாமா, கோர்ட்டில் நீதி நமக்கு தான் கிடைக்கும். வாங்க மாமா, போகலாம்.
4: பூமிகா, நான் ஆகாஷோட லாயர். இங்கே பாருங்க, கோர்ட் எமோஷன்ஸை வச்சு தீர்ப்பு சொல்லாதே, எவிடன்ஸ் வச்சு தான் பேசும். நிலத்தோட வாரிசு நிலத்தை விற்க சம்மதிக்கும் போது கோர்ட் அதை தடுக்காது. யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நடத்துறார்.
5: ஆர்டர், ஆர்டர், சைலன்ஸ்.
4: பிரதிவாதி பெரியசாமியின் மகன் வெற்றியிடமிருந்து நிலத்தை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளனர். மகனுக்கு சட்டப்படி பாக பிரிவினை செய்து நிலத்தை விற்க உரிமை உள்ளது. அதற்கு இந்த பெரியசாமி முட்டுக்கட்டை போடுகிறார். இதோ அவருடைய மகனே சாட்சி கூண்டுக்கு வந்துவிட்டார்.
5: மிஸ்டர் வெற்றி, உங்கள் தரப்பு வாதம் என்ன? உங்கள் தந்தை உங்களுக்கு பாகம் தராமல் ஏமாற்றுகிறாரா? நீங்கள் நிலத்தை உண்மையிலேயே விற்க விரும்புகிறீர்களா?
0: யுவர் ஆனர், என் லாயர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் என் அப்பா மேல கேஸ் போட்டேன். பணத்தாசையில என் சொந்த ஊர் மண்ணை இந்த கார்பரேட் கம்பெனிக்கு விற்க நான் தான் முடிவு பண்ணேன். ஆனா இப்போ நான் அந்த தவறை செய்ய விரும்பல யுவர் ஆனர், அந்த தவறை செய்ய விரும்பல. இந்த கேஸ நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன் யுவர் ஆனர்.
4: What are you talking, Mitri? நீங்க ஆல்ரெடி அக்ரிமென்ட் சைன் பண்ணிருக்கீங்க.
0: நான் சைன் பண்ணது உண்மைதான் மேடம். ஆனா இந்த கம்பெனி எங்க ஊர் நிலத்துல ரசாயன கழிவுகளை கொட்ட போறாங்கங்கற உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. இதோ இவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அவங்க ஆபீஸ் லேப்டாப்ல இருந்து நான் எடுத்து வந்துட்டேன் யுவர் ஆனர். பாருங்க யுவர் ஆனர், இந்த ஃபேக்டரி அங்க வந்தா அடுத்த 5 வருஷத்துல அந்த ஊர்ல இருக்கிற நிலத்தடி தண்ணி முழுக்க விஷமாயிரும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்னைக்கு சிட்டியில இருக்கிற ரசாயன சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்கிறான். அந்த நிலைமை என் கிராமத்து மக்களுக்கு வரக்கூடாது யுவர் ஆனர்.
2: யுவர் ஆனர், ஹி இஸ் லையிங். இவர் பிளாக்மெயில் பண்றாரு.
5: ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ஆகாஷ், இங்கே ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்றன. நீங்கள் அரசாங்கத்திடம் பொய் சொல்லி அனுமதி வாங்க முயற்சித்திருக்கிறீர்கள். எனவே இந்த நீதிமன்றம் வெற்றியின் மனுவை ஏற்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. விவசாய நிலங்களை அழித்து நச்சு பொருட்களை கொட்ட முயன்ற ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியின் திட்டத்திற்கு இடைக்கால தடையும் விதிக்கிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து விசாரிப்பதற்கு குழு அமைக்கவும் உத்தரவிடப்படுகிறது. The court is adjourned.
2: வெற்றி, என்னை ஏமாத்திட்டல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். உன் கரியரை காலி பண்றேன் பாரு.
0: கார்பரேட் ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு

0: ஹரியர காளி பலி ஒன்று மிரட்டுறிய ஆகாஷ், தூக்கி எறியண்டாம் வேலையை. கை நிறைய சம்பாதிச்சு மாத்திரை நிறைய திங்கிற இந்த நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் மண்ணில் இறங்கி ஒழைச்சு கஞ்சியை குடிச்சாலும் நிம்மதியாக வாழ்வேன். போயா போ. என்ன மன்னிச்சிருக்கப்பா, பணத்தாசை என் கண்ணை மறைச்சிருச்சு. பெத்த அப்பாவுக்கே துரோகம் பண்ண துணிஞ்சிட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்டு கிடக்கிறத பார்த்தப்பத எனக்கு புத்தி வந்துச்சுப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, இந்த மண்ணை வித்திருந்தா நான் இந்த உலகத்திலே பெரிய பாவி ஆகியிருப்பேன்ப்பா.
1: தம்பி வெற்றி, தவறு செய்யாத மனுஷனே இல்லப்பா. ஆனா செஞ்ச தவற உணர்ந்து இந்த மண்ணுக்காக கார்பரேட் காரனை எதிர்த்து நின்ன பாரு. அங்க நிக்கிறடா என் மகன், நீ கோர்ட்ல ஜெயிச்சதை விட என் பிள்ளையா ஜெயிச்சதான்டா எனக்கு பெருமை, எனக்கு பெருமை.
2: இப்பதான் வெற்றியண்ணா நீங்க உண்மையான விவசாயியோட பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. வாங்க ஊருக்கு போவோம், நம்ம மண்ண வச்சு நாம என்ன சாதிக்கலான்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம்.
0: கண்டிப்பா பூமிகா, கண்டிப்பா, அதை நம்ம செஞ்சே ஆகணும்.

0: என்ன வெற்றி, கம்ப்யூட்டர் கீபோர்டு தட்டின கையில் இன்னைக்கு இந்த ஏக்கம்பை பிடிச்சி தயாராக இருக்க?
1: அப்பா, கம்ப்யூட்டரில் நான் தட்டினது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆனால் இந்த ஏரில் தான் உலகத்தோட பசியை தீக்கிற அற்புதம் இருக்கு. எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இங்கே பாருங்க, சரியா பண்ணுறேனா?
0: அப்படித்தான்ப்பா, அப்படித்தான் வெற்றி. இப்பதான் சரியா செய்யற,
1: இப்படி வருது, இப்படி வருது.
0: இல்லப்பா இல்லப்பா, அதை சரி பண்ணிக்கலாம்ப்பா.
1: சரி,
0: இப்ப நீ செய்யற பாரு, இதே மாதிரி செய், நல்லா வரும், நல்லா விளையும்ப்பா, நல்லா விளையும். வேற
2: வெற்றியண்ணா, சூப்பரா உழுகுறீங்க வெற்றியண்ணா.
1: பூமிகா, நான் யாரு? பெரியசாமியோட பையன்ல.
0: அப்படி சொல்ற மகனே,
2: இதான் நம்ம மண்ணோட மதிப்பு வெற்றியனா, நம்ம மண்ணோட மதிப்பு.
1: அது
2: எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நாம இவ்வளவு நாளா கடையில வாங்கின ரசாயன உரம் நம்ம நிலத்தோட மண்புழுக்களை அழிச்சிருச்சு. மண்புழுக்கள் இல்லாத நிலம் செத்த பிணத்துக்கு சமம். அதனால இப்போ நாம தயாரிக்க போற ஜீவாமிர்த உரம் மண்ணுக்கு மறு உயிர் கொடுக்கும்.
1: அதுக்குதான் நான் ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிக்க போறோம். சிட்டியில இருக்கிற என்னோட சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு வெப்சைட்டு அப்புறம் ஒரு ஆப் உருவாக்கியிருக்கிறேன். நம்ம ஊர்ல விளையிற ஆர்கானிக் காய்கறி அரிசிய இடைத்தரகர்கள் இல்லாம சிட்டியில இருக்கிற மக்களுக்கு நாம நேரடியா விற்க போறோம். லாபம் முழுசா நமக்கு தான் கிடைக்கும்.
2: மாமா மாமா, டிவியை பாத்தீங்களா மாமா? முறைகேடா நிலம் பறிச்ச வேறொரு வழக்குல ஆகாஷ கைது பண்ணிட்டாங்களா மாமா?
0: அப்படியாமா? ஆகாஷோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சம்மா, ரொம்ப சந்தோஷமா அவனை கைது பண்ணது.
2: அங்க பாருங்க மாமா, தங்கம் போல நெற்கதிர்கள் வளைஞ்சு குலுங்குது பாருங்க மாமா. வெற்றி அண்ணனோட டிஜிட்டல் ஆப் மூலமா தான் லாரியில காய்கறியும் அரிசி மூட்டையும் நேரடியா டவுனுக்கு போகுது மாமா.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
2: பாத்தீங்களா மாமா, நம்ம உழைப்பும் இயற்கையும் ஒன்னா சேர்ந்தா யாராலையும் நம்மளை அழிக்க முடியாது மாமா.
0: தம்பி வெற்றி, இன்னைக்கு இந்த ஊரே உன்னை வாழ்த்துதுடா. நீ படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையான பெருமை கிடைச்சிருக்கு.
1: அப்பா, இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் மனிதனோட பசிங்கிறது மாறாதுப்பா. ஆனா இந்த விவசாயங்கிறது நாட்டோட ஒட்டுமொத்த அத்தியாவசியம். பூமிகா, அப்பா.

0: இப்ப சொல்லுங்கப்பா.
1: மண்ணை காப்போம், மனித உயிர்களை காப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பெரியசாமியாக ஆர் துரை, வெற்றியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன், ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா, அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 10 மணி 1 நிமிடம். நேர்களே, ஆரம்பமாவது நிலாமுச்சம், நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. உங்களின் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890 325 7039. இனிப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிப்பதியா?
3: சொல்லுங்க. வாழ்வை மாயம் பாடல். தேவி ஸ்ரீதேவி, தேவி ஸ்ரீதேவி, உந்திருவாய் மலர்ந்தோடு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உந்தரிசனம் தினசரி கிடைக்கிற வர கூடமா.
2: பாடலை கேட்கலாமா? கேட்கலாமையா? பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

பாடலோடு பயணிக்கும் பாசமான உறவு என்றும் உங்கள் மனதில் ஒலிக்கும் குமரி பண்பலை 101. நிலாமுற்றத்தில் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள், அந்த வரிசையில் அடுத்த பாடலை கேட்க இணையும் அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.

0: வணக்கம்,
1: வணக்கம் மேடம். நான் அரவிந்த் கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: அம்மா நல்லா இருக்காம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கேன்யா. என்ன பாடல் ஐயா இன்னைக்கு உங்களுக்கு?
1: அம்மா எனக்கு எங்க சொல்லி படுத்தணும், என்ன பேரு வைக்கலாம், எப்படி அழைக்கலாம், இனிய பாடல் வேணாம்மா.
0: நிச்சயமா உங்களுக்கான இனிமையான பாடல் கேட்கலாம். பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேரம் இப்போது 10:16. நேர்களே, உற்சாகமாய் நம் உள்ளம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உற்சாகத்திலே தெரியுது. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? சரி, நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
3: நன்றி
2: நன்றி.

எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே, எனது நிலையில் சிறிது

0: இரவின் அமைதிக்கு இசை சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த அன்பினேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிரிஜாகுமாரி.
0: எங்க இருந்து?
1: கேரளம், திருவனந்தபுரம்.
0: ஆஹா, கேரளாவில இருந்து பேசுறீங்களா? தமிழ் நல்லா பேசுறீங்களே கிரிஜாகுமாரி. புன்னகையே தனி அழகுதான். சரி, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கோழி கூவல் படத்துல அண்ணன் சிப்பாய் பாட்டு
0: அந்த பாட்டு வேணும் இல்லையா? சரி.

0: நிச்சயமா. எப்படிமா கேக்குறீங்க நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம்?
1: எல்லாமே
0: ரேடியோல கேட்டுதான் இருக்கீங்களா இப்போ?
1: இப்ப பாட்டு கேட்டுட்டே இருக்கணும், எல்லாரும் கேட்கணும், பாட்டு எல்லாம் கேட்டுட்டே இருக்கணும்.
0: எல்லாரும் கேக்குறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிதானே? சரி சரி, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்குமா?
1: என்ன 10 மணி ஆகும்போது வைக்கணும்.
0: என்ன கேப்பீங்களா? கேட்டாதான் தூங்குவீங்க அப்படிதானே? நிலா மட்டும் கேட்டாதான் தூங்குவீங்க. அருமை அருமை. நிச்சயமா கேக்கலாமா. பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடல கேக்கலாம். நன்றி நன்றி. நன்றிமா. சுகம் சுகம். நீங்களும் சுகம்தானே? சுகம்தானே. நன்றிமா நன்றி.
2: சிப்பாய் நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே.

0: அவங்க அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க.
1: ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க.

0: நேரம் இப்போது 10:28. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இனிப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில்
0: உற்சாகமான வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் ஐயா இன்னைக்கு நமக்கு?
1: திருவந்தமன் படத்துல இருந்து TMS ஐயா சுச்சலா அம்மா பாடுங்க. ஒரு காதல் பாடல், இனிமையான பாடல். ராஜா நீதம் வெகு நாளாக ஆசை கொண்டானா, பாடல் அந்த இரவு நேரத்தை நேரில் தான் எனக்காக.
0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல்

0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா.
0: நன்றி நன்றி. இந்த நேயர் விரும்பிய பாடலை கேட்கும் முன்
2: போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

மென்மையான இரவும் இனிமையான இசையும் இதுதான் நிலாமுற்றம். நேரம் இப்போது 10:37:50. நிலாமுற்றத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு இப்ப கேட்டுலாம். வணக்கம் வணக்கம்

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க காவல் உதவி.

0: 100
1: கூடவே 1-1-2 அழைக்கலாம்.
0: ஆனா போதை பொருள் விற்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1-9-3-3. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1-9-3-3 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நேரம் இப்போது 10:45. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? லட்சுமிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணுமா இன்னைக்கு? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 10:02 இளஞ்சாரல் இதில் எழுத்தாளனாய் எனது பயணம் கருத்துக்கோவை கேட்கலாம். கேட்க மறவாதீர். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகள் ஏன் போலிக் ஆசிட் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் குறித்து தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 10:50. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம். நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் விசாரிப்பது யார்?
1: சூப்பரா இருக்கும். புலியூர் குறிச்சியில இருந்து சுதா பேசுறேன் மேடம்.
0: புலியூர் குறிச்சியில இருந்து சுதாமா பேசுறீங்க. எப்படி தூக்க வரல அப்படிதானே? நிலா மட்டும் கேட்டு தூங்குவோம் அப்படிதானே?
1: 12 மணி வரைக்கும்
0: கேப்பீங்களா? சரி சரி,
1: ரொம்ப
0: ரொம்ப சந்தோஷமா. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: பாம்பகளை பார்ப்படத்துல இருந்து நீரோடும் வைகையிலே நின்றாடும் நீலே, அந்த பாடல் தான்.
0: ஆஹா, விட்டா வந்து பாடிருந்தீங்க போல இருக்கே, அருமையா பாடிட்டீங்க. தோணுது இல்லையா? கண்டிப்பா நம்ம வந்து வானொலியில கேட்டுடலாம் பாட்டை, சரியா? பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றிமா
0: நன்றிமா நன்றி.

0: உறங்காத இரவுகளுக்கு இசை ஒரு அழகான துணை. இனிய இரவின் இனிய இசை தருணம் நிலாமுற்றம், சின்ன சின்ன நினைவுகளை கிளறும் இனிய பாடல்கள் தொடர்கிறது. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர், நிலாமுற்றத்தின் நிறைவான நேயரும் இவரே. வணக்கம்.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில இருந்து பீமராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: 1986 வெளிவந்த படம் மெல்ல திறந்தது கதவு. அந்த படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை எஸ் ஜானகிம்மா பாடின பாட்டு ஊருதானம் தூங்கிடுச்சு என்ற அற்புதமான பாடலை சொல்லுமா? அனைத்து அன்பும்
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி.

இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் உரையாடி மகிழுடன் விடைபெறும் அன்பு தோழினான் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இனி மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம்.

0: தி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே. நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் இரவில் இனிமையான பாடல்களுடன் ஆர்.ஜே. கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜா எஸ். ஜானகி குழுவினர் குரல்களில் தெய்வ வாக்கு படத்திற்காக.

பாடல் முடிந்தாலும் பாடலுடைய அந்த ரிதம் திரும்ப திரும்ப காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்கிறது. அந்த பாடல் ஒரு பயணத்தின் போது கேட்பதாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ராவல் மோடோ இல்லைன்னா வந்து நடந்து கொண்டிருக்கும்போது மனசில் கேட்கும்போது அந்த இசை வந்து நம்மளை மீண்டும் மீண்டும் அதை கேட்டுட்டு அந்த இசை அதுதான் அவங்க பாடல் வரிகளை மீண்டும் மீண்டும் கெஞ்சி தூண்டும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பாடல் வரிகள் உள்ள வரும். கவிஞர் வாலி அவர்களோட வலி வரியோட தான் இளையராஜாவுடைய இசை அவரே பாடியிருக்காரு. அந்த பாடலும் சொல்ல வேண்டாம். சொல்லால் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள் தொட இன்னால் ஒன்றானது அப்படின்னு அந்த பாடல் ராகம் வரும்போது அப்புறம் அந்த ராகம் ஒரு சேஞ்சை கொடுத்துருப்பாரு. அதில் வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய்வெடித்த வாசப்பூ அன்புத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா இந்த பூ சின்னப்பூ கன்னி போகும் கன்னிப்பூ வண்டுதான் வந்துதான் தட்டுமா என்னை மீண்டும் கொஞ்சம் தூண்டும் நாணல் போல தேகம் தண்ணில் நாணம் என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த ராகத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து ஜானகியம் அந்த பாடலில் இணைஞ்சு வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புதுக்கோலம் தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு சொல்லித்தந்து சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று முல்லைச்சரம் கொண்டு சூடினார் அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கும் அந்த பாடலும் சொல்லி பார்க்கும்போதும் மனசுக்குள்ள ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் அந்த பாடலை கேட்கும்போது ஏற்பட்டிருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்துதான் வில்லுப்பாட்டுக்காரன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சோலைமலை ஓரத்தில் கோலக்குயில் பாடிய பாடலுடைய வெர்ஷனாக ரெண்டு பாடல் கொடுத்துருந்தாங்க. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய தவிப்பை சொல்லும்போது அந்த கேள்விகளுக்கான பதிலாக எஸ் ஜானகி அவர்கள் பாடக்கூடிய அந்த ஒரு ரெண்டும் இணைந்து அந்த பாடலை நிறைவு செய்தனர். அந்த பாடல் வரிகள் கங்கை அமரன் அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசையெல்லாம் பாடல் வரிகளில் அந்த மெட்டுக்குள் அழகாக வச்சிருக்கார் பாருங்கள். பாட்டாலே நான் போட்ட பூவாரமே, படிப்பேனே நம் காதல் தேவாரமே, உன் பேரை நான் பாட தேனூருமே, என் ஜீவன் உன்னோடு இழைப்பாருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வரியில் நல்ல எக்ஸ்பிரஷனோடு சூப்பராக அந்த பாடலை பாடிடுவாங்க. பாடி இழைத்தேன் உனையே வருவாய் குயிலே, தேடி தவிக்கும் மனமே தினம் வாமையிலே, காதலினும் ராகம் தாளம் கூடும் இடமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ் ஜானகி அம்மா பாடும்போது அந்த பாடல் அழகாக பாடியிருப்பாங்க. ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே நினைக்கும், சேர துடிக்கும் இதயம் உனையே அழைக்கும், கூட வரும் காலம் நேரம் இன்றே பிறக்கும். அதான்

அந்த அன்பு என்றைக்கும் அந்த பிறந்த இடத்திலிருந்து கண்டிப்பாக இணைந்தால் அது என்றும் நிலைத்து தான் இருக்கும் சொல்லி இந்த பாடல் வரிகள் சொல்லியிருப்பாங்க. பாடல் முடிந்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கூட ஒரு முறை கேட்டாலும் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:15. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் இனி உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

வீணைக்கும் பெண்மைக்கும் உள்ள தொடர்பை அழகாக அந்த பாடல் மூலம் சொல்லியிருந்தாங்க. மானும் மீனும் சேர்ந்து மாயம் செய்வது என்னடி, அந்த கண்களில் மானும் மீனும் இரண்டும் இணைந்திருக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன புதுக்கவிதை வரிகளில் அழகாக அந்த பாடல் வரிகளில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த பாடல் கேட்கும்போதும் பாடி பார்க்கும்போது கூட அந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான் பாடி பார்க்கறதுக்கு, ஆனால் அந்த இடையில் அந்த இசையில் அந்த தபேலாவோட சத்தத்தினுடைய அந்தரிதமோடு சேர்ந்து அந்த பாடல் கேட்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் பாடி ஒரு துள்ளலாம் மெலடி அந்த பாடலை கேட்டுட்ருக்கலாம்னு தோணும். பிரைசூடன் அவர்களுடைய பாடல் வரிகள் இளையராஜாவினுடைய இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக பாடல்.

நடு ராத்திரியில் பூத்திரிதான் பாட்டு ரசிக்குது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட பாடலை நேயர்கள் அனைவரும் ரசித்து கேட்டுட்ருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் அந்த பாடல் கேட்டோம். வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில்

நேரம் இரவு 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இனி தங்க மனசுக்காரன் படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல்.

மனசுக்குள்ள ஆசைகள் பூத்தா எப்படி இருக்கும்? நீரூற்று வந்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி பொருளுது அப்படின்னா, அந்த மனசுக்குள்ள ஆசைகளும் அந்த காதலும் பிறக்கின்ற நேரங்களில் வரக்கூடிய விஷயத்த அழகான வரிகளை அந்த மெட்டுக்குள் எழுதியிருந்தார். கங்கை அமரன் தான் பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தான். அதில் ஒரு அழகான அந்த இரண்டாவது சரணத்தில், கூந்தலா மேகம் தானா, கூடுது மோகம் தானா, சேர்ந்தது யோகம் தானா, பாடுது ராகம் தானா, பார்த்ததும் பார்வையானா, பார்வையால் மாறினா, சேர்த்ததும் தேவியானா, தினசரி உன்கனா, இப்படி அந்த நா நா என்ற வார்த்தையில் முடிகிற மாதிரி எழுதிட்டு கடைசியில் அந்த வரியை எப்படி எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். கோயிலில் வாழ்கிற மீனா வாழ்க்கையை காட்டினா, கூட உன் கைகளை சேர்த்து வானத்தில் ஏந்தினா, பாலோடு தேனா சேருது தானா, பாடினா தேன்கனா அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த மாதிரி அந்த அவருடைய தனித்துவமான ஒரு கவிதை வரிகளும் இந்த பாடல் வரிகளுக்குள்ள இருந்து கங்கை அமரன் அவர்கள் எழுதினது தான். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களை மீண்டும் மனோ எஸ் ஜானகி குரல்களில் செம்பருத்தி படப்பாடல்

பாடல் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்தது, அதற்கிடையில் முடிந்து விட்டது. மாலை நேரங்களில் திருமண வீடுகள் கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு அந்த ஆர்கெஸ்ட்ரா மெல்லிசை நடக்கும், அந்த மெல்லிசையில் இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். அப்படி ஒரு மென்மையான அந்த பாடல் தான். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் அப்படின்னு பார்க்கும் பார்வைக்கும் கவிதைக்கும் தொடர்படுத்தி கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாடல் வரிகள் தான். அவருடைய ஐகானிக் வரிகள் இந்த எழுதியிருக்கு பாருங்க. தென்றல் தேரில் நாம் தான் போகும் நேரம் பார்த்து தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து. மேலே பார்த்துன்றத கீழே வாழ்த்துன்னு எழுதியிருப்பார் அடுத்தபடி. கண்கள் மூடி நான் தூங்க திங்கள் வந்து தாளாட்டும், காலை நேரம் ஆனாலே கங்கை வந்து நீராட்டும், தாளாட்டும் நீராட்டும். நினைத்தால் இது போல் ஆகாதேது, அனைத்தால் உனைத்தான் நீங்காது பூமாது, நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பே நீயே அழகி நமுதே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். அந்த பாடல் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். இந்த இரவு நேரத்தில் நிலவு வந்ததோ இல்லையோ, இந்த பாடல் வந்து நம்ம மனசில் சந்தோஷத்தை கொடுத்துன்னு தான் சொல்லணும். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.

உறங்கச் செல்வதற்கு முன்னால் நம்ம நிகழ்ச்சி பாடலை கேட்டு பாடல்களுக்கு உடனே லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்து நேர்கள் யாருன்னா, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, நிலாக்காயும் நேரம் இப்போ சமீப இப்போ

முடிந்த பாடல் கூட கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, நன்றிகள் பலன் போட்டிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாகிர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரம் செல்வம் என்ற நேயர் வந்து பாடல்களை வந்து சொல்லியிருக்காங்க. தூக்கம் வராத நேரத்தில் வந்து பாடல் போட்டி அசத்துறீங்க, கோழி கூவும் நேரத்தில் அந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க மனசமயங்கும் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ராகம் தராத வீணை அந்த பாடலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்க இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்கள் நம்ம அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள், முதல்ல தெய்வ வாக்கு படத்தில் ஒழித்த பாடல்கள், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்தில் ஒழித்த பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவருடைய கவிதைகள், கனிவான இரவு வணக்கம், கழிப்பு தரும் ராக கீதங்கள், காவிய வரிகள் பெறும் நாதங்கள், கலப்பை தீர்க்கும் ஸ்வர அலங்காரங்கள், கேட்க இனிய ஆலாபனை தோரணங்கள், இனிக்க அளிக்கும் பண்பலை பாடல்கள், இதயம் மகிழும் நிகழ்ச்சி, எழிலின் கீதங்கள், இரவில் மணக்கும் பாமாலைகள், இனிக்க இனிக்க விரும்பும் அப்படின்னு எழுதியிருக்காரு. முனிராஜ் தருமபுரியிலிருந்து அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ராஜேஷ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பூலவப்பாளையம் ஆனந்தமுருகன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்ந்த ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46 மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய

பாடல் கேட்டோம், பாடலுக்குள்ளே அந்த பாடல் சிச்சுவேஷன், அந்த ஒரு கதையை அந்த வரிகளாகவே நம்ம கண் முன்னால் நிறுத்திட்டார். ஆர்.வி. உதயகுமார் தான் பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பாடலை கேட்கும்போது அந்த பாடலுடைய காட்சிகள் அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும். அதை வந்து முதல் வரியில் கூண்டுக்குள்ளே என்ன வச்சு, கூடி நின்று ஊற விட்டு, கூண்டுக்குள்ளே போனது என்ன கோலக்கிளி அப்படின்னு கேட்குற மாதிரி. அதாவது அந்த பாடல் முதல்ல பார்க்கும்போது அந்த கிளிகள்லாம் வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருக்கும், அதற்கு பின்பகுதியில் அதிலும் ஒரு சந்தோஷமான சாங் வெர்ஷன் வச்சுருப்பாங்க. அதன் பிறகு இந்த சோக வெர்ஷன் பாட்டில் வரும்போது கூண்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து அந்த ஒரு படத்தினருக்கு அந்த ஒரு காட்சிக்காக அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த கூண்டுக்குள்ளே எனக்கு போனது என்ன கோலக்கிளி அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த காட்சியும் இந்த காட்சியும் தொடர்படுத்தி பாடுற மாதிரி தான் பாடல்கள் இருக்கும். அதில் ஊர்களில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து இருக்கும், அதையும் வந்து பாடல் வரிகளை எழுதியிருப்பார். கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு, மானம் குறையும்னு மாசுபடியும்னு வீணா கதை முடிஞ்சு போச்சு, ஈசான மூலையில் லேசான பள்ளி சத்தம், மாமே பேரை சொல்லி பேசுது, ஆறாத சோகம் தன்னை தீராமல் சேர்த்து வச்சு, ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த ஊரில் வலது கண்ணு துடித்தாலோ இல்லைனா ஈசான மூலையில் பள்ளி சத்தம் கேட்டாலோ அதில் சில விஷயங்கள் அந்த மரபு வழியாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஊர்களில் பேசுவாங்க, அதையும் அந்த பாடல் வரிகளில் எழுதி வச்சிருப்பாரு. இனிமையான இந்த இரவு பொழுதுக்கு அந்த ஒரு சோகமான பாடல் சில காயங்களை ஆற்றுகின்ற மருந்தாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எழுதி ஜானகி அவர்களுடன் இணைந்து பாடிய பாடல் தான் கேட்க போகிறோம்.

நேர்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு மூன்று நேர்கள் இறுதியாக கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அமராவதி புதூர் பிரேம்நாத் லண்டன் நகரில் இருந்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் கொப்பலூர் செந்தில்குமார் நிகழ்ச்சி அருமை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் இந்த நேர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இறுதியாக கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேர்களுக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நிறைவாக சிங்காரவேலன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களின் நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசைப்பாளர்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் 100.1 திருப்பூர் எஃப்எம் ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

கண்ணுக்கு தெரியாதா, பெண்ணுக்கும் புரியாதா.

இச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போம்.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு, பார்த்து கொண்டது கண்ணுக்கு

0: இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஆசையை சுரந்தவன் ஞானி. அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தை.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்
2: ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: லிந்தா, நான் உன்னை சொல்லவா? ஹாய், லவ். நானும் எப்பயுமே ஆம்பளைங்கன்னா முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: சில
0: பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கிளம்பிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன். பிருந்தா ஹாய்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை அலைவரிசைகளாக சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4 மற்றும் திருப்பூர் FM 100.1 அலைவரிசைகளில் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய அம்மன் படப்பாடல், வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு ஸ்ரீயினுடைய இசையில்.

இனி மூக்குத்தி அம்மன் படத்திற்காக ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கிரீஷ் கோபாலன் இசையில், கவிஞர் ப. விஜயின் பாடல் வரிகள்.

0: திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10, இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்களம். வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜாலதுரா தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதா.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்.

வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமுசேய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞான பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில்.

நேர்களை நேரம் காலை 5 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்.

நேரு நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியிலேயே எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம்.